25 வாகை செல்சியஸ். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று இரண்டு நாட்களுமே 25 வாகை செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற வியாழன் வெள்ளிக்கிழமைகள் எப்படி இருக்கப் போகிறது என்று. நேர்களை இப்பொழுது முதல் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியிலே இரண்டு பிரபல்யமான நட்சத்திரங்கள் உங்களோடு கலந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் பாடலை தொடர்ந்து ஜார் ஜார் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். நேர வெட்டுமணியை பார்த்து நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் பகுதியிலே வளமை போன்று உங்களுக்கு இரண்டு நட்சத்திரங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அந்த நட்சத்திரங்களிலே உங்களுக்கு பிடி அது வில்லங்கமாக போயிடும். பிடித்த நட்சத்திரம் என்று சொன்னால் சரி, என்று மூன்று நட்சத்திரங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தப் போகிறோம். எனவே அந்த மூன்று நட்சத்திரங்களோடு நீங்கள் பேசப் போகிறீர்களா? பார்ப்போம், பேசலாமா பேச முடியாதா என்று பார்க்கப் போகிறோம். இப்பொழுது முதலாவது நட்சத்திரம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: கரடாக வந்து வைக்கடியாக திருந்தெல்லாம் கட்டிடுவோம். ஒரு நேரத்துக்கு என்ன கூப்பிட மாட்டேன் நீர்?
0: இல்லை, 8 மணிக்கு தொடங்குவதென்று சொல்லியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரம்
1: நான் 8 மணிலேருந்து காத்து கொண்டிருக்கிறேன். நீர் கூப்பிடுவீர் கூப்பிடுவீர் என்று கதவை பூட்டி போட்டு உண்டுக்க தெரிஞ்சு செய்கிறேன்.
0: ஓ, அதுதான் அந்த கீட்ட ரோட்டைக்கு பக்கத்தில் இருந்தீர்களா?
1: கீட்ட ரோட்டைக்கு
0: காத்து காத்து
1: மணியில் சரியான குளிராக இருக்கு. இந்த கனடாவில் மாறுபட்டார்கள், ஒன்றும் மாறுற வேறு தெரியல.
0: என்ன இப்பொழுது நன்றாக இருக்கிறதானே வெப்பநிலை, குளிர் இருக்கிறதா?
1: நீங்கள் தான் சொல்கிறீங்களா? ஆனால் வெளியில் போனால் குளிர்தில்லை. ரபி
0: ஜார், உங்களோட பேரை சொல்லித்தான்.
1: ராசபு.
2: எனக்கும் விளங்கையில் நீங்கள் சாமத்தில் வாரணால் விளங்கையில்
1: பேசாவேறும் சாமத்தில் என்று சொல்லி தம்பி நான் புத்தி நான் இருக்கு கத்தியா பாஸ்டர் மற்றது நீர் பைகுந்தம் பைகுந்தம் மறந்து போடுறேன்.
2: இளசு
1: எல்லாம் குஞ்சா அவர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ப்ரோக்ராம் செய்யறாங்க. பத்தி ஜாவில்லையே?
0: ஓ, வள்ளிக்கிழமை
1: ஒரு ப்ரோக்ராம் செய்வோம்.
0: என்ன மனதிலே தோன்றுகிறது?
2: நட்சத்திரம் என்றால் அங்க ஊர்ல என்றால் நாங்கள் இரவிரவா வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்க சில நேரம் தெரியல பாருங்க, காரணம் அந்த நிறைய லைட்டுகள் எல்லாம் அப்ப இங்க தெரியாது. ஆனால் இருந்தாலும் இங்கேயும் நட்சத்திரம் என்ற வழக்கம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு மறக்க இல்லாத நட்சத்திரம் என்றால் ஒருக்கா போலீஸில் அப்படிப்பட்டு போயிருக்கலாம். ஏதோ சொல்ல திருப்பி அடிச்சு விட்டா அப்ப நட்சத்திரம் தெரிஞ்சது எனக்கு.
0: யார் போலீஸ் அடிச்சு
2: போலீஸில் கடிச்சது அப்ப எனக்கு நட்சத்திரம்
0: அந்த அளவு சுத்து சுத்து இருக்கு.
2: ஓ
0: சரி, அப்பொழுது ராசப்பு உங்களுக்கு நட்சத்திரம், இப்பொழுது உங்களுடைய ஒரு நட்சத்திரம் என்ற அளவில் வைத்திருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
1: நட்சத்திரத்தை
0: வானொலியில் பேசிக்கொண்டிருக்கின்றோம்.
1: காலுக்கு மேல போட்டுக்கொண்டு படுத்திருந்து கொண்டு மேலே பார்க்க நட்சத்திரம் எல்லாம் தெரியும்.
0: நல்லா தெரியும்.
2: ராசபு சொன்னது தண்டை காலை தண்டை காலுக்கு மேலே போட்டு கொண்டு பார்த்து
0: நான் நட்சத்திரம் வேறு யாருக்கோ தெரிகிறது.
1: அதான் உங்களுக்கு நட்சத்திரம் என்ன என்ன தப்பி தெரியும்?
0: நட்சத்திரம் என்று சொன்னால் நட்சத்திரம் தான் தெரியும்.
1: நட்சத்திரம்
0: அந்த சந்திரன் குட்டி போட்டது தானே?
1: சந்திரன்
0: குட்டி போட்டது சின்ன சின்ன இருக்கு.
1: அப்ப அங்க வாரத்தில் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் ஆக்கணும்.
0: சந்திரன் குட்டி போட்டது
1: நல்லா தான் இருக்கு.
0: ஏன் உங்களுக்கு சந்திரன் தெரியுமோ?
1: சந்திரன் தெரியும். அவர் நடந்து சைக்கிள் கடை வச்சிருக்காங்க.
2: கையில பிடிச்சு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் தானே?
1: கையில பிடிக்கிற
3: அந்த கைப்பிடியில எனக்கு ஏலாது தாங்கி பிடிச்சு கொண்டு வர சொல்லி
1: சொல்றேன். சரியில்லை பாஸ்டர், நான் கையை பிடிச்சி வந்து கொண்டு வரேன், அப்புறம் பிரச்சனையாக போடு. நீங்கள் அப்புறம் காதை பிடிக்க காதை பூத்தி அடிச்சு விட்டுருக்கீங்களே.
3: வேறு யாரையும் கையை பிடிக்கிறேன்னு சொன்னால் அவசரப்பட்டு கையை பிடிச்ச கூட்டிகிட்டுருவீங்க, ஒரு பயசு போன நேரத்தில்
2: அது வேற இது வேற
1: அது அது அது பரவாயில்ல. பாஸ்டர் என்ன சொல்லு கேட்டால் செந்தில்லாத இருக்குது, அதான் ஒரு கோபக்கார ஆளுங்க.
0: இல்லை இல்லை, பேசும்பொழுது எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் பேசணும். ஏன் நாங்கள் கோபப்படுகிறோம்? அப்படி கோபப்பட மாட்டோமே.
1: நீ நல்லபடியாக தான் தம்பி, ஆனால் சில நேரம் தெரியாது. அப்புறம் கோபத்தால் நாங்களே
2: இப்போ இன்னொரு பிரச்சனை வர போது என்றால், இப்போ செந்தில்நாதன் எங்களை கேட்டவரல்லோ நட்சத்திரம் வேண்டாம் உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்களண்டு. இப்போ மாஸ்டருக்கு காட்டி மாஸ்டர் கொள்வோம், அதுக்கும் பிரச்சனை எடுப்பார். மாஸ்டர் சொல்லுங்கோ, ஓ நீங்கள் நட்சத்திரம் வேண்டா, நீ உங்கள்ட மனசில் என்ன தோணுது?
3: நட்சத்திரம் வேண்டு சொன்னால் என்னென்னு சொன்னால் கனக தரம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு போச்சு இந்த நட்சத்திரம்.
2: விளங்க இல்லை
3: இல்லை, நட்சத்திரம் என்னென்று சொன்னால் எனக்கு பார்த்தது குறிப்பில் இருக்கிற நட்சத்திரம் அப்படியே பொருந்ததில்லை.
2: நிவாரணம்
3: செய்யலாமோ?
2: நிவாரணம் செய்யலாம், அதுக்கு காசு சேர்க்க வலிக்கிடுவாங்க, பிரச்சனையா போகும்.
3: நிவர்த்தி செய்யலாமா? மாறி வந்துட்டு எனக்கு
2: நிவர்த்தி செய்யறதுக்கு
3: நாங்கள்
2: ஒரு ஓரமா மெதுவா நடந்து போகலாம்.
3: ஹைவேல நடக்கலாது,
2: ஹைவேல நடக்கல, ஹைவேல நடக்கலாது, பிறகு கைகால் இல்லாமல்
3: வரும்.
1: கூப்பிட்டு
3: ஒரு
2: மாதிரி கொஞ்சம் ஜனம் கேட்குற சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம்
3: கேட்கல. நான் கொன்சல்ல இந்த சுச்சியல் இருக்கு தானே,
2: பிறகும் பேர் பிறகும் பேர் மாஸ்டர் சரியான பிரச்சனையா தான்.
3: அப்போ இந்த போர்டர் இருக்கு தானே?
1: சரி மாஸ்டர், அதை விடுவோம் மாஸ்டர். இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஆங்கள் ஆரை உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்குறவன் நடிகர் வேற
3: ஆரை பிடிக்கும்.
1: எனக்கு சூர்யாவை தான் இப்போ பிடிச்சிருக்கு.
3: இப்போ என் சூர்யா பிடிச்சிருக்கு.
1: அந்த கருப்பு படம் வந்தது இருக்கோ, மருமகன் கூட்டி கொண்டு போறவன்
3: கருப்புக்கோ
1: பார்த்த நல்லா இருக்கு மாஸ்டர்.
3: கருப்புக்கு கருப்பு பிடிக்கும்,
2: கருப்புக்கு கிடக்குது சாதாரண.
1: எனக்கு இது வந்துட்டு சாமி வந்துட்டு
3: சாமி
1: அந்த பாட்டு ஒன்று இருக்கு, கருப்பு பாடா கருப்பு
2: கருப்பு
1: அட்டி அட்டி சொன்ன எனக்கு சும்மா ஊர்ல நான் அந்த சாமி ஆடுறேன்
2: தெரியுதானே.
1: ஏன் ரெண்டாவது அது அப்படி விட்டுட்டேன்.

0: கருப்பு திரைப்படத்திலிருந்து வி மகாலிங்கம் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். விளம்பரம் எங்களை தொடர்ந்து இந்த மூன்று நட்சத்திரங்களை மீண்டும் சந்திக்கப் போகின்றோம்.
1: சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham and Progress 885 Progress Avenue Scarborough. 416-271-5992.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: நேரம் 8:24 நிமிடம். சிமார் தமிழகமில் இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரம் பகுதியிலே இன்று 3 நட்சத்திரங்கள் இங்கே மின்னிக்கொண்டிருக்கின்றார்கள். வைகுந்தம் வந்திருக்கின்றார், அதைவிட ராசப்பு வந்திருக்கின்றார், அதைவிட கந்தியா மாஸ்டர் வந்திருக்கின்றார். சரி, இப்பொழுது மூவரையும் நான் ஒரு சிறிய இடைவெளியிட்டு வெளியில் சென்று வருவதற்கிடையிலேயே கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடலை ஒலிபரப்பு செய்கிறார்கள். சரி, ஒலிபரப்பு துறையில் இப்போ அவர்களும் முன்னுறி விட்டார்கள் போல் தெரிகிறது.
1: ஏண்டாமே, நாங்கள் செய்யக்கூடாது. ஏதோ இதோ கட்டி தூக்குற மாதிரி பெரிய பெரிய எடுப்பெல்லாம் கொடுக்குறார். இப்போ ராஜப்பு,
2: அதான் நாங்கள் செய்யாத ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லையா மாஸ்டர்? நாங்கள் செய்த ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய நிறைய செய்திருக்கிறோம். அவர் என்ன உத்த மியூசிக் எனக்கு போட்டு போகிறார்?
1: எது
2: இந்த போகிற இதே இந்த பெரிய அந்த அடிக்கடிக்கு போகிற மியூசிக் மாதிரி கிடக்கிறது.
1: அவர் இதோட தொடங்குறவர்
2: அவருக்கு வேற வேலை இல்லை. அவர் நல்ல சொப்டான மியூசிக்கா போடலாம்.
1: சொப்டான மியூசிக்
2: நாங்கள் புத்தி போடுவோம். தெரியுதா, மிகடத்துக்கு ஒரு மியூசிக் வச்சிருக்கிறோம். அந்த மியூசிக்கா போட்டாலும் பரவாயில்லை. இது என்ன, இது என்ன அடிதடிக்க போற பிரேக்கிங் நியூஸ் மியூசிக் மாதிரி கிடக்குது.
3: அது என்ன எங்கட காலம் மாதிரி இல்லை பாருங்க. இப்ப எல்லாம் மாறிட்டு, இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு. இப்ப இப்படி போட்டால்தான் அவர் என்ன கதைக்கணும்ன்றது வெளியில தெரியாதல்ல.
2: சில வேலை ஆள் தோட்ட பூமதி போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டோம்.
1: அவர் இப்ப மூணா இல்லே முதலமைச்சர்
2: நாங்களும் எல்லாம் புத்தி பூரா ஆனா தான் நாங்களும் பூரா. சரி மாஸ்டர், சமர் வருது. சரியோ, ஏதாவது ப்ரோக்ராம் செய்ய வேண்டும். என்ன பேரி கடகாலமா நாங்கள் எல்லாம் சந்திச்சோம். ஒரு மீட்டப் மீட்டப் என்ன சிட்டோ
3: எங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. நாங்கள் வெளியில
2: நிரூபிக்கலாம், கேட்கலாம்,
3: எலெக்ஷன் கேட்கலாம்.
2: செய்வோம்
1: என்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு டேட் வேணும், இடம் வேணும்,
2: இடம் தருக்கு முட்டுக்கு
3: பெரிய இடம் கிடக்குது. இதோட பெரிய இடம் வேணும்.
1: இது கடைசியாக நாங்களே எல்லாத்தையும் தீர்மானிச்சு வந்து செய்ய விளக்கிட்டா இந்த அவை என்ன சொல்லி நம்ம தெரியாது.
2: நாங்கள் ஒரு முதல் ஒரு டென்ட் அடிச்சு ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். சக்சஸ்ஸாக போச்சுன்னா அப்புறம் அதை பெருசாக்குறதாரு.
1: என்ன நடக்குது திறக்க
2: மாட்டாங்க.
1: போகணும் அப்படி எல்லாம் நாங்கள் எல்லாரும்
2: புரிஞ்சிட்டேன்.
1: அதுக்கு பிறகுதான் லைசன்ஸ் இல்லாம போனது. ரைட் டர்ன் எடுத்தேன் கேமரா அடிச்சிட்டு.
2: மாஸ்டர், கேமரா எல்லாரும் இப்போ இல்லையென்று சொன்னாங்க. இன்டர்நெட் அடிக்குது.
1: ரெட் லைட் கேமரா இருக்குது, மற்ற ஸ்பீடிங் கேமரா.
3: ஸ்பீடிங் கேமரா தாண்டியில் வேறுங்க, அது மற்ற கேமரா இன்னும் வச்சிருக்கிறோம்.
2: ரெட் லைட் கேமரா இருக்கு.
1: ஓ, அதை இதுக்கு அடிக்கும் தான்.
2: அப்போ நான் கடைதரம் பிடிக்கிறதெல்லாம் மறுபடியும் சொல்லியிருக்கேன். இப்போ கேமரா இல்லை, அவர்றா அவர்றான்னு சொல்லியிருக்கேன்.
1: அது படம் வந்திருக்கு எப்படி என்றா?
2: அப்போ அதுதான் இப்போ என்ன கேட்டான் கேட்டால் கூப்பிடு, என்னை ஏற்றி கொண்டு பாரு.
1: ஓ, ஆட்ட வெஹிக்கிள் லோடினது.
2: அவற்றை வெஹிக்கிள் தான்.
1: அவற்றை வெஹிக்கிள் அவருக்கு தானே போகும்.
2: அதுதான் நான் கேட்டால் இப்போ அவர் சொல்கிறது எனக்கு நான் பிஸி நான் தர மாட்டேன்.
1: ஓ ஓ, தர்றேன் இல்லை. இப்போ
2: அவசரப்பட்டு
3: போய் என்ன செய்ய?
1: அது என்ன சொன்னால் ஒரு பெரிய விஜயம் நடத்தது.
2: என்ன
1: சொன்னால் இவர் முக்கி முக்கி ஓடி இருக்கார், போலீஸ்காரன் மறைச்சு போட்டான். போலீஸ்காரன் மறைச்சு போட்டு கேட்டிருக்கிறான், என்ன இந்த ஸ்பீட்டில் வாருன்னு சொல்லி. அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் போட்ட ஸ்பீட்டை விட நான் குறையத்தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போ என்னோட போலீஸ்கார் கேட்டு என்ன, நாங்கள் போட்ட விஜயோட இவங்க 400 ரெண்டு போட்டிருக்கிறீர்கள். தான் 400 வர்றது தான் ட்ரை பண்ணினா, நான் 180 மேலே போகுது இல்லையேன்னு சொல்லி. அது ஹைவே 400 போகன்ற ஹைவேயில்
2: எனக்கு கரப்பில் நடிச்சு அதால திருசாவ பிடிக்குவோ. ஆனால் அந்த படம் பார்க்க இப்போ பார்த்துருக்கோம், முட்டுக்கு முதலமைச்சருக்கு எல்லாம் நன்றி சொல்லிதான் தொடங்குது.
1: அப்படித்தானே சொல்லுவோம், இல்லாட்டி வந்து பிரச்சனை தானே. ஏன்னா பதம் முதல்ல ஆர்ஜி பாலாஜி முதலே எடுத்துட்டார் படம் என்ன.
2: ஆ, முதலமைச்சர் ஆக முன்னமே எடுத்துட்டார்,
3: அதுக்கு முதலே படம் எடுத்துட்டார். அதனால படம் இந்த ஒளியில வரைக்கும் பிரச்சனை வந்ததுன்னு
2: நினைக்கிறேன். அப்போ படம் எடுக்க இவர் முதலமைச்சர் அவர் வேறு அவருக்கு தெரியுமோ,
1: ஒரு குத்து மதிப்பு இல்லைதான்.
2: முதலே டைட்டில் போட்டுட்டார் முதலமைச்சர்.
1: இல்லை இல்லை, அது டைட்டில் பிறகு போடுறா தானே, படம் ஷூட்டிங் நடக்க சில இல்லை அந்த காட்சிகள் எல்லாம் அப்படித்தான் செய்தேன் சொல்லினோம்.
2: அதே ரெண்டு பாஸ்டர் படம் முதல் எடுக்கிறது டைட்டில் பிறகு போடுறது
3: அது கடைசி வேலை தானே. அது டைட்டில் சும்மா டைட்டில் டெக்ஸ்ட் அடிக்கிறது அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த வெங்கட் பிரபு தண்ட படத்தில் சிஎம் 2026 என்று கார் நம்பர் பிளேட் போட்டதான் அது அது பெரிய விஷயம்.
2: கோட் படத்திலே அவர் ஒரு கட்டிக்காரன் தான்.
1: அது அவர் அப்படித்தானே அவரைச்சும் பாடினவர் கேம்பெயினுக்கு போறோம் சாம்பியனுக்கு திறக்க
3: போறோம். அப்படி என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, அது கொஞ்சம் தீர்க்க தரிசனம்
1: தான். அது ஒரு சிலையடையா சொல்லி
2: இருக்கிறாங்க. எனக்கு
3: என்ன ஒரு பெரிய லிஸ்ட் பெருசாக போகும் பிராணிகள் இந்த வடிவில் சொல்கிற மாதிரி என்னென்ன பெருசாக லிஸ்ட் போகுதுன்னு சொல்லப்படாது.
1: இல்லை அப்படி என்றால் வேண்டாம் வேண்டாம். என்ன சொல்லால் ஆக பெருசாக போச்சுன்றா இப்போ இந்த அங்கால எங்களுக்கு நேரம் தர மாட்டேன் இல்லையே.
3: இன்றைக்கு நேரம் நாங்கள் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அந்த மலை இதனப்படி அலசல் இல்லையன்ற மாதிரி கதைச்சாங்க. அதைப்படி ஏழு ரெண்டு பேர்
2: தோச்சு காய போடுறாங்களோ
1: எது
2: அலசலை
1: அலஸ் ஆ அது இல்லையாமே.
3: அது இன்றைக்கு இல்லையென்ற மாதிரி கதைச்சாங்க. அந்த வாசலில் நின்றுதான் காய்ச்சி ஒன்று அவங்களும் தெரியும்.
1: ஓ, மழை பெய்கிறதால அலசக்கூடாது,
3: அலசி காய போடையிலான்னு சொல்லி.
1: ஓ, என்னடா இல்லை அலசினா காலில் அந்த நீர்ச்சிரங்கோ அதுவும் வருமென்று சொல்லி போட்டு
2: மழை அலசுறது ஒரு வேலை. இல்லை இல்லை
1: அதில் தாசப்பு வேலை
2: இலசு இலசு
1: இலசு
2: இலசு.
1: ஆ சரி சரி சரி சரி சரி சரி சரி. நாங்கள் என்னத்தில் விட்டுறாங்க ப்ரோக்ராம்
2: எனக்கு எனக்கு சூர்யாவை பிடிக்கும், உங்களுக்கு திரிசாவை பிடிக்கும். வைகுந்தம்
3: அதைத்தான் நான் சொன்னேன். நான் சொன்னால் லிஸ்ட்
2: பெரிசா ஒன்று சொல்லி
3: குத்து மதிப்பாக சொல்கிறேன்டா. நான் தனுஷின் இந்த ஃபேன்
2: அடிக்கிறேன். இந்த மூன்று பேரில் வா நேரில் கண்டு பார்ப்பா வேறுக்கு ஆரம் பிடிக்கப்பட்டேன்.
1: எனக்கு
2: சூர்யா பிடிக்கும், உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும், பைகுந்தத்துக்கு
1: தச்சல. இந்த தொடங்கின காலத்தில் சூர்யாவோ அல்லது விக்ரமோன்னு கேட்டு ஒரு பிரச்சனை வந்தது இல்லை.
3: ஓ, அது அது அது பெரிய பிரச்சனை.
1: அப்படி பெருமோ சரி,
3: அப்படி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன இப்போ எல்லாம் ட்ரெண்ட் மாறிட்டு தானே.
2: அந்த அந்த அஞ்சிருந்த அது அதுதானே.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289 200 4677 289 200

0: காலத்திற்காக இன்றே புகைத்திரை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
2: நேரவட்டுமணி 34 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 7 செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்து பல இடங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 26 முதல் 46 கிலோமீட்டர் வரையில் ஆவகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. நாளை பகல் பொழுது 21 செல்சியஸாக இருக்கும். முகில்முட்டத்தோடு காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது இங்கே ராசப்பு மற்றும் வைகுந்தம் மாஸ்டர் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களோடு நீங்கள் பேச விரும்பினால் நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055 0055 இவர்கள் தங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சூர்யா பற்றி சொல்லியிருக்கிறார்கள், தனுஷை பற்றி சொல்கிறார்கள், அஜித்குமார். இந்த 3 நடிகர்களை உங்களுக்கு இந்த நடிகரை பிடித்திருக்கிறது, ஏன் பிடித்திருக்கின்ற காரணங்களோடு நீங்கள் அவர்களோடு அதாவது ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசிக்கொள்ளலாம். 416-593-0055
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
6: மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK Sindhuran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165

நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராசப்பு மற்றும் வைகுந்தம் மாஸ்டரோடு பேசலாம், அழைக்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5 எது வேண்டுமானாலும் பேசலாம். சரி, பாடல் தொடர்ந்து நீங்களை சந்திப்போம்.

0: பிரகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 9052708800 9052708800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட். பிரம்ப்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில் Highway 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள் த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin blow out sale. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
3: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றே அம்மாமா ஓ சொல்றே.
3: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: அவர் இடையில் விட்டுட்டு போட்டார். தம்பி ஒரு ஆள் குந்தி இருக்கிறார் போல் தெரிகிறது. என்ன என்ன செய்யறது ராசப்பு?
1: மாஸ்டர், அவரை கூப்பிடுக்கோ, டாக்டர் கேட்போம் என்ன பேர் கேட்டு.
0: இதை அமர்த்தி அதை தூக்கணும். சரி பாப்பம், சரி.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். தேவமாராதைக்கு நலமாக இருக்கிறீங்களோ எல்லாரும்?
0: நல்ல சுகமா போ. நீங்கள எப்படி?
2: நலமாக இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியில் முந்தி அடிக்கடி ஒவ்வொரு கிழமை தேவமாரிக்க பிடிக்காம இருந்தது, இப்போ காண இல்லை.
1: அதான் தம்பி, கடை கால பயசு போட்டுது, ஒருத்தர் கூட்டி கொண்டு வராக்கு ஒருத்தர் நீர் அப்படி ஸ்காவர பக்கம் இருக்கிற நீரோ
0: ஏற்றி கொண்டு வராக்க சொல்லோ.
1: அந்த ஒரு நாளைக்கு ஏற்றி கொண்டு வராக்கி விடுவார்.
0: அவர் வேலைக்கு வலிக்கிட்டு இருப்பார்.
1: தம்பி எத்தனை மணிக்கு வலிக்கிற நீர் நீர்
2: வைகுந்தம்
0: நாங்கள் வெளியால
1: போறது
0: சரி. கண்ணும் கொஞ்சம் மங்கல் அடிச்சது, கண்ணாடியை விட்டுட்டு வந்துட்டேன்.
1: அதுக்காக பழைய
0: உடலுக்கும் கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல்னு கேட்கக்கூடாது. ஆடினது வாய் இந்த இந்த வாய் ஆடினு தெரியல. சரி,
1: ராமன்றது என்ன?
0: ராமன்றது சிஎம்ஆரில் வேலை செய்கிற படி
1: அவர் அந்த அந்த படிக்கிற நல்ல படிக்கிற இன்னத்துக்கு அந்த படிக்கிற இதுக்கு கொண்டு வர.
0: இது அது அந்த நாங்கள் இப்போ எப்படி சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ பிரதான வீதி இருக்குது இல்லோ, பிரதான வீதியிலே
3: பிரதான வீதி அவர் அவர் தான் சொன்னார்.
0: பிரதான வீதியிலேருந்து அந்த கைவேக்கு நாங்கள் ஏற போகிறோம், இறங்க போகிறோம் என்று சொன்னால் அந்த வளைஞ்சு இப்படி வரும் இல்லை, வளைச்சு.
3: ஓ, அந்த வளைவு
0: அதுதான் ரேமண்ட் சொல்கிறது, ஏற பாதையும் இறங்குற பாதையும்.
3: என்ன பேர் சொன்னவர்? தேவகுமார். இப்ப நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம் சொல்லுங்க. அதோட இன்னொரு கேள்வி இருக்குது, சமரில ப்ரோக்ராம் செய்யறேன், என்ன மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் செய்யலாம்?
0: கதை கேட்க கதைக்க கூடாதா? என்ன போ,
3: என்ன மாதிரி ப்ரோக்ராம் செய்யலாம்ன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் அவரை கேட்டீங்க மாஸ்டர், சொல்லி போட்டு சொல்ல போகணும் மாஸ்டர்.
1: அதுக்கு தான் காதில் ஏதாவது போட வேண்டிய சொல்லுங்க.
0: அதான் தோடு போட்டுருக்கு தானே,
3: தோடு போட்டுருக்குதா? இதை நான் இதை விட யங்கா என்ன நான் மாறேன்.
0: தம்பி மேனேஜ் கொள்ளாப்போ இப்போ சொல்லலாம். ஓவர்
2: ஓவர். இப்போ நீங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களை கொண்டு வந்தீங்க, திருச்சாவை முறையில் கொண்டு வந்தீங்க, பார்த்தா திருச்சாவை காணே இல்லை.
0: அவள் அங்கே முதலமைச்சர் வந்து சொல்லக்கூடாது, அவள் பிஸி, படத்தில் பிஸி, இப்போ கனவடம் நடிக்கிறா.
2: ஓ, அதனால நினைச்சேன் அந்த அரசியல் இதில் ரங்கனால பிஸி, நான் நினைச்சேன் ஒரு கதை திருச்சாவோடய கொண்டு கதைக்கலாம் ஒன்று தான் பார்த்தேன். இது சாட்டோட சாட்டை
0: இங்கே நாலு பேர் குந்தி இருக்கிறோமா, விட்டுட்டு திருச்சாவோட கதைக்கு போகிறேன். வேற சரியா? சரி, ஏதோ சந்தோஷமா இந்த நேரத்தில் எடுத்து எங்களோட கதைச்சதுக்கு. சரி பாப்போம். சரி சரி, இப்படி வேறு யாக்களும் நீங்கள் அடிச்சு எங்களோட கதைக்கலாம் தானே, நாலு விஷயத்தை கதைக்கலாம். இப்போ நட்சத்திரத்தை விட இந்த ப்ரோக்ராம் ஏதோ செய்ய போகிறோன்னு சொன்னீங்க பின்பக்கத்தில்,
3: அதை பற்றியும் கதைக்கலாம். இப்போ என்ன ப்ரோக்ராம் செய்யலாம்?
0: இவன் பெருசாக செய்தவில்லை
3: ஆர் இவன் எல்லாரும் இப்போ பெருசாக தானே செய்யணும்.
0: இப்போ விட்டாச்சு. சரி, இப்போ வேறு யாருண்டு ஒரு காசப்பூ?
1: தம்பி ஆரப்பு.
4: ஆரப்பு நான் பவி அழைக்கிறேன்.
1: பவி, அப்போ ஓகே. ஆர பிடிக்கும்
4: எனக்கு, ராயப்பூவை தான் பிடிக்கும்.
1: பாத்திரோ பாத்திரோ
0: முதலே காசை கொடுத்து சொல்லி வச்சுட்டு வந்துருக்குது போல.
1: கேட்டியோட அகழி
4: இல்லை இல்லை, நான் எனக்கு நீங்கள் படிப்பு.
1: தம்பி இப்போ ஜாவா வச்சிருக்கிறீர்கள், நான் உங்கள் கிளியில் வச்சுட்டு படிப்பிச்சது.
4: குரல் கொஞ்சம் வித்தியாசம்.
1: அதான் கொஞ்சம் மாறி போச்சு, வயசு போச்சு தம்பி, சுகர் எல்லாம் பார்த்துட்டுது.
0: அப்போ சுகரை விற்கலாமே. சுகரை விற்கலாமே வந்துட்டு.
1: அது பச்சு என்ன செய்யறது, பேரு பச்சு ஒன்று செய்யல, அது குத்து குத்தோடு குத்தி கால் எல்லாம் படுதா போச்சு.
0: என்னத்த குத்தி?
1: அந்த சுகருக்கு ஏதோ குத்தாது, குத்து குத்த சொல்லி தந்து.
0: ஓ,
1: நான் கண்ட வாட்டு வேலை செய்த வேலை சொல்லிட்டு மூட்டு தர குத்தி விட்டுற ஒரு காய். ஏன்னா குத்தி அது இந்த நோகை இல்லைவா சார், இந்த குத்தேக்க அப்போ சரியாக குத்துப்படுவது யாரும் திருப்பி குத்தி விட
0: குத்தி விட.
1: அவள் அங்கே இது அடிக்கிறாள் பொம்பளி ஒரு
0: என்ன
1: என்ன நீர் லோவில் சுகர் போட்டுதட்டு நீர் கண்ணதில் அடிச்சு
0: குத்துனேன் கையில். குத்துனதோ துடையில துடையில குத்துனதோ கையில வந்துட்டு கூப்பிட்டு வச்சுட்டு அவைக்கு தேதனியோ கொடுக்காம நாங்கள்
1: கதைச்சோன்றும்
0: சரி தம்பி சொல்ல புதிய என்ன சொல்ல வந்தாரியப்போ
4: நான் உங்களை வளர்க்கிறேன் படிப்பிச்ச உடது நல்ல சந்தோஷம் நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு போனா அப்புறம் எனக்கு கவலை
0: அதுக்கப்புறம்தான் கனவே இவர் படிப்பிச்ச ஆட்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போடணும் அங்க இருந்து படிச்சாக்கள் தான் டாக்டர் இன்ஜினியரா வந்திருக்கணும் கேள்விப்பட்டேன்
4: இல்ல என்ன சொல்லுங்க இவர் நெடுங்காவையும்
0: வெங்காயத்தை பற்றி படிக்கணும் சொல்லி
4: சந்தோஷம் நாங்கள் இவர் விவரங்களையும் ஒரு நாளைக்கு வராட்டி நாங்கள் இந்த நேரம் ரோட்டில் அதுதான் மறக்கையில்
0: அது ரோட்ல விளையாடின வழியாதான் கனடால வந்துருக்கிறீரே தம்பி
4: அதுதான் கேட்டீங்க நீங்க உங்களுக்கு
1: முதல்ல வணக்கம் சொல்ல வேணும் வணக்கம் சொல்ல வேணும் ப்ரோக்ராம் அந்த டான்ஸ் சொல்றது பத்தி பாட்டு ப்ரோக்ராமோ அல்லது பாட்டோட சேர்ந்து ஒரு டான்ஸ் போட்டு ப்ரோக்ராமோ அல்லது இந்த வேறு ஏதாவது நாங்கள் ஏதாவது ப்ரோக்ராம்
3: இப்போ அப்படித்தான் முன்ன வந்து அதற்குண்டு தனித்தனி ப்ரோக்ராம் இருந்தது இப்போ வந்து எல்லாத்தையும் ஒண்டா கலந்து ஒரு மிக்ஸாக கொடுத்தால்தான் சனத்துக்கு ஈடுபாடும்
0: அது இப்போ இந்த டிவிகளில் வர ப்ரோக்ராம்களை பார்த்து பார்த்து என்ன சொன்னால் நகைச்சுவை நிகழ்ச்சி என்று சொல்லி போட்டால் டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடுறது போட்டு பாடுவாங்க பாட்டு நிகழ்ச்சி என்று சொல்லி போட்டு நகைச்சுவை சொல்லுவாங்க அதுலேயும் பாட்டு ப்ரோக்ராம் இல்லை டான்ஸ் ஆடுவாங்க
1: பழசு இளசு எல்லாம்
0: நாங்கள் நடந்து போனாலே ஆடுற மாதிரி
3: மாதிரி தான் இருக்கும்
1: மற்றது கிட்ட பிடிக்கிறான் என்ன பேர் அவன்
0: தலையாடி தங்குறா
1: தலையாடி தங்குறா சார் அவன் விட எல்லாரையும் கூட்டி கொண்டு இருக்கா நாங்களும் ஒரு கெட்டுக்கிறதற்கு அது போக போதும் கியூபா கியூபா கியூபா போயிடலாதாக்கும் அங்கால மற்ற டொமினிக்கர் அப்படி போக போவா சார்
0: ஏன் கியூபாக்கு போயிடலாம்
1: கியூபா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கள்
0: ஓ அங்கே இது இல்லை
1: என்ன
0: பெட்ரோல்
1: பெட்ரோல் இல்லாட்டி நாங்கள் போய்க்க கொண்டு போயிடலாம்
0: பெட்ரோலாக கொண்டு போயிடலாம் ஃப்ளைட்டுக்கே பெட்ரோல் இல்லைன்றாங்க கொண்டு போகிறதுக்கு கிடக்கு பெட்ரோல்
3: ஃப்ளைட்டில் போகிறாக்கள் அவையில் எங்கள்கிட்ட கடன் கேட்பீங்க தாங்க
0: போத்தலை போத் சில பேர் போத்தல் டியூட்டி ஃப்ரீயில் வேண்டி போட்டு போத்தலை கையில் கொண்டு போக கேட்டாலே அவை வேண்டிக் கொண்டே
1: தாய்லாந்து
0: கேபினெட்டில் வைக்கணும்
1: தாய்லாந்துக்கு
0: தாய்லாந்து தூரம் என்ன
1: தாய்லாந்து தூரம் ஃப்ளைட்டில் இருக்கிறாங்க
0: ஓ என்னன்னா இருக்கிற இடத்துல பிரச்சனை
1: உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு
0: இல்லை அங்கே சீட்டில் பிரச்சனை
1: சீட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஆக்கப்பட்டு
0: ஆ ஜி ஜி ஜி கூழ் குடிச்சிட்டு பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது மேலே அப்போ தான் பிரச்சனை வரும் பச்சை தண்ணி குடித்தால் அது கூழுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடும்
3: அது முடிய முடிய பிரகலிப்பி கொண்டிருக்கும்
0: ஓ நீங்கள் சொன்னது அது அதை தான்
1: சொல்லியிருக்கீங்க சூர்யாண்ட ஒரு பாட்டு போட்டுட்டு பிடிக்கும் பார்ப்போம்
0: சூர்யாண்ட பாட்டு தான் போடணுமே
3: ரெண்டாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு சூர்யாண்ட பாட்டு விருப்பம் தனுஷ் இந்த பாட்டு போட்டால் சந்தோஷமா
1: சூர்யாண்ட பாட்டு முதல் சூர்யாண்ட போட்டு
0: எனக்கு அஜித்தின் பாட்டு போடணும்
3: அவருக்கும்
0: உபாவுக்கும் என்ன சம்பந்தம்
3: அவர் சந்தோஷம் கேட்டவர் இல்லை திரிஷாவோட கதைக்கு தான் வந்தேன்
0: ஓ அப்போ நாங்கள் அவருக்கு ஒரு இடிக்கிற பாட்டை போடுவோமே அப்போ அப்போ சரி அப்போ நாங்கள் இப்போ விட போடுவோமே ராசப்பு
1: கரகாலத்துக்கு பிறகு கதைக்கு வந்து
0: அதுக்கிட்டே ஆயிடுச்சு அதுக்கிட்டே ஒருத்தர் ஏதோ தான் அவசரப்பட்டு கொண்டு நிற்கிறார் ராசப்பு
1: என்னோட கதைக்கு வாக்குவா எடுக்கும் எடுக்கும்
0: ஹலோ
5: வணக்கம்
1: வணக்கம் யார் பேசுறீர்கள் முதல்ல
3: நாங்கள்
5: ஆனால்
0: நாங்கள் பெரும்பாலும் முயற்சி செய்கிறோம்.
5: நன்றி,
0: இந்த வேளையிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. அப்படி நாங்கள் நிகழ்ச்சியை செய்கிறென்றால் அவர் வராமல் விடணும். அவர் வேலை சொல்லவோ சொல்ல
3: வேண்டாம்.
0: இப்போ நாங்கள்
1: பாஸ்டர் அதுவும் பெறாமல் இருக்க விடும். அதே நேரத்தில் பாஸ்டர்
3: இதுவும்
1: பெறாமல் இருக்க விடும். மற்றது எனக்கு அதுவும் இல்லாமல் இருக்க விடும்.
0: அதுவும் இல்லாமல் இருக்க விடும். எனக்கு அது இருக்க வேணும் மட்டும் அவர் சொல்லுவார். மற்ற வேற
1: ஆனால் உங்களுக்கு அது இருந்தாலும் எனக்கு அதுக்கு அது இருக்க விடும்.
0: அப்போ இதை பற்றி நாங்கள் இப்போ கதைக்கிறோம்.
3: அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம். அது இருந்தால் நல்லா இருக்கும்.
1: அதான் நீங்கள் எதுவும் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அது போடுக்கும்.
0: ஓகே, இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னால் நாங்கள் அதை பிரித்து கதைப்போம்.
3: அதை பற்றி தான்
0: சரி, நன்றி உங்கள் மூவருக்குமே, மாஸ்டர் மற்றும் ராசப்பு வைகுந்தம் மூவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு மணி நேரமும் நீங்கள் நேயர்களோடு பேசியிருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் பேசியது நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள்.
1: சரி, பிரச்சனை தம்பி, அடுத்த முறை வரைக்கும் நீ எனக்கு எங்கடை சொந்த மியூசிக் போடணும். சரி, உங்களோட குடும்ப மியூசிக்.
0: ஓ, நான் என்ற அந்த இசையை தேடினேன், கிடைக்கும்.
1: தட்டு எங்கே வச்சுட்டோம்?
0: அது தட்டெல்லாம் இல்லை. இப்போ தட்டெல்லாம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது நாங்கள் வந்து சிஸ்டத்தில் வைத்திருக்கிறோம். எனவே
1: நாங்கள் வச்சு
3: நீங்கள்
0: முறையாக அறிவித்திருந்தீர்கள், நாங்கள் அதற்கான ஒழுங்கை செய்திருப்போம்.
3: வீட்டுக்கு
0: தேடி பெறையில் சில சில விடயங்களுக்கு தான் 14 நாட்கள், சில விடயங்களுக்கு லைஃப்லயே நீங்கள் அறிவித்தலே கொடுக்கலாது. சரி, எனவே மூவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு
3: எனக்கு ஒன்று விளங்கல. நோ சேஞ்ச் அப்போ இன்னும் ஸ்டில் பிரச்சனை இருக்குது.
0: இல்லை, தாளாக கொடுக்க சொல்லி சொன்னவர்.
3: ஓ, ஆ சரி,
0: சில்லற காசு வேண்டாம், தாளாக வேண்டும் என்று சொல்லி. நன்றி மூவருக்கும், மீண்டும் சந்திப்போம்.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
8: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-0-6-7-2-6-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-
11: வேண்டுமானா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
12: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
11: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
12: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
11: சுகந்தன், 416-540-6269.
12: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
14: நேரம் 9:01, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டபெரும்பாக்கத்தில் 7 செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்தும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 24 முதல் 49 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் நாளைய பகல் பொழுது 21 செல்சியஸாக இருக்கும். நாளைய பகல் பொழுதும் முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 13 செல்சியஸாக இருந்தாலும் தொடர்ந்து மழை பொழிவதற்கான வாய்ப்பு 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையும் முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30%, அதிகுடிய வெப்பநிலை 23 செல்சியஸாக இருக்கும். செவ்வாய் புதன்கிழமைகளில் சூரிய ஒளியோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகுடிய வெப்பநிலை 25 செல்சியஸ். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது அவர்கள் விட்டு சென்ற பாடல் ஒன்று ஒலிக்கப் போகிறது. பாடலை தொடர்ந்து கவிதைக்கு பாடல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். உங்கள் கவிதைகளோடு உங்கள் பாடல் தேர்வுகளையும் நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 குருவி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயண், ஸ்ரேயா கோஷல் பாடுகின்ற பாடல். இந்த திரைப்படத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா மற்ற பலர் நடித்திருந்தார்கள்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
5: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
7: நேரம் 9:09.
8: காற்றிலே
9: கவிதை,
10: காற்றிலே
8: கவிதை, கனமான இதயத்தையும் கனிவிக்கும் கவிதைகளுடன்
9: காற்றிலே கவிதை,
8: நேற்றிய நினைவுகளை நினைக்க வைக்க
7: காற்றிலே
9: கவிதை,
8: உள்ளத்தின் உணர்வுகளால் உங்களோடு
9: காற்றிலே
8: கவிதை. CMR வானொலியை வண்ணமாக்கும்
9: காற்றிலே
8: கவிதை. இனி நாமும் கொஞ்சம் கவிதை கேட்கலாமா?
7: உங்கள் கவிதையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கான பாடல் தெரிவையும் நீங்கள் தெரிவு செய்யலாம். இணைகளும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க, உன் கையில் என் கை சேர்ந்தால் உலகமே ஒரு பாடலாகும். உன் கையில் என் கை சேர்ந்தால் உலகமே ஒரு பாடலாகும். கண்கள் பேசும் மௌனத்தில் காதல் மழை பெய்யுமே. கண்கள் பேசும் மௌனத்தில் காதல் மழை பெய்யுமே. நீ அருகில் நின்றாலே நெஞ்சம் முழுவதும் ராகமே. நீ அருகில் நின்றாலே நெஞ்சம் முழுவதும் ராகமே. இதழோடு இதழ் சேரும் நேரம் இரவு, முழு நிலவு வெளிச்சத்தில் உன்னை நான்

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: நேரம் 9:17. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் டேரை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சந்தனார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், உங்கள் கவிதையை கேட்போம். தேவகுமார்,
1: அந்த மனத்தியால நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது, சிரிச்சு கொண்டிருக்க மாதிரி மனத்தியால் முழுக்க.
0: சரி, அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
1: ஆமாம், நன்றி. உன் உதடுகள் மௌனம் கொண்ட போதும் உன் ஒற்றை விழிப்பார்வை 1000 வார்த்தைகள் சொல்லுது. உதடுகள் மௌனம் கொண்ட போதும் உன் ஒற்றை பார்வை 1000 வார்த்தைகள் சொல்லுது. உதிர்ந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றை மட்டுமே உணர்த்துகின்றது, நீ என்னுடன் இருக்கிறாய் என்று. உதிர்ந்துட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒன்றை மட்டுமே உணர்த்துகின்றது, நீ என்னோடு இருக்கிறாய் என்று. நன்றி.
0: சரி, உங்கள் கவிதைக்குரிய பாடல்
1: 29 படத்திலே இருந்து
0: ஆசைகள். சரி, சத்தி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக, அந்த கவிதைக்காக ஒலிக்கிறது. நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள், பாராட்டுகள். இதோ
1: நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழ் FM 101.3.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 9:24. கவிதைக்கு பாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: புருஷோத்தமன். இந்த கவிதை சொல்ல முதல் உங்களோட கவிதை கேட்டான், நல்லா இருந்தது. அதற்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வாழ்த்துக்கள். நீங்கள் பெரிய உயரத்தில் இருக்கும் கவிஞர், உங்களுக்கு சிறந்தாழ்த்திய என்னுடைய
0: வாழ்த்துக்கள். உயரத்தில் இருக்கும் கவிஞர் அப்படியெல்லாம் கற்பனை செய்யக்கூடாது புருஷோத்தமன். சரி, சொல்லுங்கள். எல்லோருமே ஒரே மட்டத்தில் தான் இருக்கிறோம், மட்டத்தில் இருக்கிறோம், விட்டத்தில் இருக்கிறோம். சரி, உங்கள் கவிதையை கேட்போம்.
1: சொல்லுவன். மலையடை பூத்த மலரின் மென்மை நீயோ, உன்னை கண்டது முறைந்து போகும் நெஞ்சம் நானோ. மலையடை நனையும் நளின பெண்மை நீயோ, உன் மொத்த கற்பனையில் கவி படிப்பவன் நானோ. காருள் வானை திருடிய கூந்தல் நீயோ, அலையலையாய் ஆடும் வானத்தில் தொலைந்தவன் நானோ. புல்லாங்குழலின் தேன் இனிமை குழல் கொண்டவள் நீயோ, அந்த இசைக்குள் மயங்கி உயிரை முழுதாய் துளைத்து நிற்பவன் நானோ. ஓரக்கண் பார்வையால் உலகை வெல்பவள் நீயோ, உன் விழிப்பார்வை என்மேல் படாமலே உன் நினைவால் கடிகாரம் போல் சுற்றுபவன் நானோ. உன் கள்ளங்கபடமற்ற சிரிப்பே வீணை நிரம்பில் மீட்டும் ராகம் தானோ. அந்த நாதத்தில் மயங்கி உன்னில் கரைந்து போன நெஞ்சம் நானோ. கால் பட்டதும் உதிர்ந்த பூவுக்கு உயிர் தருபவள் நீயோ, நாதஸ்வர இசையால் என் மூச்சை நினைப்பவள் நீயே. புன்னகை ஒன்றின் நினைவில் நின்று என் ஆயுளை நீடிப்பவள் நீயே. பூமி நோகாமல் நடக்கும் மென்மை குணம் கொண்டவள் நீயே, உன் நளின நடையில் நானிடமும் மயங்கி நிற்கும். உன்மேல் கொண்ட பேரன்பு, உன்மேல் பேரன்பு கொண்ட எனக்குள் என் அன்னையின் மறு வடிவமாக தோன்றி என்னை ஆள்பும் ஆள்பவளும் தெய்வீகமானவள் நீயே. ஏனோ உன்னை நினைத்தாலே இரு கரங்கள் கைகூப்பி வணங்க தோன்றும் தெய்வன் நீயே. உன் பொற்பாதங்களுக்கு சேவை செய்ய முடியாமல் போனது ஏனோ, ஆனால் உன் அழகிய நினைவோ என் உயிரின் மூச்சாய் நினைத்திருக்க உன்னை நினைத்து கற்பனையில் கவி வடிப்பேன் நானே வளர்ந்தேன்.
0: காதலியை தாயோடு ஒப்பிட்டு இந்த கவிதையை தந்திருக்கிறீர்கள். நல்லொரு கவிதை, உங்களுடைய உணர்வு பூர்வமான எழுத்துக்கள் இதிலே தெரிகிறது புருஷோத்தமன். தொடர்ந்து
1: நான் எப்பவும் கவிதையிலும் பாடலையிலும் தாய்வார வார்த்தையெல்லாம் கூட
0: கேட்டிருக்கிறேன், உங்கள் கவிதைகளை கேட்டிருக்கிறேன். கூடுதலாக நீங்கள் பேசும்பொழுது அம்மா தங்கை இவர்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி பேசுவீர்கள். எனவே பாராட்டுக்கள், நன்றி,
1: மிக்க நன்றி.
0: பாடல் பாடல் பாடல் பாடல் பாடல்
1: மேகத்தில் உண்டாய் நின்றோம் அன்பே.
0: காதல் சடுகுடு. சரி, ஹரிகரன் சுஜாதா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி
1: நன்றி நன்றி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 9:32 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் கவிதைக்கு பாடல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் தொடர்ந்து கலந்து கொள்ளலாம். 416-593-0055 தொடர்பின் பக்கத்தில் 8 செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்து லேசான மழை பெய்து கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே மழை சிறிய சிறிய கட்டிகளாக பெய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 23-35 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 21 செல்சியஸாக இருக்கும். முகில்முட்டத்தோடு காணப்படும். இரவு பொழுது 13 செல்சியஸாக இருக்கும். நாளை பகல் பொழுதும் இரவு பொழுதும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. திங்கட்கிழமை 23 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது 13 செல்சியஸாக குறைவடையும், வானம் தெளிவாக காணப்படும். செவ்வாய்க்கிழமை 25 செல்சியஸ் சூரியொளியுடன் முகில்குட்டம் நிறைந்து காணப்படும். புதன்கிழமை 25 செல்சியஸ் சூரியொளியுடன் முகில்குட்டம் நிறைந்து காணப்படும். இரண்டு நாட்களுமே லேசான மழை தொழில் சில இடங்களுக்கான வாய்ப்பு 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. வியாழன் வெள்ளிக்கிழமைகள் சூரியொளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25 செல்சியஸ். விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்க போகிறோம். நீங்களும் 10 வரை கலந்து கொள்ளலாம். 416-593-0055 10 மணிக்கு பேசும் இது எங்கள் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.
2: டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca, 905-417-6069.
6: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM, அதிர்வெண் 101.3.
7: காற்றிலே
8: கவிதை,
9: காற்றிலே
7: கவிதை, கனமான இதயத்தையும் கனிய வைக்கும் கவிதைகளுடன்
8: காற்றிலே கவிதை,
7: நேற்றைய நினைவுகளை நினைக்க வைக்க
9: காற்றிலே
8: கவிதை,
7: உள்ளத்தின் உணர்வுகளால் உங்களோடு
8: காற்றிலே
7: கவிதை. CMR வானொலியை வண்ணமாக்கும்
8: காற்றிலே
7: கவிதை. இனி நாமும் கொஞ்சம் கவிதை கேட்கலாமா?
8: காற்றிலே கவிதை
10: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், காந்தி.
10: காந்தி சொல்லுங்கள், உங்கள் கவிதையை கேட்போம் காந்தி.
11: அன்பு ஆரம்பத்தில் நீ கொடுத்த அன்பு நினைத்து அரவணைப்பதா, இன்று நீ கொடுக்கும் காயங்களை நினைத்து கண்ணீர் வடிப்பதா? சத்தியமா தெரியவில்லை, நீ நினைப்பது போல் நான் உன்னை மறப்பது மறப்பது அவ்வளவு எளிதல்ல. நான் உன்னை மறந்தாக வேண்டும் என்றால் இறந்தாக வேண்டும். இறந்து மறக்கவா அல்லது மறந்து இறக்கவா? நீயே சொல், முடிவு முடிவு உன் இதயத்தில் இருக்கு. அமெரிக்கை பேரார் சாந்தி.
10: இறந்து மறக்கவா அல்லது மறந்து இறக்கவா? அப்போது உன்னை விட்டு நான் பிரிந்தால் என் மரணம் நிச்சயம் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள் உங்கள் கவிதையிலே, அப்படியா? சாந்தி என்று மரதுக்கு சாந்தியை சொல்லுகிறீர்களா அல்லது சாந்தியை சொல்லுகிறீர்களா? இரண்டையும் எடுத்துக் கொள்ளலாம். இதோ ரயில் பயணங்கள் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
11: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கவிதைக்கு பாடல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் செல்வி.
0: சொல்லுங்கள் செல்வி, என்ன கவிதையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்?
1: மீண்டு வா என்னவே, நான் விழுந்த கதை சொல்ல, நான் எழுந்த கதை சொல்ல, நான் மாண்ட கதை சொல்ல, அதிலிருந்து மீண்ட கதை சொல்ல, மீண்டு வா என்னவே. முட்டிக்கொண்ட கருமகம் கொட்டிவிடும் மழை நீரால் மடை திறக்க தவிக்கிறது என் விடைகான வினாக்கள். தவிகொடு அன்பி, அதில் நான் கவி வடிவில் சொல்லிடுவேன். உன் செவிகொடு அன்பி, அதில் நான் கவி வடிவில் சொல்லிடுவேன். மீண்டு வா என் உயிரே. கண்ண தவிர கனிவை மட்டும் மென்மையாக தூவிவிடு. நிதானமாய் என்னுள் நீ விதானமே தொடவாய். கண் அசவில் கனிவை மட்டும் மென்மையாக தூவிவிடு. என்னுள் நீ நிதானமாக விதானமே தொடவாய். மீண்டும் ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை மீண்டு வாய். நன்றி.
0: மீண்டு வர சொல்லி அழைத்திருக்கிறீர்கள். சரி, நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள். என்ன பாடல் தெரிவித்திருக்கிறீர்கள் செல்வி?
1: எனக்கு சுஜாதா படத்தில் இருந்து நீ வருவாய் என நான் இருந்து
0: கல்யாணி மீனன் பாடிய பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கே.
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாடலோடு 101.3
1: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
3: Verco Vets Law 416-993-8443.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
7: நேரம் 9:51. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சுந்தரி, சொல்லுங்கள், உங்கள் கவிதையை கேட்போம்.
8: ஆலங்கனி இதழும் ஆடும் கயல் ஒளியும், அந்திவான் வனப்பு அஞ்சுகம் போல் சிரிப்பும், தும்பை பூவன எயிரும் துரும்பென இழைத்த வயிறும், இளவம் பஞ்சன விரலும் ஈர்க்கும் காந்த குழலும், மிளகன கருத்த குழலும், மறைந்த மாதுளை எழிலும், மனதை மயக்கி என்னை மெத்தையில் வண்டன உருட்டுகிறது. மயிலே உந்தன் தீப்பார்வைதான் நெருங்காதே என்று மிரட்டுகிறது. நீயோ இருக்கிறாய் கொஞ்சமும் என்னை நினைக்காமல், எப்படி உறங்குவேன் நான்?
7: எப்பொழுது முதல் இலக்கியவாதி ஆனீர்கள்? நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள், இலக்கிய சுவையோடு வருகிறது உங்கள் கவிதை. என்ன பாடல்?
8: பாடல் வந்து தென்றலுக்கு தாய் வீடு பொதுகை
7: அல்லவா. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக. நன்றி,
8: வணக்கம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள், 101.3.
5: கவிதைக்கு பாடல் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வர நேரை சந்திப்போம். வணக்கம், வடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்.
5: வணக்கம், அலோசிய சொல்லுங்கள், எப்படி உங்களுடைய கவிதை கேட்போம்.
6: சொல்லுகின்றேன். மாலைக்கு மயங்குவார்கள் பலர், மாலைக்கு மயங்குவார்கள் பலர், இவ்மலருக்கோ மாலையில் மயக்கம், இவ்மலருக்கோ மாலையில் மயக்கம். வேலைக்கு விடுமுறை கேட்பார்கள், வேலைக்கு விடுமுறை கேட்பார்கள், இவளோ தன் சேலைக்கு விடுமுறை கேட்கின்றாள். வேலைக்கு விடுமுறை கேட்பார்கள், இவளோ தன் சேலைக்கு விடுமுறை கேட்கின்றாள். பாவையின் தேவை, இப்பாவையின் தேவை கனியுமா, இப்பாவையின் தேவை கனியுமா, இல்லை கெட்டா கனியாகமா, இல்லை

0: காணப்பட்டாலும் 25 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை சூரியொளியோடு மகள் கூட்டம் நிறைந்து காணப்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது பேசும் இதயங்கள்.
1: பேசும் இதயங்கள் இன்று இதயங்கள் என்ன பேசிக்கொள்ளப் போகின்றன?
2: நினைவுகளை இம்சிக்கும் உந்தன் ஞாபகங்கள் என் கனவுகளை குத்தகைக்கு எடுத்துள்ளதால் இதய ஒலியில் கூட உந்தன் பெயரே சத்தம் இசைக்கின்றது. எண்ணற்ற நினைவுகள் என்னை சுற்றி வருகையில் உணர்வுகளின் தாளாட்டில் சிந்திக்கும் அத்தனையும் நீயாகவே ஆகின்றாய். மெழுகினி என் காதல் கரைந்த போதும் உருகும் என் நிதிய ஆறுகளில் அன்பெண்ணும் சுடர் அணையாமல் இன்னும் தான் உனக்காய் ஒழுக்கின்றது. அதை அணையாமல் காக்கவென விழிநீரில் ஏற்றுகின்றேன் காதல் தீபத்தை. கொழுந்துவிட்டு எரிகின்றது உன்னிடம் கொள்ளை போன என் நிதியம் போலவே. அது என்றாவது புரியும் உனக்கென்று ஏக்கத்தோடு காத்திருக்கின்றேன் இன்னும் உனக்காய்.

துருவ காந்தங்கள் கொண்டு கவர்ந்து இழுக்கும் காந்த கண்களே, பூத்து செரிக்கும் நீர்கசையும் செரிஸ் பழகுதடுகளே, கண்களுக்குள் கவர்ந்து இழுக்கும் புருவமுயர்ந்த கம்பீர கண்ணிமைகள், நிறை கனி கொண்ட மஞ்சள் சொரிந்த மாம்பழ கன்னங்கள், இவைகளா இவளழகு? இல்லை இல்லை, என்னிடம் வார்த்தைகளே இல்லை, ஏனோ மயங்கிவிட்டேன். இவைகளா இவளழகு? இல்லை இல்லை, என்னிடம் வார்த்தைகளே இல்லை, ஏனோ மயங்கிவிட்டேன்.

மனதின் உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல இயலவில்லை. இருந்தும் ஏனோ உன்னை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. மனம் இரண்டும் இடமாறி இருந்தாலும் இதயம் உன்னை மட்டும் சுமக்கின்றது தினம்தோறும். கண்ணிமை கவிழும் போது கனவுகள் கூட பாடாய் படுத்துகின்றது உன் நினைவுகளை கொடுத்து. நீ அங்கிருப்பினம் உன் நினைவுகள் மட்டும் கோர்வைகளாயிருக்கின்றது என்னோ.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 11 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை இரவின் ராகங்கள் உங்களுக்காக ஒலிக்கிறது. மனதை மயக்குகின்ற இந்த இரவு பொழுதிலே தூங்காத உங்கள் விழிகளுக்காக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 10:31, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். ரெண்டு பேரும் பக்கத்தில் 8 பாக்கை செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்து லேசான மலைத்தூரல் காணப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 21 முதல் 37 கிலோமீட்டர் வரையிலான வகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாகை செலுத்ததாக இருக்கும். நாளை பகல் பொழுது 21 பாகை செலுத்ததாக இருக்கும். முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தொடர்ந்தும் இருக்கின்றன. இரவு பொழுது 13 பாகை செலுத்ததாக இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 60%. திங்கட்கிழமை மீண்டும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரியோடு இரண்டு முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை சூரியோடு இறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். புதன்கிழமை சூரியோடு இரண்டு முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 25 பாகை செல்சியஸாக இருக்கும். இதமான இந்த இரவு பொழுதில் உங்கள் இதயத்தை சுகமாக்க வருகிறது சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுசீலா.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
2: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: தெளிவான
0: முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK Sindhuran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் இந்த கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம் டீன்கலி
5: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
7: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்
8: இது விழிமூடா இரவு இரவு இரவு
9: விழிகள் மூடியிருந்தாலும் உங்கள் உள்ளம் உறக்கம் இல்லாமல் இருக்கிறதா உங்களை உறங்க வைக்க KJ ஜிசுதாஸ் உமா ரமணன்

0: காஞ்சிபுரம் சாரீஸ், பாட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
2: நேரம் 10:46 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று மனமேன் ஆனந்தமாக இருக்கிறது. என்றுமில்லாதவாறு இன்று இந்த வேளையில் சந்தித்ததோ ஜெயச்சந்திரன், வாணிஜ்யராம் இவர்களிடமே கேட்டுவிடுவோம். ஆனந்தம் ஏன், இந்த ஆனந்தம்

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
1: புதிய
2: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
3: வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்போது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: நேரம் 10:53. ஓ, என் தேவி வந்த நேரமும் இந்த நேரமும் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜ்யராம்.

0: Miramar, தமிழ் FM 101.3.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் FM.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள். வாசிப்பவர் எஸ்டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். டொரண்டோ பிராந்திய கல்வி சபையின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக கெமில்லா செப்ரியானோ நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினருக்கிடையே கொழும்பில் இன்று விசேட சந்திப்பு நடைபெற்றது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் முதன்மை பிரதி உதவிச் செயலாளர் நிக்கோல் சுலிக் மற்றும் தூதரக விவகாரங்களுக்கு பொறுப்பான ஜோன் ஹாவல் ஆகியோர் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் பொழுது இலங்கை மற்றும் அமெரிக்கா இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் விரிவுபடுத்துவதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழல், பிராந்திய ஸ்திரத்தன்மை, பரஸ்பர நலன் சார்ந்த முக்கிய விடயங்கள் மற்றும் இருதரப்பும் இணைந்து செயல்படக்கூடிய புதிய வாய்ப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் பொருளாதார கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் மக்கள் தொடர்புகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. 2022 போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் நாட்டில் ஏற்படாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அம்பாறை நிந்தாவூரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக வெளிப்புற அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் அரசாங்கத்திடம் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் இனவாதத்துக்கு இடமளிக்காத சமூகம், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை மற்றும் அனைவருக்கும் சமமான சட்ட நடைமுறை ஆகியவற்றை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல்வாதிகளின் அதிகப்படியான சலுகைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் குறைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வையொட்டி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி மோட்டார் சைக்கிளில் பேரணி நடத்தியதாக மூவர் இன்று முல்லைத்தீவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைக்கவசம் அணியாமல் பயணித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து காவல்துறை விசாரணையை மேற்கொண்டது. விசமடு பகுதியில் ஒன்று கூடிய மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் முல்லைத்தீவு வழியாக வெள்ளாமுள்ளிவாய்க்கால் நோக்கி பயணித்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த காவல்துறை சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் உத்தியோகபூர்வ துப்பாக்கியை தவிர மேலும் ஒரு சட்டவிரோத ஆயுதம் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் தலைவர் சீமானை குறிவைத்து அர்ச்சனா நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் யாழ்ப்பாணம் வந்தால் சுட்டுக் கொள்வேன் என மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் கூறினார். பெண்ணொருவரை துப்பாக்கியால் அச்சுறுத்திய வழக்கில் அர்ஜுனாவின் உத்தியோகபூர்வ துப்பாக்கி ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் மீண்டும் துப்பாக்கி குறித்து பேசியது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் இந்தியா இலங்கை உறவுகளை பாதிக்கக்கூடும் என்பதால் சபாநாயகர் தலையிட்டு அர்ஜுனாவின் உரையை சபை குறிப்பிலிருந்து நீக்கி அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தினார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் ஹெதரின் மார்டின் உடனான சந்திப்பில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது ஜனநாயகத்தின் முக்கிய அங்கம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் ஜனநாயகம், மனித உரிமைகள், இன நல்லிணக்கம், பொருளாதார சவால்கள் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பாக இருதரப்பும் கலந்துரையாடினர். மேலும் காலநிலை, ஸ்மார்ட் விவசாயத்தை மேம்படுத்தும் கனடாவின் ஆக்சஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தையும் சஜித் பிரேமதாசா பாராட்டினார்.
1: இந்திய செய்திகள்.
0: மாநிலங்களவையில் வெற்றிடமாகும் 26 இடங்களுக்கு அடுத்த மாதம் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. தற்போதைய உறுப்பினர்கள் சிலர் ஓய்வு பெறுவதும் சிலர் ராஜினாமா செய்ததும் இந்த தேர்தலுக்கு காரணமாகும். தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ள அறிவிப்படி மாநிலங்களவையில் 10 மாநிலங்களைச் சேர்ந்த 24 உறுப்பினர்கள் ஜூன் 21 தேதி முதல் ஜூலை 19 தேதி வரை ஓய்வு பெறுகின்றனர். இவர்களில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே, மூத்த தலைவர் திக் விஜய் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அடங்குவார்கள். இதனையடுத்து ஆந்திரப்பிரதேசம், குஜராத் மற்றும் கர்நாடகாவில் 4 இடங்களுக்கும், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் ஒவ்வொன்றிலும் 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஜூன் 18 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் மயிலம் தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சிபி சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனால் வெற்றியிடமாகியுள்ள தமிழக மாநிலங்களவை இடத்திற்கு தற்போது இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தை கருத்தில் கொண்டு இந்த இடம் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் சட்டப்பேரவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக பிரதிநிதித்துவம் பெறும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த இடத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி அல்லது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஜோடுதர் ரிக்கி ராதன் பண்டித் வெற்றிவேல் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் டெல்லியில் மே 28 தேதி முதல் நடைபெற இருந்த 4வது இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாடு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி 130 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து உலக சுகாதார அமைப்பு சர்வதேச சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை எபோலா பாதிப்பு எதுவும் கண்டறியப்படாத நிலையில் முன்னெச்சரிக்கையாக விமான நிலைய கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை தீவிரப்படுத்த மத்திய அரசு மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் போரால் உருவான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் சர்வதேச அரசியல் பதட்டம் நிலவும் சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இந்தியா சென்றுள்ளார். கொல்கத்தாவுக்கு சென்றடைந்த ரூபியோ டெல்லி, ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ராவுக்கு செல்ல உள்ளார். அவரது பயணத்தின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தால் ஹெர்மோஸ் நீர்நிலை வழியாக நடைபெறும் எரிசக்தி கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் இறக்குமதியை அதிகமாக நம்பும் இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியா வாங்க விரும்பும்

0: കനേഡിയ ചരിതം.
1: ആഫ്രിക്കൻ നാടുകളിൽ എബോള വൈറസ് ബാധിപ്പ് വേഗമാക അധികരിച്ച് വരുവതി അടുത്ത് അങ്ങിരുന്ന് കനഡ തിരുമ്പും പയണികൾക്ക് സർവദേശ വിമാന നിലയങ്ങളിൽ കൂടുതൽ മരുത്തുവ കൺകാണിപ്പും മറ്റും പരിശോധന മുറികളെ കനഡ അരസ് ആറിമുഖപ്പെടുത്തിയുള്ളത്. അൺമയിൽ ഒന്റാറിയോവിൽ എബോല അറിവുകളിൽ അനുമതിക്കപ്പെട്ട നബർക്ക് നടത്തപ്പെട്ട സോദനയിൽ ബാധിപ്പ് ഇല്ലയെന്ന് ഉറുതി ചെയ്യപ്പെട്ട പോലും പാതുകാപ്പ് മുൻ എച്ചരിക്കയ്ക്കാകെ എബോല സ്കാനിംഗ് മുറയെ തീവ്രപ്പെടുത്തുള്ളതാക്ക കനഡാവിൻ മുതന്മൈ മരുത്തുവ അധികാരി വൈദ്യർ ജോസ് റെയ്മർ തെരിവിത്തുള്ളാർ. അടുത്ത രണ്ട് വാരങ്ങളിൽ ഉലകക്കോപ്പയെ തുടങ്ങുള്ളതാൽ കൂടുതൽ വെളിപ്പുണർവ് അവശ്യമെന്ന് നിപുണർകൾ എച്ചരിത്തിരിക്കുന്നവർ. ടൊറന്റോ പ്രാന്തീയ കൽവി സഭയിൻ പുതിയ തലമൈ ചെയ്യൽ അധികാരിയാക കെമില്ല സിബ്രിയാനോ നിയമിക്കപ്പെട്ടുള്ളാർ. തൽപ്പൊഴുത് നായിക്കരാ പ്രാന്തീയ കത്തോലിക്ക കൽവി സഭയിൻ കൽവി യോഗ്യനാകവും തലമൈ ചെയ്യൽ അധികാരിയാവും പണിയാറ്റി വരും സിബ്രിയാനോ സുമാർ 30 ആണ്ടുകൾ പൊതുക്കൽവി അനുഭവം കൊണ്ടുവരന് TDSP തെരിവിത്തുള്ളത്. അവർ കൽവി സാധനങ്ങളിൽ മേമ്പാട് നിധി മേലാണ്മை മറ്റും നിർവാഹ செயல்திறன் ഉയർന്ന അനുഭവം കൊണ്ടുവരും. കുറിപ്പാക മാണവുകളും தேர்ச்சி முடிவுகளை மேம்படுத்தியதாக பாராட்டப்பட்ட படுவரென்றும் வாரியம் குறிப்பிட்டுள்ளது. ஃபோர்ட் அரசு TDSP நிர்வாகத்தை தமது மேற்பார்வைக்குள் கொண்டு வந்த நிலையில் செலவின கட்டுப்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. இந்த நிலையில் சிப்ரியானோ நியமனம் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. June 8 முதல் அவர் அதிகாரபூர்வமாக பதவியேற்க உள்ளார். அதேவேளை இடைக்கால இயக்குநராக பணியாற்றிய ஸ்டேசி ஷேகர் புதிய நிதி மற்றும் செயற்பாட்டு தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தையில் முக்கியமாக சில விடயங்கள் முன்னேற்றம் காணப்பட்டாலும் இன்னும் பல முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக அணு ஆயுத திட்டம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் இருதரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடு தொடர்கிறது. இதற்கிடையில் மத்தியஸ்த நாடுகளின் முயற்சியுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முழுமையான ஒப்பந்தம் ஏற்படும் வாய்ப்பு குறித்து நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஷான்சி மாநிலத்தில் உள்ள நிலக்கரி சௌரகத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிவிபத்தில் குறைந்தது 90 பேர் உயிரிழந்தனர். கின்யுவான் மாவட்டத்தில் உள்ள லியூஷன்யு நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து ஏற்பட்ட பொழுது சுமார் 242 தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கு பிறகு மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுரங்க நிர்வாகிகள் சிலர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதன் விபத்துக்கான காரணம் குறித்து சீன அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகின்றனர். நோவோரோக்சியஸ் எண்ணெய் முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் தீ பரவி பல மணி நேரம் அணைக்கும் பணிகள் நடைபெற்றன. இந்த சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கருங்கடற்கரையில் அமைந்துள்ள நோவோரோக்சியஸ் துறைமுகம் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையங்களில் ஒன்றாகும். இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் குறிவைத்து யுக்ரைன் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ரஷ்யா தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தாக்குதல் ஏற்பட்ட சேதத்தின் முழு விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை முன்னிட்டு ஒன்டாரியோ லோட்ரி மற்றும் கேமிங் கார்ப்பரேஷன் உலகில் மிகப்பெரிய மேசை கால்பந்தாட்ட போட்டியை இன்று நடத்தியது. எட்டோபிகோவில் உள்ள ஹாம்பர் பாலிடெக்னிக் லேக்ஷோர் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 254 பேர் கலந்து கொண்டனர். 150 அடி நீளம் மற்றும் 68 அடி அகலத்தில் அமைக்கப்பட்ட விசேட அரங்கில் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி மூலம் கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. சாதனையை உறுதிப்படுத்த கின்னஸ் உலக சாதனை அமைப்பின் அதிகாரி நேரில் பங்கேற்றார். சாதனைக்கு குறைந்தது 251 வீரர்கள் தேவைப்பட்ட நிலையில் 254 பேர் கலந்து கொண்டு புதிய சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு டோர் ஓப்பன் டொரண்டோ விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்றது. மழையையும் பொருட்படுத்தாமல் போட்டியாளர்

ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ளது. டொரண்டோ மற்றும் வன்குவார் நகரங்களில் கனடாவின் போட்டிகளை கனடாவில் போட்டிகளை நடத்த உள்ளன. மேலும் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவிலும் போட்டிகள் நடைபெறும். ஒன்டாரியோவில் அடிப்படை மட்டத்திலான கால்பந்து வளர்ச்சிக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் இளம் வீரர்களுக்கான திட்டங்களுக்கும் ஆதரவளிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என OLG தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இந்தியாவுக்கு மிக மேற்கொண்டுள்ளார். டொரண்டோ பிராந்திய கல்வி சபையின் புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக கெமில்லோ சிப்ரியானோ நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேரம் 11:16 தொடர்ந்து பெரும் பக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 8°C இருக்கிறது. தொடர்ந்தும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி 24 முதல் 39 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 9°C இருக்கும். நாளைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 21°C இருக்கும். நாளை இரவு பொழுது நாளை பகல் பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 13°C குறைவடைந்து திங்கட்கிழமை 23°C இருக்கும். திங்கட்கிழமையும் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. சூரியோலி இடனிடையிலேயே முகில்கூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை சூரியோலி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25°C. அதுபோன்று புதன்கிழமையும் 25°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கிறது. 12 மணி முதல் 2 மணி வரை நீங்கள் உங்களுக்கான அலட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555.
0: நேரம் 11:17 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணி வரை என்ன பாடல்? இந்த பாடல் உங்களுக்காக பாடலின் இடைவெறி ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4162 5 3 0 0 5 5 12 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி இதோ.

0: அந்த பாடல் என்ற பாடல் 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நேரம் 11:20. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அந்த பாடல் வரிகளை தருவோம். அது என்ன பாடல் எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிகிறதா பார்ப்போம்.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169 3005 5.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ .ca.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
3: 416-700-2222.
1: 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
4: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 11:23. காதல் தேவதைக்காக SP பாலசுப்ரமணியமும் S. ஜானகியும் இணைந்து பாடுகின்ற பாடல்.

0: காதல் தேவதை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுமணியும் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 11:29.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

நேரம் 11:31. சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்ட பெரும்பாக்கத்தில் 8 பாகை செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்தும் பல இடங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 24 முதல் 39 கிலோமீட்டர் வரை அளவகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில்முட்டத்தோடு காணப்படும். இடையிடையே சூரியன் தென்படும். மதிய பொழுதுக்கு பிறகு சூரியோடி தென்படும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கிறது. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% மட்டுமே என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். இடையிடையே முகில்கூட்டம் காணப்படும். 12 மணிக்கு உங்கள் காலச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 12 மணி முதல் 2 மணி வரை உங்களுக்காக கேளடி கண்மணி கேஜே ஜேசுதாஸ் சுபாரமணன்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் எஃப்எம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: Verco Vets Law 416-993-8443.
5: Who is the best? ABS Mr. P.
6: நேரம் 11:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு உங்களுக்கு ஆரஞ்சியில் கலந்து கொண்டு 2 மணி வரை நீங்கள் பாடல்கள் கேட்கலாம். மௌனம் சம்மதம், கே ஜே ஜே சுதா சித்ரா.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-2962.
5: மலைக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆர்வத்தோடு சுப்ரீம் ஸ்டார் கேவி கலருபன் காத்திருக்கின்றார். சரணைகளை மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்று அன்புடன் ST சேர்ந்தில்லாதன். வணக்கம், நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். டொரண்டோ பிராந்திய கல்வி சபையின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக கெமில்லோ சிப்ரியானோ நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி செந்தநாதன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை, புதிய நாளொன்று பிறந்திருக்கிறது. இன்றைய நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது முதல் 6 வரை நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க உங்களோடு என்று உங்கள் அன்பின் கே பி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 8°C, இன்றைய பகல் பொழுது 21°C, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து புதன்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.

0: It's your mind time.
1: நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம் சார், கலகம் பண்ண காந்தி.
1: காந்தி வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: எனக்கு சொல்லுவார் எல்லாமே படத்துக்கு வந்து நெருப்பு கூத்தடிக்குது காட்டும் கூத்தடிக்குது.
1: வெங்கட் பிரபு மற்றும் சித்ரா ஸ்ரீ சிவராமன் பாடிய பாடல்.
2: நன்றி.
1: சரி, நன்றி கலந்து கொண்டமைக்கு.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
6: Chillam illa da, Selvam.
5: Chari.
9: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
11: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் FM 101.3.
12: ஈஸ்ட் ஓ வெஸ்ட், சிஎம்ஆர் இஸ் தி பெஸ்ட். சிஎம்ஆர் இஸ் தி பெஸ்ட்.
13: நேரம் 12:13. நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்கு அகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 4165930055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
14: வணக்கம் கல்ரு. நலமா இருக்கிறீங்களா?
13: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
14: நலமா இருக்கோம்.
13: சரி, என்ன பாடல் கேட்க போனீர்கள் நீங்கள்?
14: என்ன சார், ராசா படத்துல இருந்து கட்டினேன் கட்டினேன் அந்த பாடல்.
13: இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
14: நன்றி.
13: மலேசியா வாசுதேவன் மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல்.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462-416-821-0462.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60
3: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பால் ஆண்டு 101.3.
4: நேரம் 12:21. நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
5: வணக்கம் நலவர், நான் மதன் கலக்கிறேன்.
4: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
5: என்ன பாடல்
4: கேட்க போனீர்கள் மதன்?
5: மலைக்கோயில்
4: பாடியது.

0: Double FM.
1: நேரம் 12:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம்,
1: நான் அதிகாலை
2: என்ன
1: பாடல் கேட்க போறீங்க நீங்கள்?
2: நன்றி கேட்கும் பாடல் சொந்தம் உண்டு கந்தம் உண்டு சோலை கிளி பாடலாமா பாடல். நீங்க ஒரு தனி பிரைவியல் படம் கலந்து அனைத்து சிஎம்ஆர் மக்கள் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில் ஹைவே 427 கருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள் த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin Blow Out Sale.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன் பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: நேரம் 12:38 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நீரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: உதயன்.
0: உதயன், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: எனக்கு இந்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா பாடின பாட்டு ஆத்தோரம், அந்த பாடல்
0: ஆத்தோரம் தோப்பு. இது வந்து பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி.

இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: நண்பனே.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானிலைகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம்.
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: Summer time-ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றியா
4: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.

0: நேரம் 12:53 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: நலமா இருக்கிறேன்.
1: நீங்கள்?
0: என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
1: எனக்கு
0: வாகனத்தை செலுத்துவர்கள் அவதானமாக செலுத்துங்கள். நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: கே ஜி ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? நலமா இருக்கிறேன் பவன். நீங்கள் என்ன பாடல் கேட்க போனீங்க? நீங்கள் இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நேரம் 1:04 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ் இன்றைய பகல் பொழுது 21 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ். கடும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து புதன்கிழமை பகல் பொழுது வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவே தென்படுகின்றன. வெளியிலே வாகனத்திலே செல்பவர்கள் அல்லது நடந்து செல்பவர்கள் அவதானமாக நடந்து செல்லுங்கள் அல்லது வாகனத்தை அவதானமாக செலுத்துங்கள். இப்பொழுது உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
2: என்ன?
1: மனோ, வணக்கம். கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: அனைவரும்
1: சுகமா இருக்கிறோம்.
2: நன்றி. இதுக்கு முதல் படிச்ச பாட்டு நல்ல பாட்டு. எல்லாரும் ஒரு கணக்கு போட்டுதான் பூமி எங்களை தாங்குதான்.
1: கணக்கு இல்லாவிட்டால் தாங்கவே முடியாது.
2: கணக்கு போட்டு தாங்குது, உள்ள போட்டு தாக்குறது. இது படம் 3 முறை படத்துல இருந்து முன்னொரு காலத்துல முந்திரியங்காட்டுல
1: நரிக்கதை. சரி, உங்களுக்கு நரிக்கதை பிடிக்குமா? அதற்காக இந்த பாடல். சரி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. இதோ பாடல் நடிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.
3: என்னமா கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
4: நரிக்கதை.
3: ஐயா அத சொல்ல,
4: இறங்க முதல்ல கீழே உட்கார்.
3: சரி சொல்லு.
4: நரிக்கதை தானே?

0: பெயர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ

0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது. அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற?
1: நீ அழுத?
0: நான் புலி, சிங்கம், மயில்குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்ப சரி. சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு?

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 4164902462. விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: CMR Tamil FM 101.3.
4: நேரம் 1:13. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
5: என்ன?
4: கோகிலன் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள் நீங்கள்? நலமாக இருக்கிறேன்.
5: நன்றி சொல்லி பாடுகிறேன்.
4: சேவகன் திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

0: ஜிடிஏ முழுவதும் அதிர்வெண் 101.3. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: வணக்கம், கலியுகவர்தன். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: படம் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, பாட்டு மணி ஓசையும் கை மலை ஓசையும்.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: பாட்டு
0: நன்றி. இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஏஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏஷியன்ஸ் மெகா சேல்.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் CMR தமிழ் FM 101.3.
7: நேரம் 1:25 நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
8: வணக்கம், நான் கே குமார் கேங்கிறேன்.
7: வணக்கம் குமார், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
8: 3 இருந்து முதல் பாட்டு, வான் என்றும் தங்க மீன் கண்டு, அந்த அப்படி வேறது. இந்த பாட்டு கனகாலம் ஒரு வேடியில் வேற இல்லை,
7: நீண்ட நாட்கள் வரவில்லை என்று சொல்கிறீர்கள்.
8: நான் கேட்க இல்லை, நான் வந்ததான் தெரியாமில்லை.
7: சரி, நன்றி. இது அந்த பாடல் அடிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.
8: சந்திப்போம், நன்றி.
7: நன்றி. SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய பாடல்.

0: கன்னடிய வானிலைகளில் தமிழின் உள்ளக்கம். வானிலைகளின் முதல்வன் CMR தமிழ் FM 101.3.
1: நேரம் 1:30 நேர்கள் CMR தமிழ் FM இல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுனீர்கள்? தவம் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: பாடு மன்னா. அலங்காரம் கலையாத சிலையும்
1: பாடல் நடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: ASMR
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
2: Everything okay, no problem and jinam.
3: Bar kalamu closing da, tadikkira nadi.
4: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Selvam மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் ஒரு மணி 37 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். இன்றைய பகல் பொழுது 21 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ். கடும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து புதன்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே தென்படுகின்றன.

0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நேரம் 1:44 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம் நாச்சியா இருக்கிறவங்க, எப்படி சுமாரிக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
2: நலம், நன்றி கேட்டதற்கு. நான் காவேரி கரையோட பிறந்து வளர்ந்தவன். வருடத்திற்கு 4 அல்லது 5 முறையாவது அந்த காவேரி கரையோரம் சென்று விட்டாலும் சென்று வந்தாலும் அந்த தாகம் தீர்வதில்லை. அந்த பாடலை கேட்டு கொஞ்சம் தாகத்தை தீர்த்துக் கொள்வோமே.
1: சரி, இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: பிரம்ப்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000
7: GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
8: GTA முழுவதும் அதிர்வெண் 101.3.
9: உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
10: என்ன? வணக்கம்,
9: அஜிந்தா. வணக்கம், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
10: நன்றி.
9: இது அந்த பாடல் ஒடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
10: நன்றி, வணக்கம்.
9: நன்றி.

வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. நேர்கள் 2 மணியிலிருந்து விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வையொட்டி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி மோட்டார் சைக்கிள் பேரணி நடத்தியதாக மூவர் முல்லைத்தீவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தனது உறுதியான அரசியல் அர்ப்பணிப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் டெல்லியில் மே 28 முதல் நடைபெற இருந்த 4வது இந்திய ஆப்பிரிக்க உச்சிமாநாடு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரால் உருவான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் சர்வதேச அரசியல் பதற்றம் நிலவும் சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ 4 பயணமாக இந்தியா சென்றுள்ளார். டொரண்டோ பிராந்திய கல்விச்சபையின் டிடிஎஸ்பியின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக கேமில்லோ சிப்ரியானோ நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் குறைந்தது 90 பேர் உயிரிழந்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழ்FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:03 நேர்கள். இப்பொழுது முதல் 3 மணி வரை விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஜித்தன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்

இசை மொழி. ஆதரவைக்கும் அலவசை 101.3 FM நேர்கள் விடுமுறை கலக்கல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை வீரன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

இடைவிடா இசை மழை. இடைவிடா.

விடுமுறை கலக்கல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஏய் தரும் பாடல். மயிலா போர் மயிலே மயிலே ஒரு எற

0: இதைவிட இசைமலை
1: போட்டே நீ கண்

0: உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இடைவிடா இசைமலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிக்கு அருகில் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும், $699 Sofa, Love Seat, Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். Bramptonil Queen and Gateway சந்திப்பில், இலக்கம் 294 Walker Drive. Grand Home Furniture, 905-302-9494. Grand Home Furniture.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
10: தமிழை இங்கு குட்டி
9: ஆண்ட்ரியா,
10: July 4
9: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
11: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
13: விடுமுறை கலக்கல்
0: நேரம் 2:27 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் விடுமுறை கலக்கல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
14: நினைக்கிறோம்

0: விடுமுறை
1: உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இடைவிடா இசைமலையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இடைவிடா இசை மழை. நேர்கள் இடைவிடா இசை மழை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இடைவிடா இசை மழை.

0: எட்ட முடியா எல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: Everything okay, no problem indigenam.
7: Bar kalam closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
10: வட்டி
11: வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
12: ஆலோசனைகளும்
11: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
14: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். நேரம் 3:03 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், இன்றைய பகல் பொழுது 21 பாகை செல்சியஸ். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து புதன்கிழமை பகல் பொழுது வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் விகடம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை கேட்கலாம்.
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
4: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி டெம்பிள் கம்யூனிட்டி.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: கனடாவுக்கு வந்தும் ஒரளவுக்கு அறிவு மலந்துதான் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்லுறது, சம்மர் நல்லதோ மின்னர் நல்லதோன்னு கேட்டால், மின்னர் காலத்தில் சம்மர் நல்லதுன்னு சொல்லிடம், இந்த காலத்தில் இது நல்லவன்னு சொல்லிடம். அதை கண்டா இதை காலையில் அதை காணல், அதை காணையில் என்ன சொல்கிறேன்னு, எது சரி எது பிள்ளையன்னு என்ன சொல்ல முடியாமல் கிடக்குது, ஒரு குழப்பமாக கிடக்குது.
1: இதென்றாலும் நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும்,
0: நல்லதை நினைச்சா நல்லது நடக்குதான். ஆனால் குளிர் நல்லவோ இது நல்லவோ?
1: ஆமாம், இப்போ கோடை காலத்தில் குளிர் நல்ல வேணும்னு சொன்னால் போய் ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்விம்மிங் அடிக்கலாம்.
0: நான் அதை கேட்கல, நான் கேட்கறது வந்து பின்னர் நல்லவோ சவர் நல்லவோன்னு கேட்டால், நீங்கள் நழுவுற மீனில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறீர்கள் என்ன?
1: இல்லை சார், சமர் தான் நல்ல.
0: வெள்ளிக்கிழமை முடிஞ்சுதான் மீனை பற்றி கேட்கலாம்.
1: பன்னெண்டு மணி ஆச்சு, உங்கள் எத்தனை பேர் இப்படித்தான் கொண்டாந்து வச்சு 12 மணிக்கு பிறகு சாப்பிடுகிறேன்.
0: அதான் அது அப்படித்தான். பட் அது எனக்கு தெரிஞ்ச கடை பேர் வந்து என்னால் வெள்ளிக்கிழமை சரியா பின்னதா வெண்டேன், சரியான பின்னதான் ஒரு நேரம் சோறும், ஒரு நேரம் சோறு இருந்து பின்னதான் விருந்து, எல்லாம் காலமையில இருந்து எல்லாம் விருந்து சிவா சிவா எல்லாம் சொல்லி எல்லாம் பின்னேற வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி நடந்து எல்லாம் வந்து குளிச்சு சாப்பிட்றே இல்லை,
1: சாப்பிட்றேன்.
0: கோவிலுக்கு போய் கூப்பிட்டுட்டு தண்டு போட்டு
1: உலாபுறது,
0: ஓ பத்து கோயில
1: நிப்பிடம்
0: என் போயில நிக்கிறவன் முடிஞ்சு பார்த்தால், கடைகளுக்கும் வந்து முடிய சரிஞ்சாறு வியாபாரத்துக்கு வந்து ஊர் வேலை பரப்பன நீந்து வேலை எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை இட்டாப்புதான் கூட வந்து டெலிவர் பண்ணிவிடும். அப்படி டெலிவர் பண்ண விட பண்ணால் அப்ப என்னடா கோயில முடிச்சு விட்டு காருக்குள்ள ஏறைக்கு ஒருக்கா போன் அடிச்சாண்ட என்ன புது என்று
1: கேட்டுட்டு
0: மட்டுக்கோ மாறுறேன் ஒன்று அங்க போக எல்லாம் பண்ணி தான் பலன்படிக்கு வாங்கி கொண்டு முட்டை போக சரியா இருக்கும், முடிய ரெடியா
1: இருக்கும். அந்த சிஸ்டத்துல இப்ப போகுது
0: நீங்கள் மாறி மாறி சொல்லுவீங்க இப்படி என்றால் சனிக்கிழமை போய்
1: வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும்.
0: நாங்கள்
1: மினிமினாரியெல்லாம் வெளியால கண்ட நேரம் எல்லாம் தெரியலாம்,
0: கண்ட நேரம் எல்லாம் கண்டதை போட்டு கூட தெரியலாம். அதெல்லாம் தெரியும்.
1: மற்றது வாகனம் எல்லாம் சந்தோஷமா கண்ணாடியை திறந்து போட்டுட்டு காத்தோட ஓடலாம்,
0: காத்து திறன இல்லாம அந்த படம் ஓடலாம். அதனால இல்ல விளைச்சிருந்தா ரோட்டில் பார்த்துக்கொண்டு விஞ்சால முண்டுக்கு போறவனுக்கு சரி பண்ணிட்டு

0: என்றால் அது கொஞ்சம் கொஞ்சம் படிவாரம் பிள்ளைகளா இருந்து என்றால் அதுக்கு அறியாமல் கண் போனால் உடனே பக்கத்தில் இருக்கிற மனசி முறைஞ்சா என்ன செய்கிறது அவையில் ஒன்று செஞ்சேன். அது இதுவே பின்னர் ரெண்டு வார்த்தைகள் என்றால் கையும் தெரியாது முகமும் தெரியாது கண்டு மட்டும்தான் தெரியும்
1: ஆடையும் தெரியும். ஓ அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ அது சரி இளாச்சு
0: அதை பார்த்துட்டு போய் பைப் சொல்லி வாயிட்டேன் காரை பார்த்து கொடுக்கும் முன்னுக்கு பார்த்து
1: கொடுக்கும் முந்து பார்த்து கொடுக்கும் சிக்னல் முன்னுக்கு பச்சை பச்சை பச்சை
0: அங்கே மிலாதிரி அதை காரும்
1: ஓ
0: அப்படி போய் வரலாம்
1: முக்கியமா ஒட்டி இருக்குது
0: நல்ல வண்டிமா ஜோதிச்சு பாருங்கோ கூட பட்ஜெட் எடுத்து போட்டு பாருங்கோ நவம்பர் டிசம்பர் ஜனவரியில பாருங்கோ நீங்கள் வெளியில விசேஷத்துக்கு கொடுத்தது வந்து செட்டியார குறைவா இருக்கு. அங்க இங்க பாத்தியனாலும் அப்படி இப்படி இழுத்து பிடிச்சி பாத்தியலன்னாலும்
1: ஒன்று
0: பேர்த்து அங்கேங்க ஒன்று ரெண்டி தானே
1: வந்திருக்குமா.
0: ஓ ஆனா அதுவே சவர பாத்தியலண்டால் கொடாபுள்ளே
1: ஒரு நாள்ல ரெண்டு போட்டுச்சுல அது லாங் வீக்கெண்ட் வந்தா இந்த அதுக்கு உண்டு அப்படி
0: புத்தி ரெட் அண்ட் இருந்து ஒரு பில் ரெட் பில் அண்ட் இருந்து பேது பிரவுன் அண்ட் ஆகி
1: பொருளாதார வீழ்ச்சி அதனால அவைக்கு பக்கபலமா இருக்கணும் கூட்டிட்டு போடாக
0: என்ன உதிரியாத கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பாஷர் கூட காலத்துலதான் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இதோ அந்த அங்கால இதோடும் பத்தாவதுக்கு உங்களுக்கு வீட்டில வெளியில போறது மாறுறது அது இது அங்க சமாளம் ஆக்குறது இங்க பாக்குறது உங்களுக்கு வீட்டை இருந்தாலும் ஒரு பாபக்கிய போட்டு சொல்லும் ஒரு பாட்டிய போட்டு சொல்லும்
1: நாலு பேரை கூப்பிட்டு பிரச்சனை வரும் அங்க போக சொல்லும் இங்க போக சொல்லும்
0: சொல்லுறீங்க
1: அந்த கோணத்துல பார்த்தா
0: எந்த கோணத்துல
1: காசு செலவுகள் சோழியல் சுழட்டுகள் என்று சொல்லி பார்த்தால்
0: நீங்கள் அந்த கோணத்துல பார்க்காமல் ரோட்டு கோணத்துல பார்த்துருக்கீங்க.
1: நான் பார்த்தேன் என்டர்டைன்மெண்ட் அந்த ரீதியில பார்த்தா சமரண்டு பார்த்தாலும் இப்ப உலக ஆசிரியர் வலிக்க போதுன்னு பார்த்தால் விண்டர் இஸ் பெட்டர்.
0: இப்ப பாச்சர் கல்யாணம் கட்டினாக்கள் வந்தாக்கள் பிரச்சனை இல்ல திருப்பி எங்கேயாவது கொடுத்தது திருப்பி மாத்தி எடுக்கலாம். இப்ப எங்களை மாதிரி பேச்சுலர் ஆக்கள் என்ன செய்யறது
1: கல்யாணம் கட்ட முடியாது
0: கல்யாணம் கட்டாதாக்கள்
1: கல்யாணம் கட்டாமலே இருக்கிறாக்களோ அவன் பர்த்டே செய்யலாம்
0: இடையில பர்த்டே செய்யவே அதுக்கு
1: அப்படி ஒரு ஒரு ஒரு கெட்டு கதம்
0: சந்தேகம்
1: என்னன்னு சொன்னால் இப்ப கல்யாண வீடு சாமத்தி கிடங்கு இப்படி பிறந்த நாள் எல்லாம் நடக்குதானே அதுக்கெல்லாம் நாங்கள் காசு கொண்டே கொடுக்குறோம் சந்தோஷமா செய்யணும் தங்கட பிள்ளைகளுக்கோ ஏதோ செய்யறோம் அப்ப நாங்கள் கொண்டே கொடுக்குறோம் ஆனால் ஒரு ஆள்
0: ஒரு ஆள்
1: வருத்தத்தில்
0: வருத்தத்தில்
1: ஆஸ்பத்திரியில் இருந்த

0: உரைத்து பலவும் ஹார்லிக்ஸும்.
1: அது ஏன் கொடுக்கும்? அவருக்கு 50 டாலர்ஸ் கொடுத்தால் அவருக்கு அந்த வேலைக்கு போகாதனால ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உதவியா இருக்கும் இல்லை?
0: அது கொஞ்சம் சிக்கல் தான்.
1: கல்யாணம் சந்தோஷமா இருக்கேன், இங்க சந்தோஷமா காய கொடுக்குறீங்க. ஒரு கஷ்டத்துல ஆஸ்பத்திரியில வருத்தத்துல இது கேட்கல, அவருக்கு உதவியா இருக்குதான் ஒரு 50 ரூபாய் கொடுத்து.
0: ஒரு சிலாக்கள் கேட்கிறவதான் மாறவிட வேண்டாம் சொல்லு கொடு சொல்லி கேட்கிறவதான்
1: கேட்காமல் அதை ஒரு கடமையா நினைச்சு கொடுத்தாலே இல்லை.
0: ஓ, கடமையா நினைச்சு ஏகவே நீங்கள் என்னடா புதுக்குள்ள பந்தம் உண்டாக்குறீங்க. ஏகவே வந்து இப்ப இந்த அரங்கேற்றவர்களுக்கு வந்து சில பேர் காசு கொடுக்குறேன், சும்மா போய் பார்த்து வாழ்த்தி போட்டு வாரதா ரெண்டு ஒரு பக்கத்தார், இன்னொரு பக்கத்தார் வந்து இல்ல காசு கொடுக்குறாண்டு அப்படி உண்டு. இது காசு கொடுக்குறவைய பார்த்து காசு கொடுக்காதாக்கள் நீங்கள் என்ன புது பழக்க பழக்கறீங்க அப்படி.
1: இன்னொரு சில கூட்டுறீங்க,
0: ஓ காட் கொடுத்து பூ கொடுத்தா சரி சொல்லி அப்ப இப்ப வந்து இல்ல இல்ல அது அவைக்கும் செலவிற்கு தாரே கோல் எடுத்தது அதை எடுத்தது
1: அதுக்கு நாங்களே சொன்னாங்க
0: இந்தியாவில இந்த ஆர்டிஸ்ட கூப்பிட்டதை சொல்லி அதுலயும் புத்தி ஒரு காலத்துல வந்து ப்ரௌனுக்குள்ளையும் கள்ள ப்ரௌன் சொல்லிக்கதே. அப்ப அதுவும் பிரச்சனையா போய் சிக்கன் அது யார் தந்தேன்னு தெரியாது. எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கி போடுறது
1: அவசரத்துல.
0: ஓ, பெங்காரன் வாங்கி வச்சு போடுவாரு, யாரு கொடுத்தாண்டு தெரியாது ஒன்றும் தெரியாது. எழுதி போட்டு கொடுக்க
1: வேண்டும்.
0: யோசிச்சு பாக்கலாம். நான் இந்த கோணத்துல பாக்குறேன்.
1: எந்த கோணம்?
0: எந்த கோணத்துல இருந்தால் குடுக்கிறவன் கோணத்துல பாக்குதா குடுக்கிறவர் வந்து என்னடால் நிறைய பேர் நின்று கொடுத்து ஒட்டி கேட்க இவரும் கொண்டே போட்டு வர பொருள் சொல்லி போட்டு எம்பளம் கொடுக்க இவருக்கு அந்த அவசரத்துல அதுல எழுதி கொண்டு
1: கேருவேன்.
0: உடனே வாங்கி வச்சிருவார். புறாவு வீட்டை போய் எல்லாத்தையும் பிரிச்சால் இது என்ன பேர் இல்ல அவரோட எம்பளம் பஞ்சாறு கிடக்குதுன்றால் அவர் தந்தவரோ இவ்வளவு தந்தவரோ அல்லது இவர் தந்தவரோ அல்லது அவர் ஒருக்கா போயக்க சொல்லி போட்டு போற அவற்றியா இருக்குமோ அல்லது இவற்றியா இருக்குமோ அந்த குழப்பத்துல கடைசியா அவர் வந்தவர் வந்து ரெட் தான் கொடுத்திருப்பார்.
1: இவர்
0: இவர் ரெண்டு பிரவுன் கொடுப்பார் வேந்து போய் அந்த கோணத்துல பார்த்தா.
1: அந்த கோணத்துல பார்த்தா
0: மற்றவற்ற கோணத்துல பார்த்தால் அது கொஞ்சம் சிக்கல்
1: அதுவும் சரிதான்.
0: இப்ப சில நேரம் ரெண்டு கொடுத்தவர் பிரவுன் கொடுத்தவருக்கு சில நேரம் இவர் வந்து அவர் தான் ரெட் தந்தவர் ரெண்டு ஓடு குறைச்சி கொடுத்து விட்டாருனால் அது சிக்கலாம்.
1: அது சிக்கலா போயிருமோ அதனுடைய குடுக்கல பேர் எழுதி கொடுக்குறேன் இல்ல பேரையும் போன முறையும் போடலாம்.
0: அதான
1: நான் அப்படித்தான் செய்யறேன்.
0: அதான்
1: பேரையும் போன முறையும் போட்டுதான் கொடுக்குறேன். இப்ப இளசு இப்ப இந்த நான் எந்த ஐடியா ஆனால் அந்த ஐடியா பிள்ளைக்கு போடணும்.
0: என்ன ஐடியா? இல்ல ஐடியா
1: இல்ல. இப்ப சுவ பரத்தமா இருக்கிறவைக்கு ஒரு 50 100 குடுக்கணும் சொல்லி நாங்கள் தானே. இப்ப காஜோன் இருந்தால் இது சரியோ சொல்லி 4 பேர் ஏற்றுக்கொண்டு வைப்போம். 4 பேர் ஏற்றுக்கொண்டாண்டு வச்சால் டக்குன்னு என்ன செய்வீங்க? காசு தோவையில் உடனே டக்குனு போய் சொல்லவே படுத்துருவீங்க வேணா?
0: அப்படியும் ஒரு சிக்கல் ஒட்டி
1: இருக்கு. காசு தேவை ஒரு ஒரு 2000 ரூபாய் வேணும்னு சொன்னா டக்கண்டு வீட்டுல அடிக்கிறாங்க. ஃப்ரீயா தானே ஏத்திக்கிட்டு போய் வேந்து தானே.
0: நீங்கள் ஐடியா இல்லாதவங்களுக்கு ஐடியா கொடுப்பியல் போல
1: எனக்கு ஜோசி பல கோணத்திலேயும் கோணம் உண்டைக்கு தானே பார்த்தாங்க. இந்த இந்த கோணத்துல இருந்து அந்த கோணத்துல இருந்து அந்த கோணத்துல இருந்து அந்த கோணம் அப்படியே கோணத்துல
0: இருக்கு
1: மறந்து
0: மரிசியோட நீங்கள் மட்டும்தானே சந்தோஷம் அன்பா கதைக்கிறது பேசுறது
1: கோமே கதைக்கிறவே
0: இல்ல நல்லாலும் நீங்கள் கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன்
1: அது புள்ள
0: என்ன
1: கல்லானாலும் கடவன் அதாவது படிக்காட்டியும் கடவன் புல்லானாலும் சொன்னால்
0: புல்லானால் அவர் பிஸ்கி ஒரு கோத்தில் அடிச்சாலும் புல்லானாலும்
1: அந்த புல் குவார்டர் காஃப் எல்லாம் இல்ல புல்லானாலும் சொன்னால் பிச்சை பிச்சை பிச்சை எடுத்தாலும் அவர் கணவர் கணவர் தான் சொல்லி அவ படிக்காட்டியும் சரி கஷ்டப்பட்டு
0: புலி பசிச்சாலும் புல் தின்னா அந்த புல்
1: அந்த புல் அது வேற புல் இது வேற புல்
0: இது வேற புல் சரி ஏதோ ஒரு புல்ல சரி அப்ப அந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிசன் சரி பாப்போம்.

0: அதான் முக்கியமா முக்கியமா என்னால் மறந்து போகுது, ஞாபகம் மறந்து வேற வேற வயசு போகுதப்பா. என்ன செய்யறது நாளைக்கு சூரியமா காட்டு வேற போல, இது
1: காட்டுறேன்
0: காலையில காட்டுறேன் கண் பின் நேரத்துல மழையா இருக்கு பண்ணி சொல்லிடம் ஒளிச்சு ஒளிச்சு விளையாடுவாரு சொல்லிடம்
1: ஒளிச்சு விளையாடுவாரு அவர் ரெண்டேதான் முழுமி முழிச்சா வாராது அதுக்குள்ள ஒளிச்சு விளையாட
0: போறாருக்குள்ள மறைஞ்சு விளையாடுவாரா. சரி என்னென்னால் நான் என்ன சொல்ல வந்து நல்ல என கூட சொல்லி
1: சென்றேன்
0: இது பத்திலவியாளன் பத்துல வியாழன் மாறிய இதெல்லாம் நடந்தது இல்ல போனோ வியாழன்
1: கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இளவரசா இருக்கோம் அப்ப நான் சொன்னேன் கஷ்டம் அதை சொல்லி சொன்னேன் பிரச்சனை இல்லாசிதாரே இளவரசன் சொல்லி இருக்கின்றால்
0: இதா இருக்கு பண்ணா சொல்ல வரச்சனா இது பழைய காலத்து பேரா போச்சு இளவரசர் அது இதுன்னு சொல்லி
1: இளவரசா பேருந்து இளவரசியை தேடி தெரிய வேண்டி வரும்.
0: அப்ப அவர் சொன்னார் வியாழன் பேரவை வந்து கொஞ்சம் விதண்டுமா நீங்கள் பேர முடியும் அது இளவரசன் பஞ்சி இல்லைண்டா
1: ஏன் வியாழன் அவனும் இல்லை நினைக்குது அதனால இந்த பார்வை சரியில்லை மாதிரி வாரன் விசாரம்
0: அது என்ன உதவி அது சொன்னார் அந்த வியாழன் பார்வை இதா இருக்கும் சொல்லி சில பேர் அப்படித்தானே மாஸ்டர் பாக்கல வந்து
1: பெண்கள்
0: அந்த ஊறி ஊறி ஊறி அவன் இதை அறிஞ்சு அவன் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் கண்ணின் அசைவுகளும் உங்களுக்கு விளங்கும்.
1: அதான் அவன் இந்த கடக்கன் பார்வைப்பட்டா கடுகு கூட மேலே ஆகும் சொல்றது.
0: ஓ அது அது அதுக்கு முன்புதான்
1: அதில் மேலே கூட கடுகு ஆகும்.
0: ஓ அப்ப அது என்னன்னா விருப்பப்படுறாவோ இல்லையோ கோவப்படுறாவோ இதன்றாவோ சொல்லி அந்த பேர்வை மாதிரி வியாழனுக்கு வந்த பேர்வோ இதுக்கு போல எனக்கு என்ன தெரியல. வயதவே வியாழன் வந்து ஆப்பிளே போக முடியும்
1: வியாழன்
0: லண்டன் முடிகிறபடியால் ஆப்பிளே
1: ஆராய்ச்சிக்கு போனால் அது சிக்கலா போயிடும் எங்களுக்கு.
0: சரி விழிக்கிற நேரம் மந்திரி மாஸ்டர் என்ன குஞ்சம் காடே இல்ல குஞ்சம் இல்ல
1: குசினி குஞ்சு ஆனா இப்ப ஜிஎஸ்பிக்கும் அப்படித்தான் சொல்லிடுறேன்.
0: அதான் அப்படித்தான் சொல்லிடுறேன் புது புது பேர்கள் வருது
1: குஞ்சாலன் ஜிஎஸ்பி
0: அதான் அப்படிதான் சொல்லிடுறேன்
1: சொன்ன சிமோலிஸ் பெட்டர்
0: சில பிள்ளைகள் அப்படித்தான் கூப்பிடுறேன்
1: குஞ்சு வரல.
0: சரி பாஜி நம்ம விளக்கிடுவோம் பெட்டர்
1: ஓகே குட் நைட் காய்ஸ் எங்க என்ற ஜிஎஸ்பி விகடம் விகடம்

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில், சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில், த கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள், த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
5: முழுவதும் அதிர்வெண் 101.3.
6: நேரம் 3:29 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 4165939-0055.

0: ASMR
1: Maja, super party Maja. Hey, this Sumar, my car, my petrol, my God. நாதா ரூல் தெரியாமல் காரோட்டு.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது. எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது. கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
7: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
8: நேரம் 3:36. நேர்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஜிடிஏ முழுவதும் அதிர்வெண் 101.3 நேரம் 3:41 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 4165939305

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: 20 தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
4: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
6: ஒலிக்கும் பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: 4 மணிக்கு நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தீர்த்தக்கரை நிலை திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

ASMR Tamil FM 101.3. ஒலிக்கும் பாடல் தெற்கத்திக்கள்ளன் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. 4 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 4165939005 5.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கும் கனடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:03 நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். இன்றைய பகல் பொழுது 21 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ். கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் புதன்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் ரூபன், நான் செல்வி கேட்கிறேன்.
0: வணக்கம் செல்வி, என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
1: நான் வந்து எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
1: நான் நலமாக இருக்கிறேன். எனக்கு வந்து சர்வசுந்தரம் படத்துல இருந்து சிலை எழுத்தான அந்த சின்ன பெண்ணுக்கு அந்த பாடல்
0: பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி.

0: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 0508 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: கொண்டாடி மகளிர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: நேரம் 4:13. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
9: வணக்கம், நான் தீபக்.
8: தீபக், வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
9: நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
8: நலமாக இருக்கிறேன் தீபக், நீங்கள்?
9: நல்ல.
8: சரி, என்ன பாடல் கேட்க போறீர்கள் நீங்கள்?
9: எழுதாத சட்டங்கள்
8: திரைப்படத்திலிருந்து. நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: நேரம் 4:18 நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுவது கேட்கிறதா? வணக்கம், பேசுவது கேட்கிறதா? வணக்கம், சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா, கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: இது
1: அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
1: நன்றி.

0: Asian Textiles in Maabiram Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 Cypher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
7: உங்களுக்கான நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்? யாரோடு சேர்ந்து அந்த பாடலை கேட்க போனீர்கள்? சரி, அனைவருக்காகவும் அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
8: நன்றி.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக. உங்களுக்கான நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: என் பேர் கஜன் அண்ணா.
0: கஜன், வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்? இது அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

0: KMR KMFM.
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656 Can Smile Dental
3: பிரம்டன் மிசிசாகா வாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ் பார்ட்டி சாரீஸ் லெஹெங்காஸ் ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில் ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள் த்ரீசாரம் $10 பிரீத்தி எக்கோ பிளஸ் $150 Best in blow out sale.
4: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி, மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery.
3: 9699 Jane Street, Maple.
4: 905-417-6069.
3: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
6: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM
7: நேரம் 4:40 நேர்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 5 CMR தமிழ் FM இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம் டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ் இன்றைய பகல் பொழுது 21 பாகை செல்சியஸ் இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ் மழை தொடர்ந்து புதன்கிழமை பகல் வரை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் பேர்
8: என்ன
7: வணக்கம் கூறுங்கள் என்ன பாடல் கேட்க போனீர்கள்
8: மனிதன் படத்தில் காளை காளை முரட்டு காளை என்ற பாடல CMR நேர்கள் CMR அறிவிப்பாளர் CMR பத்திரிகை உறவுகள் கௌரியா உறவுகள்
7: நன்றி கலந்து கொண்டமைக்கு

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்க
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: Everything okay, no problem and dinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kalai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: 4
2: ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1200 வரை கொடுக்கணும்
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
9: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
8: 416-834-2266
10: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 5 மணிக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம் புதுப்பட்டி பொன்னுத்தாயி திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் உமாரமணன் பாடிய பாடல்

0: மனதை மறுடும் இனிமையான பாடல்கள்.
1: ஒலிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 5 மணிக்கு CMR தமிழ் FM இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம்.

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கே வி கலருபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்பநிலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் இந்த மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் 2 வீடுகள் பேரிடரால் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் 807 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்ச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். மேலும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சுமார் 33 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதுவரை மொத்தமாக 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையான் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை ஆழமாக ஆராய்ந்து இரவு நேர கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை உன்னிப்பாக கவனித்த பின்னரே தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பணவீக்கம் 1.6% என்ற குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது. இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி வெளியேற்றம் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக 2026 ஆண்டின் 2nd காலாண்டுக்குள் பணவீக்கம் 5% கடந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இலங்கையின் வடக்கு பகுதியில் இராணுவத்தினர் வசமுள்ள பாதுகாப்பு வலயத்திலுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்கக் கோரி காணி உரிமையாளர்கள் 5வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கொமாண்டோ படையணிகளுக்கு முன்பாக ஒன்று கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை உடனடியாக கையளிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வடக்கு மாகாணத்தின் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்குட்பட்ட மக்கள் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாத பகுதியில் தங்கள் நிலங்களை விட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டனர். அதிலிருந்து இதுவரை, அதாவது யுத்தம் முடிவடைந்து 17 கடந்திருந்தாலும், அந்த பகுதிகள் இன்னும் இராணுவ பாதுகாப்பு வலயங்களாகவே உள்ளன. இதனால் சுமார் 651 ஏக்கர் பெறப்படவுள்ள தங்களது விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்களை இழந்து பலர் முகாம்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் தொடர்ச்சியாக இந்த வாரமும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இப்போராட்டத்தில் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரச நிர்வாக அதிகாரிகளும் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். போராட்டக் குழுவினர் அடுத்த வாரத்திற்குள் நிலங்கள் விடுவிக்கப்படாவிட்டால் மேலும் பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்பநிலை தொடர்ந்து தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் தலைமை செயலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் பொங்குலோட்டி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ₹400,000 நிவாரண நிதி வழங்க முதல்வர் ரெவநாத் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். அதிக வெப்பம் பதிவாகும் பகுதிகளை கண்டறிந்து மக்களுக்கு ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்கள், கற்பிணிகள் மற்றும் குழந்தைகள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு எண்ணெய் நிறுவனங்கள் சனிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின்படி பெட்ரோல் லீட்டருக்கு 87%, டீசல் லீட்டருக்கு 91% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மே 15 முதல் இதுவரை எரிபொருள் விலை சுமார் 5 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. டெல்லியில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் 92.49 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சென்னை, மும்பை, கல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் புதிய விலைகள் அமலுக்கு வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: 1986 155 இலங்கை தமிழ் அகதிகள் நியூஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில் தத்தளித்து உள்ளூர் மீனவர்களால் மீட்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தின் 40வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த வேக் ஆஃப் எனது டைம் என்ற நேரடி ஆவணப்படம் கனடிய திரைப்பட மற்றும் ஊடக சங்கத்தின் 2026 மாநாட்டில் திரையிடப்பட்டுள்ளது. 1986 ஆகஸ்ட் மாதம் உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்து வந்த தமிழ் மக்களை கேப்டன் கஸ் டால்டன் உள்ளிட்ட கனடிய மீனவர்கள் மீட்டெடுத்த உணர்வு பூர்வமான நிகழ்வையும் அதன் மூலம் உருவான புதிய தலைமுறையினரின் கனடி தமிழ் அடையாளத்தையும் இந்த ஆவணப்படம் உலகிற்கு மீள நினைவூட்டியுள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழில் அதிபர்களை கொண்ட பிரமாண்டமான பிரதிநிதிகள் குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். டொரண்டோ மற்றும் ஒட்டாவா ஆகிய நகரங்களில் கனடிய அரச மற்றும் வணிக தலைவருடன் நடைபெறவுள்ள இந்த விசேட சந்திப்புகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் கனிம வளங்கள் ஆடித்துறை சார்ந்த முதலீடுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவுள்ளன. டொரண்டோ மற்றும் அதனை சூழவுள்ள பிரதான ஒன்டாரியோ பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என கனடிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட ரசாயன கசிவின் ஆபத்து இன்னும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்படாத சூழ்நிலையில் வட அமெரிக்க எல்லியோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒட்டாவாவில் அவசர ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
1: உலகச் செய்திகள்.
0: ஐநாவில் நடைபெற்ற அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தமான NPT மேலாய்வு மாநாடு எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் நிறைவடைந்துள்ளது. 4 வாரங்களாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் 191 நாடுகள் பங்கேற்றிருந்தன. ஆனால் ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்ட கடும் கருத்து வேறுபாடு காரணமாக இறுதி அறிவிப்பில் ஒருமித்த முடிவு எட்டப்படவில்லை. மாநாட்டு தலைவர் மற்றும் வியட்நாம் தூதர் டோ ஹங் வியட் எந்த நாடும் நேரடியாக உடன்பாட்டை தடுக்கவில்லை, ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது என்ற வரிப்பொறும் முரண்பாட்டை ஏற்படுத்தியது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மூன்றாவது முறையாக NPT மீளாய்வு மாநாடு தோல்வியில் முடிவடைந்துள்ளது. 2022 நடைபெற்ற மாநாட்டிலும் யுக்ரைன் போருடன் தொடர்புடைய பிரச்சினைகள் காரணமாக உடன்பாடு எட்டப்படவில்லை. அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய குடியேற்ற மாற்றங்களின் கீழ் கிரீன் கார்டு வழங்கும் விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு எதிராக ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கை திறமையான குடியேற்றவாசிகளையும் குடும்ப அடிப்படையிலான குடியேற்ற முறையையும் பாதிக்கும் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். ஜனநாயக கட்சி செனட்டர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமெரிக்க குடியேற்றவாசிகளால் உருவாக்கப்பட்ட நாடு என்றும் புதிய கொள்கை மனித நேயத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளனர். புதிய திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி மற்றும் வருமான அளவுகள் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பங்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. குடியேற்ற ஆதரவு அமைப்புகளும் இந்த கொள்கைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளன. செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

உள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழில் அதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

நேரம் 5:13 நேர்கள் இப்பொழுது முதல் ரியோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய ரியோசை நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலிலே ஒலிக்கிறது பாடல்.

நேரம் 5:18 நேர்கள் CMR தமிழ் FM-இல் ரியோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ரியோசையில் ஒலிக்கும் அடுத்த பாடலை பாடியவர் ஜிக்கி.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் ரியோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ரியோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலை பாடியவர் நாகூர் இ எம் ஹனீஃபா.

0: நேரம் 5:27 நேர்கள் ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆம்பி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம் வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
5: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

சிலர் தெரிந்தே பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கின்றார்கள். குரங்கு கையில் பூமாலையை கொடுக்கின்றார்கள். கரும்பு தோட்டத்துக்கு யானையை காவலாக வைக்கின்றார்கள். இவை நீ தவறு செய், அவசியம் செய் என்று மறைமுகமாக தூண்டுவது போலாகும். மனிதன் மனத்தால் பலவீனமானவன், சமல புத்தி உள்ளவன். இதை அடைய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் தன் தகுதியின் அடிப்படையில் தான் எழ வேண்டும் என்று எண்ணாமல் காண்பதையெல்லாம் அடைய ஆசைப்படுகின்றவன். காவல் இருக்கும் வரை அவன் கட்டுப்பாட்டுடன் இருப்பான், சத்தியசீலனாக நடிப்பான். காவல் தளர்ந்தால் வரம்புகளை மீறி விடுவான், கம்பி நீட்டுவான். ஒரு பெரிய தொகையை கொடுத்து வைத்துக்கொள், அடுத்த மாதம் வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அதன்படி போனால் அதை கட்டுப்பிரிக்காமல் திரும்பித்தர மிகச் சிலரால் தான் முடியும். நிறைய வரவு செலவுகள் நடைபெறும் இடத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் விழிப்பாய் இல்லாவிட்டால் கையாடல் நடந்தே தீரும். அப்படி நடந்தால் முதல் குற்றவாளிகள் மேம்போக்காக இருந்தவர்களே தவிர கையாடிய பேர்வழிகள் அல்ல. பெண்கள் விழிப்பாக பேசவும் எழுதவும் நடந்து கொள்ளவும் செய்யாவிட்டால் தவறாக கணக்கு போட்டு கையை பிடித்து இழுக்கும் ஆண்கள் இருக்கின்றார்கள். முதல் குற்றவாளிகள் இவர்கள் அல்ல. அப்படி எண்ண இடமளித்த பெண்களே முதல் குற்றவாளிகள். பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய வயதிலே கண்காணிக்க தவறிவிட்டு தோலை மிஞ்சி வளர்ந்த பிறகு இனி திருத்த முடியாது என்று நொந்து கொள்வதில் பயனேதும் இல்லை. விழிப்பெற்ற பெற்றோர்களே ஊதாரி பிள்ளைகளும் உருப்படாத பிறவிகளும் தயாராக மறைமுக காரணமாகி விடுகின்றார்கள். நாம் முழு கவனத்தோடும் அக்கறையோடும் செயல்படுகின்றோம் என்ற உணர்வு நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நாம் கவனிக்கின்றோம் என்று நினைப்போம். பயமும் அவர்களுக்கு வர வேண்டும். சிறு சிறு சோதனைகள் மூலம் அவர்களுக்கு லேசான அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் அவர்கள் மீது நம்பிக்கையற்றுத்தான் அப்படி செய்தோம் என்று எண்ண இடம் தரலாகாது. தங்கள் அலட்சியத்தாலும் கவனக்குறைவாலும் மெத்தனத்தாலும் கண்டும் காணாதிருந்தும் நமக்கென்ன வந்தது என்று இருந்தும் சிறிய தவறு முதல் பெரிய குற்றங்கள் வரை நடப்பதற்கு மறைமுக காரணமாக இருப்பவர்கள் தங்கள் செயல்களுக்காக வெட்கப்பட்டு தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லாம் சரியானபடி நடக்க மூல காரணமாக இருந்து பெருமைப்பட வேண்டும். விழிப்பாய் இருக்க வேண்டிய விஷயம். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. 416-489-2000. GTA கிரெடிட்.

நேர்கள் இப்பொழுது முதல் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியிலே நீங்களும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாருக்காவது பிறந்த நாள் அல்லது திருமண நாள் வாழ்த்து தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 9°C.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். வாழ்த்தோடு இணைந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீர்கள்?
1: நான் சரிணாச்சரன் பேசுறேன்.
0: நலமாக இருக்கிறேன், நீங்கள்?
1: ஓம், நான் நலமாக இருக்கின்றேன்.
0: சரி, நீங்கள் யாருக்கு வாழ்த்த போகிறீர்கள்?
1: எனது அண்ணனுடைய மனைவி சாந்தி சுந்தரேசன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டிருக்கிறார். அவர்களை அவர்கள் தாயார் சகோதரர்கள் சந்திரன் சங்கர் சுமதி மற்றும் முற்றார் உறவினர் பரமேஸ்வரன் கலைமணி குடும்பம் எனது பிள்ளைகள்
0: சரி, அவருக்கு எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி.

0: ஜிடிஎம் முழுவதும் அதிர்வெண் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 7000 416 284 7000 416 284 7000.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழகம் 101.3.

உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேர்களையத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நேர்களை தொடர்ந்து பல கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் நிகழ்ச்சிகளை காலை 10:30 நீங்கள் கேட்கலாம். அதுவரையும் பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி நிகழ்ச்சியினை நீங்கள் 24 மணி நேரமும் கேட்கக்கூடியதாக இருக்கும். இணையதளம் ஊடாகவும் வானொலியிலே ஹெச்டி வானொலி உள்ளவர்கள் வானொலி ஊடாகவும் கேட்கலாம். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களின் கே வி கலரூபன். நன்றி, வணக்கம் நேர்களே.

தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 20 வசனங்கள் 19-23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வார்.

தவம் செய்துதான் வரம் கேட்க வேண்டும். இவ்வாரத்திற்கு என்ன வரம் வேண்டும் என்ற செய்தியை அருள்தந்தை அமிர்தாஸ் டென்சிங் அவர்கள் வழங்க

கர்த்தராகிய இயேசுவில் அன்புக்குரிய நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தாயாம் திருச்சபையானது இன்று தூய ஆவியார் பெருவிழாவை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு 50ஆம் நாள் தூய ஆவியார் பெருவிழாவாக சிறப்பிக்க இறைவார்த்தை நம்மை பணிக்கின்றது. இறைவார்த்தைக்கு செவிமடுத்து நாம் தவம் செய்து வரம் கேட்போம். தவம் செய்து வரம் கேட்கும் நம்முடைய திருப்பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான நாள். நான் ஏற்கனவே உயிர்ப்பு ஞாயிறென்றும் குருத்து ஞாயிறென்றும் ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன். கனடா மக்களுடைய வாழ்க்கை பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லடையை, ஒரு வரியை பயன்படுத்தி அதற்கு பொருள் புரிய முயற்சி எடுத்திருந்தேன். இப்பொழுது அது மூன்றாவது அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஞாயிறு என்பது நமக்கு குருத்து ஞாயிறு அன்று இயேசுவினுடைய நாள். ஹியர் யூ கோ, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், இதைத்தானே வேண்டினாய், இதோ எடுத்துக்கொள். அப்படி இயேசு சொல்வது மீட்பராக இறைமகனாக எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், நான் உண்மையாகவே உண்மைக்கு சான்று பகிர்ந்து என்னையே முழுமையாக கையளிக்க வேண்டும். குருத்து ஞாயிறு இல்லை என்றால் பாடுகளின் ஞாயிறு என்பது நான் அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் இந்த மக்களுக்காகத்தான். நான் மெசியா என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், இதற்குத்தானே ஆசைப்பட்டீர்கள், இந்த உலகத்தை மீட்கும் மீட்பரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறீர்களே, இதற்குத்தானே, இதை எடுத்து கொள்ளுங்கள். எனவே குருத்து ஞாயிறு என்பது இயேசுவின் நாள். உயிர்ப்பு ஞாயிறு என்பது தந்தை கடவுளின் நாள். இந்த உலகத்தில் நம்முடைய தோல்வியோடு எதுவும் முடிந்து போவதில்லை, மரணத்தோடு எதுவும் நின்று போவதில்லை. நாம் படக்கூடிய அவமானங்களோடு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுதில்லை. அதை தொடர்ந்து கடவுள் என்றாலே இப்படிப்பட்ட எல்லா இருளிலிருந்தும், இருளென்ற கல்லறையிலிருந்து நாம் உயிர்த்தெழ முடியும், அதுதான் தந்தை கடவுளுக்கான நாள். எனவே தந்தை கடவுள் என்று ஒருவர் இருந்தால் எல்லா வகையான இந்த உலகம் கற்பனை கெட்டாத எத்தகைய ஒரு துன்பச் சூழலில் துவண்டாலும் கடவுள் நமக்கு உயிர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கை. எனவே அது தந்தை கடவுளின் நாள். உயிர்ப்பைக்குத்தானே ஆசைப்பட்டீர்கள், இதோ இறைமகன் இயேசு உயிர்த்திருக்கின்றார், அவரைப் போல நீங்களும் உயிர்ப்பீர்கள் என்று தந்தை கடவுளின் நாள். திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய தூய ஆவியார் என்பது இந்த நாள். பெந்தகோஸ்தே நாள் தூய ஆவியார் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளினுடைய மகத்துவம் என்ன? ஹியர் யூ கோ என்று தூய ஆவியார் சொல்லுவார், இதற்குத்தானே ஆசைப்பட்டீர்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியார் உங்களை வழி நடத்துவார். அது ஒரு வாக்குறுதியினுடைய செயல்பாடு. வாக்குறுதி நிறைவேறப்படுகிறது என்றாலே அது தூய ஆவியாருடைய விழாவாகத்தான் இருக்கும். எனவே நாம் எல்லோருமே நம்முடைய உயர்ந்தபட்ச குணம் என்றால், உயர்ந்தபட்ச நம்முடைய பேராசை எது என்றால், நாம் நமக்காக கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதியையும் அடுத்தவருக்காக, இல்லை என்றால் சமூகத்திற்காக, இல்லை என்றால் பலவீனப்பட்டவர்களுக்காக நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மை தூய ஆவியார் தன்மை. காரணம் அது நம்மிடம் இருக்கக்கூடிய பொது நன்மை என்றாலே அது தூய ஆவியாரால் தான் நம்மால் நிறைவேற்ற முடியும். எனவே தூய ஆவியார் இந்த நாளில் சொல்லுகின்றார், ஹியர் யூ கோ, இதற்குத்தானே ஆசைப்பட்டீர்கள், தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு நாம் கவலைப்பட வேண்டும், எதற்கு நாம் சோர்வுற வேண்டும், மீண்டும் எழுவோம். எனவே இன்று தமத்திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய தூய ஆவியாரோட விழாவிலும் ஹியர் யூ கோ, இதுக்குத்தானே ஆசைப்பட்டீர்கள் என் மக்களே, இதோ தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்னொரு நாள் இருக்கிறது, அதன் நிறைவை நான் அந்த சூழல் வருகின்ற பொழுது பயன்படுத்தி கொள்கின்றேன். தமத்திருத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மறை உண்மை எல்லாவற்றிலும் ஒன்றே ஒன்றுதான் வெளிப்படுகிறது. நாம் கொடுக்க வேண்டும். பிறர் ஆசைப்படுகின்ற
அந்த நேர்மையானவற்றை நல்லவற்றை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பை நாம் கொடுப்பதற்கு நம்மை தயாரப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு கணமும் நாம் சொல்லலாம், ஹியர் யூ கோ, இதோ இதற்குத்தானே ஆசைப்பட்டீர்கள், என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எல்லையற்ற ஒரு அன்பை கடவுளமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த நாள், இந்த தமத்திருத்துவத்தின் மூன்றாம் நாளாகிய தூய ஆவியார் பெருவிழாவிலே நாம் தூய ஆவியை பெறுகின்றோம். திருமுழுக்கின் வழியாக நாம் உண்மையிலேயே திருமுழுக்கு தூய ஆவியை பெற்றிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் நாம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதராக திகழும் போதெல்லாம் நாம் தூய ஆவியை பெற்று செயல்படுகிறோம் என்று பொருள் கொள்ளலாம். எனவே இன்றைய நற்செய்தியின் பண்பிலே வெளிச்சத்திலே நாம் தூய ஆவியாருடைய உண்மையை எப்படி உணர்ந்து கொள்கின்றோம், நாம் எல்லோரும் ஒன்று என்று நினைக்கின்ற மனது ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நாம் தூய ஆவியாரை பெறுகின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்வது அவ்வளவு கடினமான ஒரு செயல்பாடாக உலகத்தில் எல்லா இனங்களுக்கும் இருக்கிறது. எல்லோரும் தங்களை ஒரு உயர்ந்தவராக, மற்றவரை விட நான் சற்று உயர்ந்தவர் என்று சொல்வதிலேயே மகிழ்ச்சிப்பட்டு அதிலேயே பிரிவினைகளை வளர்த்து அதற்காகவே போர் புரிந்து அதற்காகவே பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் இணைந்து விடுகின்றோம். ஆனால் தூய ஆவியை பெறுகின்ற போது நாம் அனைவரும் ஒன்று. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுள்ள எல்லா ஜீவராசிகளும் இணைந்து நாம் இந்த உலகத்திலே கடவுளை புகழ்கின்றோம். எனவே அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒன்று என்ற உணர்வை பெறுவதன் மூலம் நாம் தூய ஆவியை பெறுகின்றோம். இரண்டாவதாக, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது என்பது இறைவார்த்தை. பொது நன்மைக்காகவே நாம் திருமுழுக்கை பெறுகிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற நன்மைத்தனத்தை பாருங்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆற்றலை எப்பொழுது பெறுகின்றோம் நாம்? நிச்சயமாக நாம் பொது நன்மைக்காக நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் இந்த உச்சகட்ட பொறுப்பை நாம் அடைகின்றோம். மன்னிப்பதும் மன்னிப்பை நாம் நிறுத்துவதும். எனவே மன்னிக்கக்கூடிய ஒரு உயர்ந்தபட்ச கடவுளுடைய அந்த பண்பானது நம்மிலும் திகழ வேண்டுமென்றால் நம்மிடம் எது வெளிப்பட வேண்டும்? பொது நன்மை. நம்மிடம் இருக்கக்கூடிய திறமை, நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்கள், ஆற்றல், நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த உலகம் எல்லாவற்றிலும் ஒரு பொது நன்மை, ஒரு பொது தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் ஆவிக்குரிய வாழ்வு வாழ முடியும். எப்பொழுது நாம் பொது நன்மையை கருத்தில் கொள்ளாமல் செயல்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுள் பாதையை விட்டுவிட்டோம், இயேசுவை மறுதலிக்கின்றோம், தூய ஆவியுடன் நம்மிடம் இல்லை, நாம் வெறும் ஜடங்களாக வாழ்கின்றோம். அது எப்பொழுதும் துன்பம், நமக்கும் துன்பம், நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் துன்பம். ஒரு நோயாளியை கவனிக்கின்ற பொழுது யோசித்து பாருங்கள், அந்த நோயினுடைய கொடூர

ஆரோக்கியமாக நலமாக இருக்கக்கூடிய நம்மிடம் எவ்வளவு பொது நன்மை வெளிப்பட வேண்டும். எனவே அன்பு நண்பர்களே, திருச்சபை நம்மை இணைத்து வைத்திருப்பதற்கு காரணமே இந்த பொது நன்மை இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும். காரணம், பல்வேறு மனிதர்கள் கடவுளை அறியாது இருக்கிறார்கள், பலவீனத்தில் இருக்கிறார்கள், பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியென்றால் இயேசுவின் பெயரால் இணைந்து நின்று பொது செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த வலிமையால் பிற மனிதருடைய பாவங்களை நாம் இல்லாமல் செய்ய முடியும். நிறைவாக, இந்த தூய ஆவியாரனுடைய விழா என்றாலே மொழியின் விழா. நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. அந்த தாய்மொழியிலே நமக்கென்று வார்த்தைகள் இருக்கின்றது. இந்த வார்த்தைகளுடைய வலிமை என்பது என்ன? பிறரை வாழ வைக்கும், பிறரை தாழச் செய்யும். எனவே வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மிடம் இருக்கின்றன. இயேசு அதை கற்றுத்தந்திருக்கின்றார். எனவே மொழி என்பது ஒரு தூய ஆவியின் செயல்பாடு என்பதை நம் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து நாம் உணர்கின்றோம். இறைப்பற்றுள்ள மக்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே தூய ஆவியார் பிளவுற்ற நாவுகள் வடிவில் வந்து அமர்ந்திருந்தது. எனவே தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆனால் எல்லோருக்கும் புரிந்தது, வேறு வேறு மொழிகள் பேசுவது என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியில் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை வாசிப்பீர்கள், கேட்பீர்கள், அதில் வாழ்வீர்கள். எனவே நம்முடைய மொழியினுடைய அந்த வலு தூய ஆவியினுடைய வலு, மொழியினுடைய அந்த செயல்பாடு தூய ஆவியாருடைய செயல்பாடு. மொழியோடு இணைந்திருப்போம். ஒரு சிறிய கவிதையை மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இறை வார்த்தையிடமிருந்தோ பல்வேறு கவிஞர்களிடமிருந்தோ ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், சொல்லி பாருங்கள், அதை வாழ்ந்து பாருங்கள். அதற்கென்று ஒரு இசை வரும், அதற்கென்று ஒரு ராகம் வரும். எனவே அன்பு நண்பர்களே, தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த தூய்மையான நம்முடைய தாய்மொழியில் இருக்கும் உயர்ந்த அந்த நல்ல வார்த்தைகளை இயேசுவின் வாழ்க்கையை உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய தாய்மொழியால் இயேசுவினுடைய வாழ்க்கையை உணர்ந்திருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அந்த இயேசு அந்த நல்ல மொழியை தாய்மொழியில் உச்சரித்து உச்சரித்து அந்த மொழியில் இருக்கக்கூடிய தியாகம், அந்த மொழியில் இருக்கக்கூடிய அர்ப்பணம், அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் பொது நன்மைக்காக வெளிப்படுத்தி திருச்சபைக்கு தொண்டு செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.

மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான கடவுளே, துய ஆவியாரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் இணைந்திருக்கிறோமோ உம்முடைய ஆவியை பெறுகின்றோம். எப்பொழுதெல்லாம் உம்மது அன்பு மொழியை பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் துய ஆவியை பெறுகின்றோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் பொது நன்மைக்காக எங்களையே தியாகம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் துய ஆவியை பெறுகின்றோம். அன்பு கடவுளே, எங்கள் இதயபூர்வமான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். எங்களில் இந்த ஆவியினுடைய தன்மை எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்வில் வாழ்ந்து எம் அயலவருக்காக தியாகம் செய்யவும், இந்த சமூகத்தினுடைய பொது நன்மையிலே நாங்கள் கலந்திருக்கவும், எங்களுடைய மொழியில் அன்பு வெளிப்பட்டு நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டும், ஒருவரை ஒருவருக்கு வழிகாட்டியும், ஒருவரை ஒருவர் திடப்படுத்தியும், எங்களிடம் இருக்கக்கூடிய கொடைகளாலும் வரங்களாலும் எங்களையும் எங்கள் சமூகத்தையும் எங்கள் குடும்பங்களையும் மேம்படுத்த உம்முடைய ஆவி தொடர்ந்து எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்க. ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை விடிந்திருக்கிறது. ஒரு புதிய நாள் நாங்கள் கண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த நாள் வெளியில் லேசான மழை துரளோடு ஆரம்பித்தாலும் இந்த நாள் முழுக்கவுமே ஒரு மிதமான, ஆக வைக்கையாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், ஒரு மிதமான காலநிலை நிலவ போகிறது. இப்பொழுது டொரண்டோவினுடைய வெப்பநிலை 11 °C பதிவாக இருக்கிறது. அதை கூடிய வெப்பம் இன்றைய நாளிலே 19 °C வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கங்கே சிறிதளவு மழை பெய்வதற்கான எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் பேசப் போகிறோம். தேவையான விடயங்களை உங்களிடத்தில் கொண்டு வரப்போகிறேன். அதே மாதிரி நல்ல நல்ல பாடல்கள் நம்மோடு வர காத்திருக்கிறது. தொடர்ந்துமான இந்திரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது சுயமார் தமிழ் எஃப்எம். பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பிரியா வின்சென்ட்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 Kennedy Road, Brampton, 905-456-8433.
5: Baja, super party, Baja. Hey, this Sumar, my car, my petrol, my road. Nada rules theriyama karot.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know it's wrong, why do we still do it?
8: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
9: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:48 ஆகி இருக்கிறது. இந்த நேரம் பிரேக் நம்மோடு இணைந்திருக்க போகிறார்கள். பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன் நம்மோடு இணைந்திருக்க போகிறார்கள். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் அதே நலமாக இருக்கின்றோம். அம்பிரிக் அவுட்லெட் நிறுவனம் நேற்றைய தினம் மாதிரி இன்றைய தினமும் த பிக் ஒன் என்ற தலைப்பில் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 4 நாட்கள் கொண்ட சலுகைகள், அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிய சலுகைகள் நேற்றைய தினம் நடைபெற்றது, இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது, நாளைய தினமும் கூட உங்களுக்கு தொடர இருக்கின்றது. ஆனாலும் கூட நாளை நாளை என்று காத்திருக்காமல் இன்றையும் உங்களுக்கு தேவையானவற்றை, அது உங்களுடைய வீட்டிற்கு தேவையான தளபாடங்களாக இருக்கலாம் அல்லது அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம், அவற்றை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோஃபா செட்கள் கூட கிளியரன்ஸில் இருக்கின்றன. அதை விட அப்ளையன்சஸ் கிளியரன்ஸில் இருக்கின்றன. தனித்தனி கதிரைகள், தனித்தனி மேசைகள் அப்படி சொல்லி கிளியரன்ஸிலும் கூட நிறைய தெரிவுகள் இருக்கின்றன. அது உங்களுடைய வீட்டிற்கு பொருத்தமானதா, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு பொருத்தமானதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
0: நான் நினைக்கிறேன் வாசன் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை என்று. சுதர்ஷினி, நீங்களே தொடருங்கள். சுதர்ஷினி,
1: ஆமா, அதே மாதிரி தமிழில் உரையாடி நீங்கள் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் ஊழியர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அப்துல் என்று கேட்கும் பொழுது தமிழிலும் உரையாடி உங்களுடைய உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் கேட்டறிந்து அதன் பின் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் 25%, 30%, 40% அப்படி சொல்லி கழிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை விட நீங்கள் பேரம் பேசலின் மூலமும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட 4 வருடங்கள் வளமையாக 3 வருடங்கள் தான் உங்களுக்கு எந்தவித வட்டியும் இல்லாமல் நீங்கள் செலுத்தக்கூடிய வசதி இருக்கும். ஆனால் இந்த 4 நாட்களை நீங்கள் கொள்வனவு செய்யும் பொழுது 4 வருடங்களுக்கு எந்தவித வட்டியும் இல்லாமல் நீங்கள் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். மீண்டும் வரலாம். வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இந்த தகவலோடு விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி சுதர்ஷினி, இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவை பாக்குறேன்
8: உங்களுக்கு. இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கேள்வி,
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
0: எஃப்எம் 101.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோடை காலம் அந்த இந்தாண்டு இந்த ரவுண்ட் த கோனர் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி இந்த அந்த ஆண்டு வாசலில் வந்து நிற்குது. ஆக இந்த மழை முடிய அதை உணரக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக அதோடு சேர்த்து கல்யாண காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது, பார்ட்டிஸ் ஆரம்பித்திருக்கிறது. ஆக இதுக்கு விதம் விதமான சேலைகள் உங்களுக்கு தேவைப்படும். பாட்டிக்கு பாட்டி சாரி, கல்யாணத்துக்கு கோயில் திருவிழாக்களுக்கு நல்ல பட்டு சாரி, அதுவும் நல்ல பட்டாக இருக்க வேண்டும். பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த சேலைகளாக இருக்க வேண்டும். கூடுதலாக டிசைனர் சாரீஸ் நிறைய பேர் தேடுவது உண்டு. காரணம், எல்லாரும் கட்டுற மாதிரி சாரி வேணாம். இந்த வந்த சாரியிலேயே இந்த டொரண்டோவிலேயே ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிள்னு சொல்கிற மாதிரியான சாரி எங்கே இருக்குன்னு தேடுவேங்க. ஆயிஷா செல்ஸ் கண் கவரும் புதிய வரவுகளோடு உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், அதுவும் நல்ல விலையோடு. அது குறித்த விவரங்களோடு நாங்கள் செந்தல்நாதனை அணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
10: வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. இந்த காலை பொழுதில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா?
0: மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் நலமா?
10: நாங்களும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். கூடுதல் மகிழ்ச்சி என்னதுனா, இந்த மண்டபத்தில் இன்னொரு பகுதியிலே எங்களோட பூ புனித நீராட்டு விழா வருகிறது. எனவே இந்த இன்றைய நாள் மிகவும் ஜனத்திரள் நிறைந்த நாளாக இந்த மண்டபம் காட்சியளிக்கிறது. எனவே ஐசாசலுக்கும் மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கே நேற்று கூட நிறைய வாடிக்கையாளர்கள் வந்திருந்தார்கள். இன்றும் காலை 10 மணியிலிருந்து இந்த வியாபாரம் தொடங்கி இருக்கிறது. எனவே ஏற்கனவே இங்கே நேர்களை வாடிக்கையாளர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஐசாசல் எல்லோருக்குமே தெரியும், ஸ்காபுருவிலே மார்னிங் சைட் என்று சந்திப்புகிறீர்களே அமைந்திருக்கிறது. அவர்கள் தருகின்ற இந்த வெஸ்ட் அண்ட் பிளவுட் சேல் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. நேற்றும் நிறைய வாடிக்கையாளரோடு இந்த தெரிவுகள் எல்லாம் செய்து கொண்டு போனார்கள். இன்று தொடக்கம் பாலை 10 மணி தொடக்கம் இந்த வணிகம் தொடங்கி இருக்கிறது. இரவு 10 மணி வரை நீங்கள் இந்த வலியுறுத்தல் நிலையில் கலந்து கொள்ளலாம். இது எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன்லே. பிராம்டன்லே த கோரோட் அண்ட் குயின் சந்திப்பு அருகிலே த கிராண்ட் எம்பியர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர்லே இந்த பிளவுட் சேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. அதை விட நீங்கள் $200 கொள்வனவு செய்யும் பொழுது $10 உங்களுக்கு மேலடிய தள்ளுபடியும் தருகின்றார்கள். அனைத்துமே கிட்டத்தட்ட 30% 75% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டார்கள். இந்த சாரி தெரிவுகள் ஏராளமான தெரிவுகள் இங்கே வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே 50% தள்ளுபடி, நீங்கள் நம்ப முடியாத விலை. அதாவது ஒரு $400 போடப்பட்டிருப்பது $200. $100 என்றால் $50 சாரிகளாக இருக்கலாம், சல்வாராக இருக்கலாம், பிரைடல் லெஹெங்காவாக இருக்கலாம், நார்மல் லெஹெங்கா மற்றும் டிசைனர் லெஹெங்கா, ஆண்களுக்கான பட்டி வேட்டியும் சர்வாணி குர்தா கிட்ஸ் வேர் 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜுவல்லரி எல்லாம் 50% தள்ளுபடியிலே, கிச்சன் வேர் மற்றும் கிஃப்ட் ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் 40% தள்ளுபடியிலே விற்பனை செய்கிறார்கள். இப்பொழுது வேசஸ் வெல்கம் செட் இருக்கிறது, குத்து விளக்கு நிறைய குடத்தோடு சேர்த்து 140 இருக்கிறது, 175 இருக்கிறது. இதை விட கோகனட் ஸ்கிராப்பர் இருக்கிறது பெரியது, இது $140 இருக்கும். ப்ரெஷர் குக்கர் இருக்கிறது $40 இருக்கும். மில்க் பாயர் $10 இருக்கும். ஹாட் பட்டர் இருக்கிறது $15 இருக்கும். மற்றும் கரம்போர்டு சிறியது $40 இருக்கும், பெரியது $50 இருக்கும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட பிரைடல் லெஹெங்கா இருக்கிறது $150 இருந்து பேருக்கு கொடுக்கலாம். டிசைனர் லெஹெங்கா இருக்கிறது 125, நார்மல் லெஹெங்கா இருக்கிறது $50 இருக்கும், அதோட ஃபேன்சி ஃபாக் இருக்கிறது $50 இருக்கு, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோட ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றது. இப்படி குறிப்பாக இந்த பார்த்துக்கிட்ட காஞ்சிபுரம் சாரிகள் இது $150 தொடங்கிறது. டியூனிங் போர்டர் சாரிகள் இருக்கிறது $275, டிசைனர் காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது $290, அதோடு கிராம் கோல்டு கரைவித்த சாரிகள் இருக்கிறது $390, வைரோசி வைத்த சாரிகள் இருக்கின்றன இது $250 இருக்கும். டிஷ்யூ சாரிகள் $290 இருந்தும் டிசைனர் டிஷ்யூ காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது $350, சாப்ஸ்டிக் சாரிகள் $120, ஃபேன்சி சாரிகள் $50, ஹொட்டன் சாரி $30 இருந்து செமிஸ் காஞ்சிபுரம் சாரிகள் $75 இருக்கும், ஆர்சல் சாரிகள் $20 இருக்கும், நார்மல் பிரிண்டட் சாரிகள் $10 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. நேரடியாக நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே மிகவே குறைந்த விலையிலே வாங்கிச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய இடத்தை மீண்டும் தருகிறோம். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன், இது த கோரோட் அண்ட் குயின் சந்திப்பு அருகிலே அமைந்திருக்கிறது. த கிராண்ட் எம்பியர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரிலே இந்த மலிவு விற்பனை நடைபெறுகிறது. இன்று இந்த மலிவு விற்பனை நிறைவு நாள். இரவு 10 மணி வரை இந்த மலிவு விற்பனை நீங்களும் கலந்து கொள்ளலாம். மேலதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கோட் இருக்கிறது $215, இந்தோனேஷியன் ஃபாக் இருக்கிறது $10 இருக்கும், இதை விட பேட்ரிக் ஃபாக் இருக்கிறது $20 இருக்கும். லேடிஸுக்கான பேண்ட்ஸ் $10 இருந்து வாங்குறது, லேடிஸுக்கான சம பிளவுசஸ் இருக்கின்ற $15 இருக்கும், ஸ்கர்ட் சம ஸ்கர்ட் இருக்கிறது $15 இருக்கும், சாரி ஸ்கர்ட் இருக்கிறது $215 இருக்கும், சட்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும், ஸ்லீவ் ஸ்கர்ட் இருக்கிறது $15 இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் $30 இருக்கும், பிளாங்கெட் $40 இருக்கும், இப்படியே அடுக்கி கொண்டே போகலாம். ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன, வாருங்கள் வந்து பாருங்கள். மீண்டும் முகவரி திருவம் இயக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவிலே, பிராம்டன்லே, த கிராண்ட் எம்பியர் பேங்க் கொல்லை இந்த மலைவீட்டு நடைபெறுகிற இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்று தொடர்ந்தும் பல தகவலை தரப்போகிறோம். நன்றி பிரியா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.

0: வணக்கம். சுயமர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம் பிரஷன். முதலில் தலைப்புச் செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இபோலா அச்சுறுத்தல் காரணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பாகிஸ்தானின் பாலூசிஸ்தான் மாகாண தலைநகர் அருகே ரயில் பாதை அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் இந்த மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் 2 வீடுகள் பேரிடரால் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் 807 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சோய்சா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். மேலும் குற்றச் செயல்கள் தொடர்புடைய சுமார் 33 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதுவரை மொத்தமாக 226 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையான நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை ஆழமாக ஆராய்ந்து இரவு நேர கொள்கை வட்டி வீதங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை உன்னிப்பாக கவனித்த பின்னரே தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பணவீக்கம் 1.6% குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது. இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக 2026 ஆண்டின் 2 காலாண்டுக்குள் பணவீக்கம் 5% கடந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இலங்கையின் வடக்கு பகுதியில் இராணுவத்தினர் வசமுள்ள பாதுகாப்பு வலயங்களில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 5வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கொமாண்டோ படையணிகளுக்கு முன்பாக ஒன்று கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை உடனடியாக கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வடக்கு மாகாணத்தின் 249 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மக்கள் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாத பகுதியில் தங்கள் நிலங்களை விட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டனர். அதிலிருந்து இதுவரை, அதாவது யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்திருந்தாலும், அந்த பகுதிகள் இன்னும் இராணுவ பாதுகாப்பு வலயங்களாகவே உள்ளன. இதனால் சுமார் 651 ஏக்கர் பரப்பளவுள்ள தங்களது விவசாயம் மற்றும் குடியிருப்பு நிலங்களை இழந்து பலர் முகாம்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் தொடர்ச்சியாக இந்த வாரமும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இப்போராட்டத்தில் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு நிர்வாக அதிகாரிகளும் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். போராட்டக் குழுவினர் அடுத்த வாரத்திற்குள் நிலங்கள் விடுவிக்கப்படாவிட்டால் மேலும் பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை திரைசீரி நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்ட சைபர் மோசடி விவகாரம் தொடர்பில் விசாரணைக்காக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவின் குழு ஒன்று இலங்கைக்கு சென்றுள்ளதாக வெளியான செய்திகளை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. இதுபோன்ற எந்த ஒரு குழுவும் இலங்கைக்கு அனுப்பப்படவில்லை என அமெரிக்க தூதரகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பல நாடுகளில் உள்ள பொதுவான நடைமுறையைப் போன்றே இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலும் FBI சட்ட இணைப்பாளர் ஒருவர் பணியில் இருப்பதாக ஊடக பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உத்தியோகபூர்வ பதவியில் உள்ளவர் உள்ளூர் அதிகாரிகளினால் கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சட்ட அமலாக்க ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வார் என தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு போன்ற விவகாரங்களில் செய்திகளின் துல்லியம் மிகவும் முக்கியமானது என்பதை அமெரிக்க தூதரக அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். முடிந்தால் பசல் ராஜபக்ஷவை மீண்டும் இலங்கைக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்துள்ளார். அண்மையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இந்த சவாலை விடுத்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று பலத்த வாதங்கள் கடந்த காலத்தில் இருந்ததாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்பநிலை தொடர்ந்து தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் தலைமை செயலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் பொங்குலேட்டி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தராறு 400,000 நிவாரண நிதி வழங்க முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். அதிக வெப்பம் பதிவாகும் பகுதிகளை கண்டறிந்து மக்களுக்கு ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு எண்ணெய் நிறுவனங்கள் சனிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின்படி பெட்ரோல் லிட்டருக்கு 87%, டீசல் லிட்டருக்கு 91% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மே 15 முதல் இதுவரை எரிபொருள் விலை சுமார் 5 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. டெல்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் 92.49 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் புதிய விலைகள் அமலுக்கு வருகின்றன. இபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்ததை தொடர்ந்து ஹொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஹொங்கோ மற்றும் உகாண்டாவில் பரவி வரும் புண்டிபுகியோ வகை எபோலா பாதிப்பு காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நாடுகளில் உள்ளவர்கள் உள்ளூர் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மே 21 நிலவரப்படி ஹொங்கோவில் 746 சந்தேக பாதிப்புகளும் 176 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. ஹொங்கோ மற்றும் உகாண்டாவில் மொத்தம் 85 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
2: கனேடிய செய்திகள்.
0: 1986 155 இலங்கை தமிழகதிகள் நியூஃபவுண்ட்லாண்ட் கடற்கரையில் தத்தளித்து உள்ளூர் மீனவர்களால் மீட்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவத்தின் 40th ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த வீக் ஆஃப் அனதர் டைம் என்ற நேரடி ஆவணப்படம் கனேடிய திரைப்பட மற்றும் ஊடக சங்கத்தின் 2026 மாநாட்டில் திரையிடப்பட்டுள்ளது. 1986 ஆகஸ்ட் மாதம் உள்நாட்டுப் போரிலிருந்து தப்பி வந்த தமிழ் மக்களை கேப்டன் கஸ் டால்டன் உள்ளிட்ட கனேடிய மீனவர்கள் மீட்டெடுத்த உணர்வு பூர்வமான நிகழ்வையும் அதன் மூலம் உருவான புதிய தலைமுறையினரின் கனேடிய தமிழ் அடையாளத்தையும் இந்த ஆவணப்படம் உலகிற்கு மீள நினைவூட்டியுள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட பிரமாண்டமான பிரதிநிதிகள் குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். டொரண்டோ மற்றும் ஒட்டாவா ஆகிய நகரங்களில் கனேடிய அரசு மற்றும் வணிக தலைவர்களுடன் நடைபெறவுள்ள இந்த விசேட சந்திப்புகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் கனிம வளங்கள் ஆடைத்துறை சார்ந்த முதலீடுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவுள்ளன. டொரண்டோ மற்றும் அதனை சூழவுள்ள பிரதான ஒன்றரையோ பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என கனேடிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விமான தொழிற்சாலையில் ஏற்பட்ட ரசாயன கசிவின் ஆபத்து இன்னும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்படாத நிலையில் வட அமெரிக்க எல்லையோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒட்டாவாவில் அவசர ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தனது பதவியிலிருந்து அடுத்த மாதம் விலகவிருக்கும் கனடாவின் முதல் பழங்குடியின ஆளுநர் மேரி சைமன் தனக்கு பிரெஞ்சு மொழி சரியாக பேச தெரியாது என எழுந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை என்று தெரிவித்துள்ளார். ஆங்கிலம் மற்றும் இனுவிக்டிட் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசும் அவர் கனடாவில் பழங்குடியின மொழிகள் நலிவடைந்து வருவதாகவும் அவற்றை காப்பாற்ற அரசு கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.

0: உடன் நடந்து துப்பாக்கி சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 21 வயதான நசீர் பெஸ்ட் என்ற இளைஞரை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் மனநல பிரச்சனைகளுக்காக முன்பே அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகை அருகே நேற்று மாலை தனது பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவர் சுடத் தொடங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உடனடியாக பதிலடி கொடுத்த ரகசிய சேவை அதிகாரிகள் தாக்குதலாளியை சுட்டனர். பின்னர் அவர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஒரு பொதுமகனும் காயமடைந்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் யாரும் காயமடையவில்லை. அதிகாரிகளின் விரைவு மற்றும் தொழில்முறை நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். தற்போது சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய குடியேற்ற மாற்றங்களின் கீழ் கிரீன் கார்டு வழங்கும் விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு எதிராக ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கை திறமையான குடியேற்றவாசிகளையும் குடும்ப அடிப்படையிலான குடியேற்ற முறையையும் பாதிக்கும் என குற்றம் சாட்டியுள்ளனர். ஜனநாயக கட்சி செனட்டர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமெரிக்கா குடியேற்றவாசிகளால் உருவாக்கப்பட்ட நாடு, புதிய கொள்கை மனித நேயத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி மற்றும் வருமான அளவுகள் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பங்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. குடியேற்ற ஆதரவு அமைப்புகளும் இந்த கொள்கைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளன. பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாண தலைவர் குவெட்டா அருகில் ரயில் தடம் அருகில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இராணுவத்தினரும் அவர்களின் குடும்பத்தினரும் பயணம் செய்த ரயிலை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வெடிப்பின் தாக்கத்தில் ரயிலின் இயந்திரம் மற்றும் சில பெட்டிகள் தடம் புரண்டதுடன் 2 பெட்டிகளில் தீப்பற்றியது. இந்த தாக்குதலுக்கு பலூச் விடுதலை படை என்ற பிரிவினைவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் கடுமையாக கண்டித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி பெரும் தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதில் ஒலியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக பாயக்கூடிய ஒரேஷ்னிக் என்று ஹைப்பர்சோனிக் அதிவேக ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல குடியிருப்பு மற்றும் அரசு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: லக்னோ எக்கனா விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் அணித்தலைவர் ஸ்ரேயஸ் ஐயர் குவித்த ஆட்டமிழக்காத கன்னி சதத்தின் உதவியுடன் 7 விக்கெட்டுகளால் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. இப்போட்டிக்கு முன்னர் தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் தோல்வியடைந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இந்த வெற்றி மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த வெற்றியுடன் அணிகள் நிலையில் 4வது இடத்திற்கு பஞ்சாப் கிங்ஸ் முன்னேறியது. எனினும் இன்று நடைபெறும் கடைசி 2 லீக் போட்டிகளின் முடிவுகளிலேயே பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றில் விளையாட தகுதி பெறுமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எபோலா அச்சுறுத்தல் காரணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாண தலைநகர் அருகே ரயில் பாதை அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR தமிழ் FM.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 4830 ஹலோ
2: ஹலோ அஞ்சலியா, நான் தான் பேசுறேன்.
1: செப்பண்டி
3: வெய்யண்டி.
2: அப்படி தாக்குது ஆந்திரா டிக்கெட்டு.
4: ட்ரை ட்ரை டபுள் ஒன், ட்ரை ட்ரை டபுள் டூ, ட்ரை ட்ரை டபுள் த்ரீ.
2: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுற அவன.
4: ஐயா
2: நாயக் கல் நாயக்
1: ஹலோ
2: ஹலோ, நான் தான் பேசுறேன்.
1: ஐயோ, அவர் இருக்காரு, அப்புறமா பேசுங்க.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்நேரம் 11:27 இருக்கிறது. சரி, யாரெல்லாம் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு தழைப்பாடம் வாங்கவனும் வீட்டுக்கு கனனால் பிளான் பண்ணுறோம், ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேடுற மாதிரி கிடைக்கல என்று நினைக்கிறவங்களுக்காக பிரிக் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தளபாடங்களை சலுகை விலையில் வழங்குகிறார்கள். அது குறித்த விவரங்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன், வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 4 நாட்கள் கொண்ட சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெற வேண்டுமென்றால் வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட்ஸ், காப்ரூவில் அமைந்திருக்கின்றது. பிரிக் அவுட்லெட் நிறுவனம் த பிக் ஒன் என்ற தலைப்பில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகப்பட்ட சலுகைகள் திங்கட்கிழமை வரை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 4 வருடங்களுக்கு இந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியும் உங்களுக்கு இருக்கின்றது. பிரிக் அவுட்லெட் நிறுவனம் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைனல் கிளியரன்ஸ் சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. $388 கெனடியன் மேட் மெட்ரஸ்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். $799 டே நைட் சோஃபா இருக்கின்றது. $700 சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 5 பீசஸ் உடைய டைனிங் செட்டை $495 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்டோரேஜோடு கூடிய குயின் பெட்டை $399 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிஷ்வாஷர் இருக்கிறது $379 நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. த பிக் ஒன் என்ற தலைப்பில் சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் வரலாம், வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட்ஸ், காப்ரூவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இன்றைய தினமும் நாங்கள் பல்வேறு விதமான விலை விவரங்கள் மற்றும் சலுகைகள் பற்றிய தகவல்களுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இங்கே அதிகாலையிலேயே காலை பொழுதிலேயே கிளியரன்ஸில் பல்வேறு பொருட்கள் இப்போது கிளியர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் வருகிறந்த பல வாடிக்கையாளர்கள் கிளியரன்ஸில் மிக அதிக அளவிலான தளபாடங்களை கொள்ளனவு செய்து இன்று காலையில் அவர்களுக்கான அந்த பொருட்கள் இப்போது பொதி செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். வாடிக்கையாளர்கள் காலை பொழுதிலேயே வருகை தந்திருக்கின்றார்கள். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் வருகை தருகின்ற போது புதிய தளவாடங்களாக இருக்கலாம், கிளியரன்ஸ் பொருட்களாக இருக்கலாம், இன்னும் அப்ளையன்சஸ் பொருட்களாக இருக்கலாம். உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ், இன்னும் உங்களது லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் போன்றவற்றின் கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் இவ்வாறு பல்வேறு விதமான பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது வருகின்ற பல்வேறு பிக் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்ற கனடா மற்றும் அமெரிக்கா இன்னும் மெக்சிகோ போன்ற நாடுகள் இடம்பெற இருக்கின்ற ஃபீஃபா வேர்ல்ட் கப் சார்ந்த விடயங்களில் நீங்கள் அதிக அளவு கரிசனை செலுத்துகின்ற போது மிக பிரம்மாண்டமான தொலைக்காட்சிகளுக்கான டிவி ஸ்டாண்ட் கூட இங்கே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, IPL போட்டிகள் இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்கு 4 அணிகள் தெரிவாகி இருக்கின்ற செய்தி இப்போது கிடைத்திருக்கின்றது. RCB அணி, குஜராத் டைட்டன்ஸ் அணி, அதேபோல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்ற 4 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றன. இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் 4 அணிகளும் தெரிவாகி இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு விதமான தகவல்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல சோஃபாவில் இருந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த சோஃபாக்களை கூட உங்களுக்கு மிக மலிவான விலைகளில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிக் ஒன் சேல்ஸ் முறை மூலம் இங்கே ஒரு $799 ஒரு ஸ்லீப்பர்ஸ் ரிக்ளைனிங் சோஃபா இருக்கின்றது. உங்கள் இல்லம் ஒரு கொண்டோவாக இருந்தால் அல்லது டவுன் ஹவுஸ் ஆக இருந்தால் அவற்றுக்கு பொருத்தமான வகையில் மிக சிறிய வடிவத்தில் இது இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தாமதிக்க வேண்டாம். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களது இல்லத்தின் தளபாட கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா Jewelers.
9: Listen to us around the universe. www.cmr.fm.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:34 நிமிடமாக இருக்கின்றது. இந்த நேரம் ஆயிஷா சில்க்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன்.
10: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது ஐசாசில் ஸ்காபரூவில் அமைந்திருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். மார்னிங் சைட் அண்ட் பின் சந்திப்புக்காரர்களே, இவர்கள் தருகின்ற இந்த அங்கும் அந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்காபரூவிலும், இங்கே பிராம்டன்லேயும், இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன்லேயும் வெஸ்ட் எண்ட் ப்ளோ அவுட் செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளோடு நிறைவுக்கு வரப்போகிறது இந்த செயல். 12:00 வரை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொடுங்கள். நீங்கள் வரவேண்டிய இடம் த கோரோ டென் குயின் சந்திப்புக்கு அருகிலேயும், த கிராண்ட் டெம்பியர் பேங்கட் கன்வென்ஷன் சென்டர்லே இந்த மாபெரும் செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வந்து தங்களுக்கு தேவையான ஆடைவகைகளை மிக மிக குறைந்த விலையிலே வாங்கி சென்றார்கள். அனைத்துமே 30% 75% வீத தள்ளுபடியிலே. அதைவிட குறிப்பாக இந்த புதிய செயலி தேர்வுகள் இங்கே நிறையவே வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே 50% தள்ளுபடியிலே இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த சாரிகளாக இருந்தாலும் 50% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கூடுதலாக சாரிகள் இருக்கிறது, சல்வார் இருக்கிறது, பிரைடல் லெஹங்கா இருக்கிறது, நார்மல் லெஹங்கா இருக்கிறது, மற்றும் டிசைனர் லெஹங்கா, அதோடு ஆண்களுக்கான பட்டு வேட்டி, சர்வாணி, மற்றும் குர்தா, கிட்ஸு, அனைத்துமே கிட்ஸுக்கான பெயர் அனைத்துமே 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்கிறார்கள். இப்பொழுது 300 டாலராக இருந்தால் 150 டாலருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஜுவல்லரி ஐட்டத்தையும் நீங்கள் 50% தள்ளுபடியில் விற்றுக்கொள்ளலாம். கிச்சன் வேர் மற்றும் கிஃப்ட் ஐட்டம் இருக்கிறது, ஃபேன்சி ஐட்டம் இருக்கிறது, இது 40% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 200 டாலருக்கு நீங்கள் கொள்வனை செய்யும் பொழுது உங்களுக்கு 10 டாலருக்கான மேலதிக ஓப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே ஏராளமான தெரிவுகள் இங்கே வந்திருக்கின்ற புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே மிக மிக குறைந்த 50% மேல தள்ளுபடி விலையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளுமே மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது ஆண்களுக்கான ஷர்ட் இருக்கிறது 10 டாலருக்கும், பாக்ஸ் ஷர்ட் இருக்கிறது 14 டாலருக்கும், பிரிண்டட் ஷர்ட் இருக்கிறது 15 டாலருக்கும், அதோடு செக் ஷர்ட் இருக்கிறது 15 டாலருக்கும், சில்க் ஷர்ட் இருக்கிறது 20 டாலருக்கும், ஆண்களுக்கான சாரம் 3 10 டாலருக்கும், 2 15 டாலருக்கும், அதோடு பேண்ட்ஸ் இருக்கிறது 20, 25, 30 டாலருக்கும், டெனிம் ஜீன்ஸ் இருக்கிறது 20 டாலருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கிறது 15 டாலருக்கும், கொரக்கடையில் டிஷர்ட் இருக்கிறது 18 டாலருக்கும், பிரிண்டட் டிஷர்ட் இருக்கிறது 10 டாலருக்கும், டிஷர்ட் 2 15 டாலர் இருக்கிறது, வெஸ்ட் இருக்கிறது ஒரு பாக்ஸில் 3 இருக்கிறது, அதுவும் நீங்கள் 10 டாலருக்கு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதோடு லேடிஸுக்கான இப்பொழுது ஹவுஸ் கோட் 2 15 டாலருக்கும், இண்டோனேஷியன் ஃப்ராக் இருக்கிறது 10 டாலருக்கும், இதை விட பட்டிக் ஃப்ராக் இருக்கிறது 20 டாலருக்கும், லேடிஸுக்கான பேண்ட்ஸ் 10 டாலருந்து, லேடிஸ் சமர் பிளவுசஸ் இருக்கிறது 15 டாலருந்து வாங்குறது, ஸ்கர்ட் இருக்கிறது சமர் ஸ்கர்ட் 15 20 டாலருக்கு பெற்றுக்கலாம், சாரி ஸ்கர்ட் இருக்கிறது 2 15 டாலருக்கும், சட்டன் ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும், ஸ்லிம் ஸ்கர்ட் இருக்கிறது $15 இருக்கும், சட்டன் ஸ்கர்ட் இருக்கிறது $20 இருக்கும். இப்படி ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அவை அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இப்பொழுது மணமகளுக்கு தேவையான சாரி வகைகள், அதோடு மணமகளின் தோழிகளுக்கு தேவையான சாரிகள், அதோடு மணமகனுக்கான சர்வாணி வகைகள், தோழர்களுக்கு ஒரே மாதிரியான நிறத்திலே எத்தனை வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெஸ்டர்ன் பிளோவர் செயலில் நீங்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைய 10 மணி வரை மட்டுமே இருக்கிறது என்று இதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேண்டிய இடம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன்ல த கோரோட்டன் குயின் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற கிராண்ட் டெம்பியர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்தவுடனே இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துவீர்கள். இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே இந்த சந்தர்ப்பம் என்று உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிய தருகின்றோம். எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். நீங்கள் அதாவது இங்கே சுவாமி படங்களை வேண்டலாம், சுவாமி சிலைகளை வேண்டலாம், அதோடு சுவர் சித்திரங்கள் இருக்கின்றன, சுவர் படங்கள் கூட இருக்கின்றன, அனைத்தையுமே பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருகின்றார்கள். ஐசாசல் நிறுவனம், இவர்களுடைய பிரதான நிறுவனம் மௌனிங் சைடின் சந்திப்பு அருகிலே அமைந்திருக்கிறது. இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: நன்றி செங்கல்நாதன், அந்த தகவல்களோடு இணைந்து கொண்டமைக்காக.

0: சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit. Asian Textiles in Mabirum Mega Sale. Store-wide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சரி, சந்திக்கிறதுக்கு நல்ல கதிரை மெய்சை தடுப்பாடமெல்லாம் வேணும் இல்லையா? இருந்த வடிவாக ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு, வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டைனிங் டேபிள் தேவை. ஆக இந்த தேவைகளோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இருந்தால் பிரிக் நல்ல சலுகைகளை வழங்குறாங்க. இதுதான் சரியான தருணம் அதை பயன்படுத்தி கொள்றதுக்கு. பிறகு விலை கூடின நேரம், இந்த சலுகை எல்லாம் இல்லாமல் போன நேரம் போய் அரா விலைக்கு ஒரு விஷயத்தை வாங்குறதை விட இப்போ தள்ளுபடி போட்டிருக்கிறாங்களோ அதுதான் சரியான நேரமாக இருக்கும். சில நேரம் சில பழங்கள் வந்து நாங்கள் எல்லா காலத்துலேயும் வாங்க மாட்டோம், அந்தந்த பழங்கள்ட சீசனில் தான் வாங்குவோம். ஏன் அப்படி வாங்குவோம்? அப்போ தான் அது விலை குறைவாக கிடைக்கும் இல்லையா? சீசன் இல்லாத நேரங்களில் வாங்கும்போது அதுக்கு 2-3 மடங்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தழுபாடுங்களும் இந்த கோடை காலத்தை முன்னிட்டு எப்போல்லாம் சேலில் இருக்கோ அப்போ வாங்கிட்டீங்களா இருந்தால் அது நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன், வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஒவ்வொரு இப்போ நாங்கள் ஒவ்வொரு சலுகையும் ஒவ்வொரு கிழமையும் சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வித்தியாசம் வித்தியாசமான சலுகைகள் இந்த கிழமை இருப்பது, அடுத்த கிழமை வித்தியாசமான சலுகைகள், வித்தியாசமான தளபாடங்கள், வித்தியாசமான அப்ளையன்சஸ்க்கான சலுகைகளாக இருக்கும். இந்த கிழமை என்னென்னத்திற்கு சலுகைகள் இருக்கின்றதோ அடுத்த கிழமை அடுத்தவைக்கு இருக்க போனதாகவே நீங்கள் வரும் ஒவ்வொரு கிழமையும் என்ன சலுகை உங்களுக்கு தேவையானது போடப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிழமையும் வர வேண்டும், சலைக்காமல் வர வேண்டும். வந்தால்தான் உங்களுக்கு தேவையானது இங்கே சலுகை விலையில் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது சில விலை விவரங்களை பார்த்து விடலாம். சோஃபா இருக்கின்றது, $400 சேமிக்கலாம். ரெக்லைனர் சோஃபா, 81 இன்ச் ரெக்லைனர் சோஃபா $799 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல் 91 இன்ச் சோஃபா $899, 3 நிறத்தறிவுகள் அதில் காணப்படுகின்றன. கெனேடியன் மேட் சோஃபா ஒன்று இருக்கின்றது, 2 நிறத்தறிவுகளோடு $300 நீங்கள் சேமிக்கலாம், $899 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல் 85 இன்ச் ஜென்வின் லெதர் பவர் ரெக்லைனர் சோஃபா இருக்கின்றது, $3,299 கொள்வனம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் காணப்படுகின்றது. ஆடியோ சிஸ்டம் இருக்க போனது, பவர் கெட்ரஸ்ட் இருக்க போனது, மசாஜ் இருக்க போனது, ஹெட் மசாஜ் உங்களுக்கு அதிலேயே இருக்க போனது. $1,020 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இது ஒரு டார்க் சாக்லேட் நிறத்தில் காணப்படுகின்ற லெதர் சோஃபாவாக காணப்படுகின்றது. வாருங்கள், வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காபரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் பொதுவாக தரவாட உலகின் ஒரு சாம்ராஜ்யமாக இப்போது திகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சூரியன் அஸ்தமிக்கா சாம்ராஜ்யம் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்த பிரிட்டிஷ் கொலனி நாடுகள் எல்லாம் இணைந்து உருவாக்கிய காமன்வெல்த் என்று சொல்லப்படுகின்ற கூட்டமைப்பின் நினைவு சுதந்திர நாள் இன்றைய நாள், May 24. அதேபோல் தளவாட உலகத்தில் தனக்கென்ற ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்கக்கூடிய பிரிக் அவுட்லெட் நிறுவனம் கனடாவின் தளபாட விற்பனையில் தன்னிகரற்ற தனது நாமத்தை இன்னும் பல்வேறு விதமான சேவைகள் மூலம், சலுகைகள் மூலம், உத்தரவாதங்கள் மூலம் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான வாடிக்கையாளர்கள் வருகை தந்து இந்த கோடை காலத்தை கொண்டாடுவதற்கான தமது இல்லத்தின் பல்வேறு விதமான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, புதிதாக திருமணம் செய்ய இருப்பவர்கள், திருமணமானவர்கள், புதிய வீடுகளை கொள்ளனவு செய்தவர்கள், இன்னும் பல்வேறு விதமான களியாட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற நேயர்கள் மட்டுமல்ல, ரெஸ்டோரண்டை தமது சொந்தமாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தமது அலுவலகங்களுக்கு வேண்டிய தளபாடங்கள், இப்படி பலவற்றையெல்லாம் கொள்ளனவு செய்கின்ற வாடிக்கையாளர்களை நாங்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது மிகப்பெரிய விலை தள்ளுபடிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கிச்சன் எய்ட் என்ற அந்த பிராண்ட் சார்ந்த அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது நீங்கள் 2 அப்ளையன்சஸ்களை கொள்ளனவு செய்தால் $200 உங்களுக்கு மேலதிக சலுகை வழங்கப்படும். அதுவே 3 அப்ளையன்சஸ் ஆக இருந்தால் 300, 4 ஆக இருந்தால் 400, 5 ஆக இருந்தால் 500, அதற்கு மேலாக இருந்தால் 600 உங்களுக்கு விலை கழிவுகள் வழங்க காத்திருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இங்கு பல்வேறு விதமான அப்ளையன்சஸ் பொருட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. குளிர்சாதன பெட்டிகளாக இருக்கலாம், அல்லது டிஷ்வாஷராக இருக்கலாம், ட்ரையர், வாஷர், இன்னும் டிவி ஸ்டாண்ட் என்று பலவற்றையும் இப்போது நீங்கள் கொள்ளுநர் ஒரே கூடையும் கீழ் கொள்ளுநர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தனியாக கிச்சன் எய்ட் மட்டுமல்ல பல்வேறு பிராண்ட்கள், நீங்கள் எந்த பிராண்ட் சார்ந்த அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளுநர் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த பிராண்ட் சார்ந்த அத்தனை அப்ளையன்சஸ் பொருட்களையும் நீங்கள் கொள்ளுநர் செய்யக்கூடிய வாய்ப்பும் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருக்கின்றது. நீங்கள் கிளியரன்ஸ் பொருட்களில் இவற்றை கொள்ளுநர் செய்கின்ற போதும் அப்ளையன்சஸ் பொருட்களும் கிளியரன்ஸில் இருக்கின்றன. கொள்ளுநர் செய்கின்ற போது 60% விலை தள்ளுபடிகளை வழங்குகின்றார்கள். மறவாதீர்கள், இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களது இல்லத்தின் பல்வேறு விதமான அப்ளையன்சஸ் கனவு தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக தேவையானவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். நேரம் இப்பொழுது 11:57 நிமிடம்.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin Blow Out Sale. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது. இந்த சிறு பெண்ணை இங்கு பார்த்தேன் பாடல். இந்த சிறு பெண்ணை இங்கு பார்த்தேன் பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பாடலை தொடர்ந்து அந்த பாடல் ஒலிக்கும்.

0: சேமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:05 இருக்கிறது. சேலைகள் என்ன சாம்ராஜ்யமாக இருக்கும். ஆயிஷா சில்க்ஸ் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குகிறார்கள். புதிய புதிய டிசைன் தெரிவுகளோடு அது குறித்த விபரங்களோடு நாங்கள் செந்தில்நாதன் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது ஆயிஷா சில்க் இது ஸ்காப்ரூவிலே மார்னிங் சைட் என் சந்திப்பிக்கலே அமைந்திருக்கிறது. இப்போ இவர்கள் தருகின்ற வெஸ்டர்ன் ஃப்ளவர் சேல் இது கிராண்ட் டெம்பியர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது. பிராம்டன்லே இது இலக்கம் 100 டெக்ஸஸ் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது. தர்கோ ரோட்டன் குயின் சந்திப்புக்காரர்களே, இவ்வளவு இதன் உரிமையாளர் புஷ்பா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் கடந்த மாதம் இந்த சேல் வந்து வெஸ்டர்ன் ப்ளோர் சேல் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சேலாக உங்களுக்கு வந்து கிராண்ட் எம்பையர் அந்த பேங்கோல வந்து அதாவது 100 நெக்ஸஸ் அவென்யூவில் வந்து இருக்கின்றது ஒரு பெரிய பேங்கோல். அதில் வந்து பிரம்மாண்டமான சேல் வந்து உங்களுக்கு கடந்த மாதம் தந்திருந்தோம். அதே மாதிரி இந்த முறையும் உங்களுக்கு 22, 23, 24 என்று இறுதி நாளாக போய்கொண்டிருக்கின்றது. பெருந்தொகையான புதிய வரவுகளோடு இங்கே வந்து பிரம்மாண்டமான சேலாக போய்கொண்டிருக்கின்றது. 30% 75% தள்ளுபடி விலை நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதாக இருக்கின்றது. இங்கே விசேடமாக உங்களுக்கு காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் வந்து 50% தள்ளுபடி விலையை கொடுத்துருக்கின்றோம். அது மட்டுமில்லை, உங்களுக்கு சல்வார் எல்லாம் பஞ்சாபி எல்லாம் உங்களுக்கு 50% ஆஃபில் இருக்கின்றன. பிரைடல் லங்கா, நோமல் லங்கா, டிசைன் லங்கா எல்லாமே 50% ஆஃபில் போய்கொண்டிருக்கின்றது. மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா செட் எல்லாமே 50% ஆஃபில் போய்கொண்டிருக்கின்றது. ஜுவல்லரி செக்ஷன் எல்லாம் 50% ஆஃப். மற்ற ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு 40% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளதாக இருக்கும். மிக மிக மலிவாக இந்த சேலில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்று இறுதி நாளாக இந்த சேலில் 10 மட்டும் உங்களுக்கு இருக்கின்றன. நீங்கள் காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் வந்து $150 ஆரம்ப ப்ரைஸாக இருக்கலாம். border sarees, designer sarees, cream gold jerry sarees alam bhaira usi sarees, vintage border sarees, tissue sarees, designer tissue saree, kanjipuram sarees ante perundogiyana sarees irukkindana. Soft silk sarees alam vidham vidhamaga irukkindana. Adra vandi ippa pudhu design nalla periya border design adu turning border alam soft silk saree irukkindathu. Fancy sarees alam vandu ungalku $50 lende irukkindathu. Cotton sarees $30 lende irukkindathu. Semi kanjipuram alam vandu $75 lende aarambam. Art silk sarees vandu $20, normal sarees vandu $10 lende aarambam. Satin sarees alam vandu $25. Perundogiyana item solla mudiyadha alavukku inga பெருந்தொகையான
1: நன்றி. இந்த விலையில் எழுந்து கொண்டு வைக்காம ஏராளமான வாடிக்கையாளர்கள் இப்பொழுது இங்கே இந்த மண்டபத்தில் நிறைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று 10 வரை உங்களுக்கான தெரிவுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. புதிய புதிய புதிய வரகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் இவ்வளவு குறிப்பாக பார்த்துக்கொண்டால் இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த கிரைண்டர் வகைகள் எக்கோ பிளஸ் இருக்கிறது 150, ஸ்டீல் இருக்கிறது 190, மீடியம் இருக்கிறது 140, பிரீமியர் இருக்கிறது 140, பிரீமியர் 5 பீஸ் இருக்கிறது இது 190, மீடியம் 5 பீஸ் இருக்கிறது 275, 2 லிட்டர் வெட் கிரைண்டர் வித் கோகனட் ஸ்கிராப் ரோடு 275 விற்பனைகள். ரொட்டி மேக்கர் இருக்கிறது $60 இருக்கும். இதோடு இடியப்ப மிஷின் இருக்கிறது $85. இலகுவாக நீங்கள் இடியப்ப முடியக்கூடியதாக இருக்கும். அதோடு ரைஸ் குக்கர் $30 தொடங்குறது. 23 கப்ஸ் கொண்ட அந்த ரைஸ் குக்கர் பெரிய ரைஸ் குக்கரும் இங்கே இருக்கிறது. அதோடு அப்பச்சட்டி $20 விற்பனை செய்கிறார்கள். உங்களுக்கு தேவையான இந்த கிச்சன் ஐட்டம் அனைத்துமே இங்கே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்கின்றனர். அதோடு நீங்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் வகைகளை இங்கே தெரிவித்து கொள்ளலாம். ஹேண்ட்பேக்ஸ் சிறிய சிறிய ஹேண்ட்பேக்கில் இருக்கிறது ஒரு வெடிங்குகள் அது நீங்கள் நீங்களும் அடிக்கடி விழாக்களுக்கு எல்லாம் போடுறீர்கள். எனவே அதுக்கு தேவையான ஆடைகள், இமிட்டேஷன் நகைகள், பாதணிகள், ஹேண்ட்பேக்ஸ் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி.
0: வேலையை முடிச்சுட்டு இப்போ அடுத்த விசிட் வந்து அங்கே தான் போகிறதா இருக்கிறேன். நன்றி செந்தில்நாதன் இந்த தகவல்களுக்காக.

0: Maja, super party maja. Hey, this woman, my car, my petrol, my lord. Nada rules தெரியாமல் காரோட்டி.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது. எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது. கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If you know what's wrong.

0: தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில். மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656.
3: Can Smile Dental. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
4: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:24 ஆகியிருக்கின்றது. சரி, வீட்டில் தழபாடம் வாங்க வேணும், தழபாடம் வாங்க வேணும்னு கனனால சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த பேச்சு கேட்குறாங்களே இல்லை, காரணம் எப்பவுமே அது வந்து இல்லை, விலை கூடவாக இருக்கும், இப்போ வேணாம், சமருக்கு வாங்குவோம், இப்படியே தட்டி கழிக்கிறாங்கன்னா இதுதான் சரியான நேரமாக இருக்கும். காரணம், பிரிக் நல்ல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கையோடு யார்கிட்ட கேட்டீங்களோ, அது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்களோட அம்மாவாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், எப்படியாவது அப்படி லபக்கண்ட ஆக்கில் பிடிச்சிக்கொண்டு பிரிக்குக்கு நேராக போய் தழபாடங்களை பாருங்கள். சில நேரம் மற்ற இடங்களில் பார்த்து உங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருந்தாலும் பிரிக்கில் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரியான தெரிவுகள் இருக்குது. அங்கிருந்து நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை மேலதிக விவரங்களோடு இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் 4 நாட்கள் கொண்ட சலுகைகளாக சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெற வேண்டும் என்றால் விரைந்து வர வேண்டும். இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் கூடுதலானவர்கள் அந்த கிளியரன்ஸில் இருப்பதை தெரிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிளியரன்ஸ் என்று நீங்கள் நினைத்தால் சிறிய கீரல்கள், உடைசல்கள் இருப்பதை தான் கிளியரன்ஸில் போட்டிருப்பார்கள் அப்படி சொல்லி யோசிப்பீர்கள். இல்லவே இல்லை, அவைகளும் இருக்கலாம். ஆனாலும் கூட வாடிக்கையாளர்களுக்காக பார்வைக்காக வைக்கப்பட்டவை கூடுதலானவை கிளியரன்ஸில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது புத்தம் புதியவை, வாடிக்கையாளர்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டவை. கிளியரன்ஸில் இருக்கும் பொழுது 60-70% தள்ளுபடி விலையில் நீங்கள் புத்தம் புதியதை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். 4 வருடங்களுக்கு எந்தவித பணமும் வட்டியும் இல்லாமல் பகுதியாக நீங்கள் செலுத்தக்கூடிய வசதி இருக்க போனது. உங்களுடைய தகவல்களை தமிழிலே உரையாடி அந்த தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்க போனது. இவ்வாறாக சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில். வாருங்கள், இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பிக் டீல்ஸ், பிக் சேவிங்ஸ் என்ற முறையில் இப்பொழுது இந்த பிக் ஒன் சேல்ஸ் முறை சூடு பிடித்திருக்கின்றது. நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு இல்லத்துக்கு தேவையான பல்வேறு விதமான தளபாடங்கள் மற்றும் அப்ளையன்சஸ் பொருட்கள் போன்றவற்றை ஒரே கூரையின்கள் நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இங்கே வென்டோ யூரோ டாப் மெட்ரஸ் இருக்கின்றது. நீங்கள் கொள்ளனவு செய்வதென்றால் குயின் மெட்ரஸ் $399 அதை கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, இங்கு வருகின்ற போது பல்வேறு விதமான டைனிங் டேபிள்கள், சேர்ஸ்கள் போன்றவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது 40% விலை தள்ளுபடிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இப்பொழுது நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் இருக்கின்றது, $287 அது விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. ரெயின் டைனிங் டேபிள் என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அதனுடன் இணைந்து நீங்கள் 6 கதிரைகளையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளனவு செய்யலாம். அவ்வாறு கொள்ளனவு செய்கின்ற போதும் 6 கதிரைகள் மற்றும் ஒரு டேபிள் உட்பட இந்த பொருளை முழுவதுமாக நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது அவற்றை உடனடியாக பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்ற தேவையில்லை. மாறாக இவற்றுக்கு நீங்கள் தவணை அடிப்படையில் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்ற வகையில் இவ்வாறான பல்வேறு விதமான உங்களது டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ், அது மட்டுமல்ல மிக அருமையான ஒரு காஃபி டேபிள் இருக்கின்றது. அந்த காஃபி டேபிள் $339 விற்பனையாகின்றது. நல்ல வடிவமைப்புடன் கூடியது அந்த காஃபி டேபிளை நீங்கள் வாங்குகின்ற போது டெஸ்க் கூட அந்த காஃபி டேபிளில் இருக்கின்றது, இணைத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இங்கே பேஷிய கன்வர்சேஷனல் செட் இருக்கின்றது, $999 விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. 4 பீசஸ் கொண்டது. பல்வேறு விதமான உங்களது இல்லத்தின் விருந்தினர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து நீங்கள் பல்வேறு விதமான விடயங்களை பேசி மகிழ்வதற்கான அரிய வாய்ப்பு. அது மட்டுமல்ல நேர்களே, இப்பொழுது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் களைகட்டி இருக்கின்றன. அந்த கால்பந்தாட்ட போட்டிகளில் ஹைசென்ஸ் நிறுவனம் ஒரு மிக முக்கியமான விளம்பரதாரராக இருக்கின்றார்கள். அந்த ஹைசென்ஸ் நிறுவனத்தின் பல்வேறு விதமான இலத்திரனியல் சாதனங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது ஹைசென்ஸ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், அல்லது ஊஃபராக இருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான உங்களது இல்லத்துக்கு வேண்டிய இலத்திரனியல் சாதனங்களை நீங்கள் ஹைசென்ஸ் என்ற அந்த பிராண்டில் கொள்ளனவு செய்கின்ற போது அதன் மூலம் நீங்கள் ஒரு $10,000 பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வருடம் இடம்பெற இருக்கின்ற அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெற இருக்கின்ற 16 மைதானங்களில் அதுவும் 48 அணிகள் பங்கு கொள்ளுகின்ற 104 போட்டிகளை நீங்கள் கண்டுகளிப்பதற்கு. குறிப்பாக கனடாவில் 13 போட்டிகள் வன்கூவர் மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்களில் இடம்பெற இருக்கின்றது. அதை கண்டுகளிப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய பல அதிர்ஷ்டங்களை வழங்குகின்றது இந்த ஹைசன்ஸ் நிறுவனம். $10,000 நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பெறக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள். அவர்களது இலத்திரனியல் சாதனங்களை நீங்கள் இங்கே கொள்ளனவு செய்கின்ற போது அவ்வாறான இலத்திரனியல் சாதனங்கள் மட்டுமல்ல உங்கள் இல்லத்திற்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களையும் நீங்கள் ஒரே கூரையின் கீழ் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். 36 மாத தவணை அடிப்படையிலான கொடுப்பனவு மட்டுமல்ல, நீங்கள் 48 மாத தவணை அடிப்படையிலும் இந்த பொருட்களை கொள்ளனவு செய்யலாம். எந்தவித வட்டி வீதங்களும் இன்று என்பதையும் மறந்து விடாதீர்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் வாசன் மற்றும் சுதர்ஷினி.
3: Everything okay? No problem. And Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
8: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
11: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
10: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
12: Listen to us around the universe. www.cmr.fm.
0: சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:33 இருக்கிறது. இந்த நேரம் ஆயிஷா சல்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
13: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஐசா செல் ஸ்காபுருவிலே மார்னிங் சைட் அண்ட் பின்சாந்த் விகர் ரிலேஷனல் கேஸ் ஸ்டேஷன் கட்டட தொகுதியிலே அமைந்திருக்கின்றது. அங்கு கூட இந்த மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வழங்குகின்ற இந்த வெஸ்ட் அண்ட் பிளவர் செயல் இங்கே பிராம்டன்லே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த மலிவு விற்பனை இன்றும் தொடர்கிறது. இன்று தான் அந்த மலிவு விற்பனைக்கான நிறைவான நாள். இன்று 10 மணியோடு இந்த மலிவு விற்பனை நிறைவுக்கு வர இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு நீங்கள் முந்திக் கொள்ளலாம் வரவேண்டிய இடத்தை தருகின்றோம். இது த கோரோட்டன் குயின் சந்திப்பு அருகிலே இலக்கம் 100 நெக்சஸ் அவென்யூ பிராம்டன்லே அமைந்திருக்கின்ற தி கிராண்ட் எம்பையர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மலிவு விற்பனை. அனைத்துமே பொதுவாக பார்க்கும் பொழுது 30-75% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு நீங்கள் $200 மேல் கொள்வனை செய்யும் பொழுது மேலதிகமாக $10 கேற்றும் கிடைக்கிறது. உங்களுக்கு அன்பளிப்புகள் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றன. அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் ஏராளமான தெரிவுகள் இங்கே வந்திருக்கின்றன. இந்த மண்டபம் நிறையவே இவர்கள் இந்த ஒவ்வொரு டேபிளாக விதம் விதமான சாரிவைகள் அடிக்கிறார்கள். லெஹிங்காஸ் இருக்கின்றன, இமிடேஷன் நகைகள் இருக்கின்றன. இதை விட பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமி சிலைகள், சின்ன சின்ன சிறிய சுவாமி சிலைகள் இருக்கின்றன, பெரிய சிலைகள் இருக்கின்றன, சுவரில் கொடுக்கக்கூடிய இந்த படங்கள் இருக்கின்றன, அதை விட சமையல் உபகரணங்கள் இருக்கின்றன, ஆண்களுக்கான, பெண்களுக்கான, சிறுவர்களுக்கான, முதியவர்களுக்கான, ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடைத்தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தான் இந்த மண்டபம் நிறைந்த பொருட்கள் மற்றும் ஆடைகளோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு குடும்பத்தோடு இங்கே வந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இப்பொழுது கோடைக்காலம் ஆரம்பமாகிறது. இங்கே அருகிலே பூப்புனித நீராட்டு விழா கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான விழாக்கள் இனி வர தொடர்ந்து வர இருக்கின்றன. ஆலய திருவிழாக்கள் எல்லாம் வர இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஏற்ற மாறுதான், குறிப்பாக இந்த பெண்கள் ஆண்கள் ஒரே மாதிரியாக ஒரே ஷர்ட்டு மேலே ஏதாவது பிளேசர் போட்டுக்கொள்வார்கள், கோட் போட்டுக்கொள்வார்கள். ஆனால் பெண்கள் விதவிதமான சாரிகள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு சாரிகளை அடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அவர்கள் பொதுவாகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னே படத்தை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விடுவார்கள் அல்லது இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுவார்கள். எனவே அடுத்த முறைக்கு அது அணிய மாட்டார்கள். உங்களுக்கான தெரிவுகள் நீங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை வந்து நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம். ஒரு சில விளைபெறங்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாரி, சல்வார், பிரைடல் லெஹெங்கா, நோமல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, ஆண்களுக்கான பட்டு வேட்டி மற்றும் சர்வானி, குர்தை, கிட்ஸ் வேர், இவை அனைத்துமே 50% தள்ளுபடியில், ஜுவல்லரியும் 50% தள்ளுபடியிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதேவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 150 டியூனர் போர்டர் சாரிகள் இருக்கிறது 275 இருக்கும், டிசைனர் காஞ்சிபுரம் சாரிகள் 290 கிராம் கோல்டு செமி சாரிகள் இருக்கின்ற 390 வைரோசி டிசைனர் சாரிகள் இருக்கிறது 250 டிஷ்யூ சாரிகள் 290 டிசைனர் டிஷ்யூ காஞ்சிபுரம் சாரிகள் 350 விற்பனை ஆகிறது. சாஃப்ட் சில்க் சாரிகள் இருக்கிறது 120 ஃபேன்சி சாரிகள் 50 கொட்டன் சாரி 30 செமி காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 75 ஆர்ட் சில்க் சாரிகள் $20 நார்மல் பிரிண்டட் சாரிகள் இருக்கிறது $10 நீங்கள் சரண் சாரிகளை $25 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சில்க் சல்வார் இருக்கிறது $75 டிசைனர் சல்வார் $90 அனார்கலி சல்வார் இருக்கிறது $50 காட்டன் சல்வார் இருக்கிறது $30 குர்த்தி டாப் இருக்கிறது $10 இருக்கும் லிகின்ஸ் இருக்கிறது $2-$15 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான தெரிவுகள். இப்பொழுது ஹவுஸ் கோட் கூட நீங்கள் 2 ஹவுஸ் கோட் $15 இருக்கும், இந்தோனேஷியன் ஃப்ராக் இருக்கிறது $10 இருக்கும், பேட்டிக் ஃப்ராக் இருக்கிறது $20 இருக்கும், லேடிஸ் பேண்ட்ஸ் இருக்கிறது $10 இருந்து லேடிஸ் சமர் பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும், சமர் ஸ்கர்ட் இருக்கிறது $15-$20 இருக்கும் விற்பனை செய்கின்றார்கள். சாரியா ஸ்கர்ட்டுகள் இருக்கின்றன $2-$15 இருக்கும், சட்டன் ஸ்கர்ட் இருக்கிறது, ஸ்லிம் ஸ்கர்ட் இருக்கிறது $15 இருக்கும். ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. வாருங்கள், குடும்பத்தில் உள்ள அனைவரோடு வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஆடைவைகள் அனைத்துமே இருக்கின்றன. புதிய புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அனைத்துமே 50% தள்ளுபடியிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடி இடத்தை மீண்டும் தருகிறோம். இலக்கம் 100 நெக்சஸ் அவென்யூ பிராம்டன், இது த கௌரோட்டன் குயின் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கின்றது. தி கிராண்ட் எம்பையர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது. 416-298-6116 தகவல் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக தேவையானவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். யாரெல்லாம் விசேஷம் வருது அடுத்தடுத்து என்ன உடுப்பு போடுறதுன்னு யோசிச்சு கொண்டே இருப்பீங்கன்னா ஏன் நீங்கள் ஒரு டாய் ஷாப்பக்கம் போயிட்டு வரக்கூடாது?

0: こうね。
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 0008 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444, 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:46 இருக்கிறது. இந்த நேரம் பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
9: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரேக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருந்து அவர்கள் தருகின்ற சலுகைகள் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். 4 நாட்கள் கொண்ட சலுகைகளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிறைவே வாடிக்கையாளர்கள் வருவதை
10: என்ற
9: தலைப்பில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சோஃபாக்களாக இருக்கலாம், டைனிங் செட்களாக இருக்கலாம், அல்லது பெட்ரூம் செட்களாக இருக்கலாம், அல்லது அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம். அனைத்தையுமே நீங்கள் சிறந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டைனிங் ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் 40% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் 50% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கனேடியன் மேட் மெட்ரஸ்களை நீங்கள் மிக சிறந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒரு மெட்ரஸ் இருக்கிறது $399 கனேடியன் மேட்ஸ் மெட்ரஸ் ஆக காணப்படுகின்றது. அதே மாதிரி புதிய வரவு டைனிங் டேபிள் ஒன்று இருக்கின்றது, $287 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு 4 கதிரைகள் அல்லது 6 கதிரைகள் அப்படி சொல்லி நீங்கள் அதை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குயின் பெட் இருக்கின்றது, $499 நீங்கள் அதை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி பேட்டியோ செட் இருக்கின்றது. பேட்டியோ செட் இப்பொழுது கோடை காலம், பேட்டியோ செட்களை தேடுவீர்கள். புதியவையும் இருக்கின்றன, கிளியரன்ஸிலும் இருக்கின்றன, பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வரும்பொழுது அதை பார்த்து கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். $999 4 pieces உடைய பேட்டியோ கன்வர்சேஷன் செட் இருக்கின்றது. இவ்வாறாக சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. லிமிடெட் டைம் ஆஃபர் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் இருக்கின்றதோ அடுத்த வாரம் வித்தியாசமான சலுகைகள் தான் உங்களுக்கு கிடைக்க போனது. இந்த வாரத்தில் வந்து பார்க்கும் பொழுது எது உங்களுடைய வீட்டிற்கு பொருத்தமானதாக இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இலக்கம் 11:65 கெனடி ரோட் ஸ்காபரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
11: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான சோஃபாக்களையும் நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த புட்டி செல் என்று சொல்வார்கள், அப்படி புட்டி செல் போல் இப்போது வாடிக்கையாளர்கள் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். வருகின்ற வாடிக்கையாளர்கள் இங்கே பல்வேறு விதமான பொருட்களையும் கொள்ளனவு செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே இங்கே ஒரு சோஃபா 99 அங்குல விஸ்தீரணம் கொண்ட ஒரு டைட்டன் பிரீமியம் லெதர் பவர் ரிக்ளைனிங் சோஃபா இருக்கின்றது. அது பவர் ஹெட் ரெஸ்டுடன் காணப்படுகின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது $1,999 கொள்ளனவு செய்யலாம். அதை உடனடியாக நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. பகுதியாக 4 வருடங்கள் 48 கட்டணங்களில் நீங்கள் செலுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்க போகின்றது. 0 gravity ரிக்ளைனர், LED லைட் இருக்க போகின்றது, ரொப் டவுன் டேபிள் இருக்க போகின்றது. அது மட்டுமல்ல, பவர் ரிக்ளைனிங் லவ் சீட் இருக்கின்றது $1,979, பவர் ரிக்ளைனிங் சேர் இருக்கின்றது $1,499. உங்கள் இல்லம் ஒரு பிரம்மாண்டமான இல்லமாக இருந்தால் இந்த சோஃபா நிச்சயமாக உங்கள் இல்லத்தை மேலும் பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்கும். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஒரு செக்ஷனல் சோஃபா இருக்கின்றது, 6 pieces கொண்டது, பிரஸ்டீஜ் மொடியூல பவர் ரிக்ளைனிங் செக்ஷனல் சோஃபா, ஸ்டோரேஜ் இருக்க போகின்றது, பில்டின் சார்ஜர்ஸ் உங்களது ஹப் ஹோல்டர்ஸ் மற்றும் சார்ஜர்ஸ் போன்றன இருக்க போகின்றன. அது மட்டுமல்ல, நீங்கள் மல்டிபிள் கன்ஃபிகரேஷன் போன்ற பல்வேறு விதமான வசதிகளை இந்த சோஃபாக்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த சோஃபாவை நீங்கள் 6 pieces கொண்ட ஒரு சோஃபாவாக கொள்ளனவு செய்கின்ற போது உங்களுக்கு மிகப்பெரிய விலை கழிவுகளை அவர்கள் வழங்க காத்திருக்கின்றார்கள். $2,999 நீங்கள் இவற்றை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் பல்வேறு விதமான சோஃபாக்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், இன்னும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கின்றன, அப்ளையன்சஸ் பொருட்கள் இருக்கின்றன, கிளியரன்ஸ் பொருட்கள், கிளியரன்ஸ் பகுதியில் மிக அதிகளவான வாடிக்கையாளர்கள் நேரத்தை செலவிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். பல வாடிக்கையாளர்களை பார்க்கின்றோம், பல்வேறு தமது இந்த கோடைகால விடுமுறையை இனிமையாக கொண்டாடுவதற்கான தமது இல்லமாக இருக்கலாம் அல்லது ரெஸ்டோரண்ட் என்னும் அலுவலகங்களுக்கு வேண்டிய தளபாடங்களை இப்போது கொள்வனம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் ஒரு நீண்ட கால தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். இங்கே பல விற்பனை நிபுணர்கள் இப்பொழுது பிரதிநிதிகள் வேகமாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் அவர் வருகின்ற வாடிக்கையாளர்களை அவர்கள் பேண வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழில் உரையாடவல்ல விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். நீங்கள் CMR கேட்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கென்று உங்களுக்கு தனியான வாடிக்கையாளர்களை வரவேற்கின்ற அவர்களை பேணுகின்ற விற்பனை பிரதிநிதிகளும் இங்கே இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கான பல்வேறு சேவைகளை வழங்குவது மட்டுமல்ல, ஆலோசனைகளையும் வழங்கி உங்கள் இல்லம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடாக இருக்கலாம் அல்லது டவுன் ஹவுஸாக இருக்கலாம், கொண்டோவாக இருக்கலாம், இல்லங்களுக்கு வேண்டிய நிறம் தரம் அளவு என்பவற்றை அவர்கள் ஆலோசித்து பேரம் பேசி நீங்கள் இந்த பொருட்களை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்குகின்றது. ஒரே கூரையின் கீழ் நீங்கள் தளபாடங்களையும் அப்ளையன்சஸையும் ஒன்றாக வாங்கக்கூடிய வாய்ப்பு. இலக்கம் 11:65 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
12: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 8044.
13: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
14: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
13: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
14: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
15: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில் ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Best 10 blowout sale.
16: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சிகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆயிஷா சில்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன்.
17: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஆயிஷா சில்க் இது ஸ்காப்ரூவிலே அமைந்திருக்கிறது. மோனிக் சைட் பின் சந்திப்புகாரர்களே, அங்கே இருக்கின்ற பிரதான நிறுவனம். இங்கே இவர்கள் வெஸ்டர்ன் பிளவுட் சேல் வழங்குகிறார். அங்கே சொன்னால் வெஸ்ட்லே பிராம்டன்லே குயினன் த கோ ரோட் சந்திப்புக்கு அருகிலே, இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டனில் அமைந்திருக்கின்ற த கிராண்ட் டெம்பியர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் இந்த வெஸ்டர்ன் சேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று தான் இந்த சேலுக்கான நிறைவு நாள். இன்று இரவு 10 மணியோடு இந்த சேல் நிறைவுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அனைத்துமே 50% தள்ளுபடியிலே வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு நீங்கள் 200 மேல் கொள்வன செய்து கொடுத்தனால் உங்களுக்கு அன்பளிப்பு கூட காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. காஞ்சிபுரம் சாரிகள் 125 டிசைனர் சாரிகள் 275, டியூனிங் பார்டர் சாரிகள் இருக்கிறது 250, ஸ்மால் பார்டர் காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 150, பிக் பார்டர் சாரிகள்
18: 150 பொருட்கள் கூட உங்களுக்காக மலிவிலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்து கொண்டதனால் இந்த சுவாமி சுவாமி சிலைகள் இருக்கின்றன. இதை விட சுவர்களிலே மாட்டக்கூடிய படங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை விட சமையலில் அறையிலே வைக்கக்கூடிய இந்த உபகரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த கிரைண்டர் வாய்கள் எக்கோ பிளஸ் இருக்கிறது 150, ஸ்டீல் இருக்கிறது 190, வீடியம் இருக்கிறது 140, பிரீமியர் இருக்கிறது 140, பிரீமியர் 5 பீஸ் இருக்கிறது 190, வீடியம் 5 பீஸ் இருக்கிறது 275, சூரியட் வெட் கிரைண்டர் இருக்கிறது வித் கோகனட் ஸ்கிராப்பரோடு 275, ரொட்டி மேக்கர் இருக்கிறது 60, இடியப்ப மிஷின் 85, ரைஸ் குக்கர் 30 இருக்கிறது. அதையோட 23 கப்ஸ் கொண்ட ரைஸ் குக்கர் கூட விற்பனைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்பச்சட்டி 20 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட ஆண்களுக்கான ஆடை வகை என்று பார்க்கப்படுது ஏராளமான தெரிவுகள் இருக்கிறது. வெஸ்ட் இருக்கிறது ஒரு பாக்ஸில் 3 இருக்கிறது 10 ரூபாயும், டிஷர்ட் 2 15, பிரிண்டட் டிஷர்ட் இருக்கிறது 10 ரூபா இருக்கும், குரோக்கடை டிஷர்ட் இருக்கிறது 18 இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கிறது 15 இருக்கும், டெனிம் ஜீன்ஸ் இருக்கிறது 20 இருக்கும், ஆண்களுக்கான பேண்ட்ஸ் 20, 25, 30 இருக்கிறது. அதோடு சாரம் 3 $10, 2 $15, சில்க் ஷர்ட் $20, செக் ஷர்ட் $15, பிரிண்டட் ஷர்ட் $15, பாக்ஸ் ஷர்ட் $14, ஆண்களுக்கான ஷர்ட் நார்மல் ஷர்ட் இருக்குது நீங்கள் $10 வாங்கலாம். வெரைட்டி லெஹெங்கா 150, டிசைனர் லெஹெங்கா 225, நார்மல் லெஹெங்கா இருக்கிறது $50, ஃபேன்சி ஃப்ராக் இருக்கிறது $50 இருக்கும், கவுஸ் கோட் 2 15, இன்டர்னோஸ் ஆக்சிஜன் ஃப்ராக் இருக்குது 10 ரூபாயில் இருக்கும், பேட்டிக் ஃப்ராக் இருக்கிறது 20 ரூபாயில் இருக்கும். இப்படி ஏராளமான தெளிவுகள் இருக்கின்றன. இன்று 10 மணி வரை இந்த மலை விற்பனை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் அந்த முகவரியை தருகிறோம். இலக்கம் 100 நெக்சஸ் அவென்யூவில் அமைந்திருக்கின்றது இந்த பேங்கட் ஹால். இந்த பேங்கட் ஹால் தான் இந்த மலை விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராண்ட் எம்பையர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரிலே இந்த மலை விற்பனை நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த வழியிலே புஷ்பா அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஆமாம்,
19: வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எங்களை இந்த வெஸ்டர்ன் ப்ளோவர் செல் வந்து உங்களுக்கு 2வது தடவையாக நாங்கள் வந்து பிரம்ப்டன் எம்பையர் அண்ட் கிராண்ட் எம்பையர் அண்ட் பேங்கட் ஹாலில் வந்து 3 தினங்கள் ஆரம்பித்து இன்று 1/2 நாளாக போய் கொண்டிருக்கின்றது. இன்று 20:10 வரையும் உங்களுக்கு இந்த செயல் வந்திருக்கின்றது. 30 விதத்திலிருந்து 75% தள்ளுபடி விலையில் நீங்கள் அனைத்தினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு விசேட தள்ளுபடியாக காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாமே, புத்த முதிய டிசைன் எல்லாமே உங்களுக்கு 50% தள்ளுபடி விலையிலும், சல்வார் செக்ஷன், லங்கா, பிரைடல் லங்கா, நார்மல் லங்கா, டிசைன் லங்கா செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு 50% ஆஃபில் இருக்கின்றன. இவ்வளோ செக்ஷனை வந்து உங்களுக்கு 50% ஆஃபில் இருக்கின்றது. பிற மற்ற ஐட்டங்களும் கூடுதலாக உங்களுக்கு 50% இருக்கின்றது. சில ஐட்டங்கள் வந்து 40% ஆஃபிலும் இருக்கின்றது. மிக மிக மலிவாக இந்த சேல் வந்து உங்களுக்கு 10 மணி வரையும் தொடர்ந்து இருக்கும் என்று தருகின்றேன். ஹவுஸ் கோட்டெல்லாம் வந்து 2/4 15 போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஹவுஸ் கோட் வந்து 15 போனது. இங்கே வந்து உங்களுக்கு 2 ஹவுஸ் கோட் வந்து 15 இருக்கும். இந்தோனேஷியன் ஃப்ராக் வந்து $10, விஸ்கோஸ் ஃப்ராக் வந்து $15, பேட்டிக் கவுன் வந்து $20, லேடிஸ் பேண்ட்ஸ் வந்து $10, லேடிஸ் சம்மர் பிளவுஸ் எல்லாம் நிறைய இருக்கின்றன $15 இருக்கும், லேடிஸ் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றன $10. இப்படி பெருந்தொகையான ஐட்டங்கள் மிக மிக மலிவாக, மென் ஷர்ட் எல்லாம் வந்து $10 இருக்கும், பாக்ஸ் ஷர்ட் வந்து $14, பிரிண்டட் ஷர்ட் எல்லாம் வந்து $15, செக் ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து $15, சில்க் ஷர்ட் வந்து $20, சாரம் 3/4 $10, 2/4 $15, மென்ஸ் பேண்ட்ஸ் வந்து $20, $25 இருக்கின்றன. டெனிம் ஜீன்ஸ் எல்லா டிசைனுமே உங்களுக்கு $20 இருக்கின்றன. மென்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது $15, கொரக்கட்டல் டி ஷர்ட் வந்து $18, பிரிண்டட் டி ஷர்ட் எல்லாம் வந்து $10, டி ஷர்ட் வந்து 2 டி ஷர்ட் வந்து $15, பெஸ்ட் வந்து 3 பீஸ் வரது $10. இந்த சேலில் உங்களுக்கு வந்து மிக மிக மலிவாக போய்கொண்டிருக்கிறது. அதை விட மிக்சி வகையில் வந்து உங்களுக்கு எக்கோ ப்ளஸ் வந்து $150 இங்கே சேலில் போய்கொண்டிருக்கிறது. ஸ்டீல் வந்து உங்களுக்கு $190, மீடியம் வந்து 140, பிரீமியர் வந்து 140, பிரீமியர் 5 பீசஸ் வந்து 190, மீடியம் 5 பீசஸ் வந்து 275, 2 லிட்டர் வெட் கிரைண்டர் வந்து அதாவது வித் கோக்கனஸ் கிளப்பரோட 275, ரொட்டி மேக்கர் வந்து $60, இடியப்ப மிஷின் வந்து $85, ரைஸ் குக்கர் வந்து $30, 23 கப்ஸ் வர ரைஸ் குக்கரும் இங்கே உங்களோட சேலில் கிடைக்கின்றது. அப்பச்சட்டி வந்து $20 அடிப்படையிலும் பெருந்தொகையான ஐட்டங்கள் மிக மிக மலிவாக நீங்கள் இந்த செயலை தொடர்ந்து 10 மணி வரையும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதையும் சேர்த்திருக்கிறேன். நன்றி.
18: இந்த விலையில் இணைந்து கொடுக்கும். ஆமாம், 10 மணி வரை இந்த வலிவு தொடங்கும் வர வேண்டிய இடம் இது த கோரோட்டன் குயின்ஸ் அந்த பிள்ளை அமைந்து இருக்கின்ற இந்த கிராண்ட் பேர் பேங்கட் ஹாலுக்கு வாருங்கள் என்ற தகவலோடு நாங்கள் அப்படியே மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் இப்பொழுது 1 மணி ஆகி இருக்கின்றது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம்.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்.

0: இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 1 மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் என்ற மாதிரி 1 மணி அடித்தாலே உங்களுக்கு வந்து பாடல் ஞாபகம் வந்துவிடும். பாடல் ஞாபகம் வருகிறவர்கள், பாடல் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது 416-593-0055. அதே நேரம் இந்த மனத்தியாளத்துக்கு அனுசரணை தந்து நம்மோடு இணைந்திருக்க போகிறார்கள் பிரேக். பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
2: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 நாட்கள் கொண்ட சலுகைகள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது, திங்கள் வரை உங்களுக்கு இருக்க போனது. அனைத்துமே சிறந்த விலையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். த பிக் ஒன் என்ற தலைப்பில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 4 நாட்கள், 4 வருடங்களுக்கு எந்தவித வட்டியும் செலுத்தாமல் நீங்கள் பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். 33 வீத தள்ளுபடி விலையில் சோஃபா, மச்சிங் சேர்ஸ், செக்ஷனல் ரெக்ளைனர்ஸ் அப்படின்னு சொல்லி கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோஃபாக்கள் பார்த்தால் 799 டாலர்களுக்கு 400 டாலர்கள் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. டே நைட் சோஃபா இருக்கின்றது, 1099 டாலர்களுக்கு கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 799 டாலர்கள், 899 டாலர்கள், 999 டாலர்களுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது, அதாவது ஜெனுவின் லெதர் சோஃபா 1000 டாலர்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஜெனுவின் லெதர் ரெக்ளைனர் சோஃபாவாக அந்த சோஃபா இருக்கின்றது. இன்னும் ஒன்று இருக்கின்றது, 1899 டாலர்களுக்கு டே நைட் சோஃபாவாக இருக்கின்றது, 500 டாலர்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கெனேடியன் மேட் சோஃபா இருக்கின்றது, 899 டாலர்கள், 140-400 டாலர்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 1999 டாலர்களுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது 400 டாலர்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி ஜெனுவின் லெதர் செக்ஷனல் சோஃபா இருக்கின்றது, 1999 டாலர்கள், 400 டாலர்கள் நீங்கள் சேமிக்கலாம். அது மாதிரி ஜெனுவின் லெதர் பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் இருக்கின்றது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்டோடு கூடியதாக காணப்படுகின்றது, 1999 டாலர்களுக்கு கொள்வனவு செய்யலாம், 880 டாலர்கள் நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இது லிமிட்டெட் டைம் ஆஃபர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தாமதிக்காமல் வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
3: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் மெட்ரஸை கொள்வனவு செய்ய வேண்டும் என்றால் 40 வீதத்துக்கு மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் அவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு சான் மரினோ மெட்ரஸ் இருக்கின்றது, 349 டாலர்களில் விற்பனையாகின்றது. இதை நீங்கள் 36 மாத தவணை கட்டண அடிப்படையில் செலுத்த நினைத்தால் வெறும் $9 மாதாந்தம் செலுத்தினால் போதுமானது. அது மட்டுமல்ல, இங்கே செரண்டோ யூரோ டாப் மெட்ரஸ் இருக்கின்றது, 499 டாலர்களில் விற்பனையாகின்றது. மாதாந்தம் நீங்கள் $13 வீதம், 36 மாத தவணை கட்டண அடிப்படையில் அதை செலுத்தி முடிக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களது வீட்டுக்கு தேவையான எக்கோ யூரோ டாப் மெட்ரஸ் ஒன்றை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் 599 டாலர்களில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அது $17 மாதாந்தம் செலுத்துவதன் மூலம் 36 தவணை கட்டணங்களின் அடிப்படையில் நீங்கள் பணத்தை செலுத்தி முடிக்கலாம். உங்களுக்கு கையில் பணம் இல்லாவிட்டாலும் உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலோ உதித்தால் அதை உடனடியாக நிறைவேற்றுகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், இங்கு அதிக பேரம் பேசல்களில் நீங்கள் ஈடுபட முடியும். அது மட்டுமல்ல, கையில் பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் விரும்பிய தளபாடங்கள், அப்ளையன்சஸ் பொருட்கள் போன்றவற்றை வீட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான ஆலோசனைகள், வழிகாட்டல்களை வழங்குவதற்கான பல்வேறு விற்பனை பிரதிநிதிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் நீங்கள் பல்வேறு விதமான விடயங்களை அறிந்து கொண்டு உங்களது இல்லத்தை நீங்கள் அழகுபடுத்துவது மட்டுமல்ல, இல்லத்தின் சௌகரியம், பிரம்மாண்டம் போன்றவற்றை உருவாக்குவதற்குரிய வாய்ப்பையும் பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு தொகுதிகள் பகுதிகளாக இந்த தளபாடங்கள் இங்கே பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்வையிடுவதற்கு, அந்த பொருட்களை தெரிவு செய்வதற்கு இலகுவான வகையில் இங்கே வழிகாட்டல்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, நாங்கள் சொல்கின்ற இந்த விலைகளை எல்லாம் நீங்கள் பரீட்சிப்பதற்கு வருகின்ற போதே அந்தந்த இடங்களில் விலைகள் கச்சிதமாக பிரம்மாண்டமான முறையில் பொறிக்கப்பட்டு அவற்றிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் சலுகைகளை பெறுகிறீர்கள் என்பதை விற்பனை பிரதிநிதிகளுடன் நீங்கள் கலந்துரையாடுகின்ற போது, பேரம் பேசுகின்ற போது புரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்கள் இல்லத்தின் தளபாட கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. யார் அழைப்பினுடைய முதல் நேயர், வணக்கம்.
4: பாடல் வந்து இந்த பாடலை தெரிவு செய்ய இந்தியன் நம்பர் 11 12 12 22 காரணம் அப்ப பிரபஞ்சமே பெண்கள் அழகன்றதை உறுதிப்படுத்தி இருக்குது. நீங்கள் வாழ்ற இந்த பூமியில நாங்களும் வாழ்றோம். இந்த பாடலை அனைத்து பெண்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். என்ன அழகு, எத்தனை அழகு என்ற பாடல்.
0: சரி, எல்லா பூமிய நெஞ்சல்களுக்காகவும் இந்த பாட்டு வருது.
4: அனைவருக்கும், நீங்க சுவாசிக்கிற காட்டில நாங்களும் சுவாசிக்கிறோம். உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நான் பெருமை அடைகிறேன்.
0: நன்றி.
4: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:13 இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு அங்கிருந்து நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். இப்பொழுது கதிரைகள், அதாவது சோஃபா கதிரைகளை பார்க்கலாம். $599 ரெக்லைனராக இருக்கின்றது. $200 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. $699 பவர் லிப்ட் ரெக்லைனர் இருக்கின்றது. $999 அது மாதிரி. $1599 ஜெனுவின் லெதர் மசாஜ் பவர் ரெக்லைனராக இருக்கின்றது. $275 சேமிக்கலாம். பவர் கெட்ரஸ்ட் உங்களுக்கு இருக்க போனது. இவை லிமிட்டட் டைம் ஆஃபர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றையும் நீங்கள் உடனடியாக, இவ்வளவு தொகையை நான் உடனடியாக செலுத்தலாமா செலுத்தணுமா அப்படி சொல்லி யோசிப்பீர்கள். செலுத்த தேவையில்லை. 4 வருடங்களுக்கு எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அதே மாதிரி காஃபி டேபிள்கள், ஆஃபீஸ் மேசைகள், ஆஃபீஸ் கதிரைகள், டிவி ஸ்டாண்ட் அவற்றையுமே நீங்கள் மிக சிறந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெட்ரூம் செட்கள் இருக்கின்றன. பெட்ரூம் செட்களை நீங்கள் 50% தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டைனிங் டேபிள்கள், டைனிங் செட்கள் அப்படி சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையான, உங்களுடைய வீட்டிற்கு தேவையானவற்றை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட்ஸ் காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நீங்கள் டைனிங் பர்னிச்சர்ஸை கொள்ளனவு செய்கின்ற போது 40% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நேர்களே. இங்கே வருகின்ற போது நீங்கள் பிரம்மாண்டமான பல டைனிங் டேபிள்களை நீங்கள் பார்க்கலாம். ஸ்டோரேஜ் டோவர் கொண்ட மிக பிரம்மாண்டமான, நீங்கள் நினைத்த போது அவற்றை விஸ்தரிக்கக்கூடிய டைனிங் டேபிள்களும் இங்கே இருக்கின்றன. $419 அது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதற்கு பொருத்தமான 4 கதிரைகளையும் இணைத்துக் கொள்ளணும் செய்யலாம். எக்கோ டைனிங் டேபிளாக இருக்கின்றது. டேபிள் மற்றும் 4 கதிரைகள், ஒரு பெஞ்ச் என்பவற்றுடன் கூடியதாக அவற்றை நீங்கள் கொள்ளணும் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். அது உங்களது இல்லத்தை மேலும் அழகுபடுத்தக்கூடியது. உங்கள் இல்லத்துக்கு வேண்டிய நிறங்கள் மற்றும் இல்லத்துக்கு வேண்டிய பரிமாணங்களின் அடிப்படையில் அவற்றை நீங்கள் கொள்ளணும் செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதேவேளை ஒரு டாலியா டைனிங் டேபிள் இருக்கின்றது. $359 விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு வேண்டிய 4 கதிரைகளையும் நீங்கள் இணைத்து கொள்ளனவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, வெகா டைனிங் டேபிள் $539 விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. வெகா டைனிங் டேபிள், அதற்குரிய 4 கதிரைகளையும் நீங்கள் இணைத்து கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இது மட்டுமல்ல, நீங்கள் அஸ்பென் டைனிங் டேபிள் என்ற ஒரு டைனிங் டேபிள் இங்கே காணப்படுகின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது 4 கதிரைகள் உட்பட $839 அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இவ்வாறு பல்வேறு விதமான டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் மட்டுமல்ல, உங்களது இல்லத்துக்கு வேண்டிய பெட்ரூம் பர்னிச்சர்ஸுக்கு 50% விலை தள்ளுபடிகளுடன் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹெவன் குயின் பெட் இருக்கின்றது. $849 விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. 50% விலை தள்ளுபடிகள் அவற்றுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பெட்ரூம் பர்னிச்சர்ஸை ஒரு பேக்கேஜாக நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பையும் பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இலக்க 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தை நாட வேண்டும். பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் இப்பொழுது வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த கோடைகால பருவகாலத்தை மிக இனிமையாக இல்லத்தவர்களுடன், உறவினர்களுடன் கொண்டாடுகிறார்கள்.

0: தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக யார் இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அமுதராஜா பேசுறேன். மதிய வணக்கம் மடா, எப்படி எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் திலகவதி அமுதராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறதா? உங்களோட நிகழ்ச்சிகளோட நேற்றைக்கு உங்களோட சந்திக்கலா போச்சு. இன்னைக்கு எப்படியாவது ஒன்று நேரத்துக்கு போட்டு லைன் கிடைச்சிருக்குது.
0: மிக்க மகிழ்ச்சி. எனக்குமே உங்களோட பேசியது. என்ன பாடல் வேணும்?
1: நேற்றைக்கு நான் என்று கேட்கும் பாடலடா உடன் பிறப்பு படத்துல எஸ்பியும் மனவும் பாடினது சாமி வருதடா சாமி வருதடா திக்கு கணபதி என்ற பாடல். இந்த பாடலை நான் கேட்கறதுக்கு எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வேற முதல் கடவுள்ன்ற உதவி, ரெண்டாவது மனுஷ ரூபத்துல கடவுளை காணலாம் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் நேரடியாகவே எங்களுக்கு கடவுளை சந்திக்க நேற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வட அமெரிக்காவில வசதி விநாயகர் கோயில திருத்தி கீழ காப்பெல்லாம் வைக்க சொல்லி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுல நேற்று நான் பங்கு கொண்டாங்க. நான் மட்டுமல்ல நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சி எல்லாருமே போய் நாங்கள் அந்த முன்னத்தாளுக்கு எண்ணெய் எல்லாம் வாய்ப்பு கும்பிட்டோம். அதுக்காக தான் இந்த பாடலோடு அனைத்து மக்களுக்கும் உங்களுக்காக இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி.
0: நன்றி. அந்த பாடல் உங்களுக்காக வருதுமா? நன்றி
1: நன்றி.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:23 இருக்கிறது. இந்த நேரம் பிரிக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் பிரிவருக்கும்
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், த பிக் ஒன் என்ற தலைப்பில் சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் நிறைவே வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெற வேண்டும் என்றால் விரைந்து வர வேண்டும். வாருங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காவ்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பாட்டியோ செட்களை தேடுபவர்களாக இருந்தால் அவர்களுக்கான சில விலை விவரங்களை பார்த்து விடலாம். 899 ரோடஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது 3 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் ஆக இருக்கின்றது. $200 நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி 4 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் இருக்கின்றது. $799 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எக்கோ சேர் இருக்கிறது $399. 3 பீசஸ் உடைய பேட்டியோ செட் இருக்கிறது. $99 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல் $699 4 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் இருக்கின்றது. 5 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் இருக்கின்றது. $1,299. 6 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் இருக்கின்றது. $1,999. 5 பீசஸ் உடைய டைனிங் செட் இருக்கின்றது. பேட்டியோவிற்கான டைனிங் செட் இருக்கின்றது. $499. அதே மாதிரி 3 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் இருக்கிறது. $399. 4 பீசஸ் உடைய கன்வர்சேஷன் செட் இருக்கிறது. $2,499. இவ்வாறாக வித்தியாசமான வடிவங்களில், வித்தியாசமான தெரிவுகளில், வித்தியாசமான விலைகளில் காணப்படுகின்றன. நீங்கள் இங்கே வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த விலைகள் ஏன் வித்தியாசம் காணப்படுகின்றது, உங்களுடைய வீட்டிற்கு அதுகள் பொருத்தமானதாக இருக்குமா, அளவுகள் பொருத்தமானதாக இருக்குமா, அப்படி சொல்லி பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள். மீண்டும் வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தில் பல்வேறு விதமான பொருட்களையும் நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது, தளபாடங்களை கொள்ளனவு செய்கின்ற போது, அந்த தளபாடங்கள் கொள்ளனவில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டால் ஒரு வருடத்துக்கு உங்கள் இல்லத்துக்கான மோட்கேஜை செலுத்தக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் தனது கரங்களில் எடுத்துக்கொள்ளும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் ஒரு வருடம் உங்கள் இல்லத்தின் மோட்கேஜ் பிரிக்கின் கரங்களில் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே வருகின்ற போது அந்த விடயத்தையும், பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது அந்த விடயத்தையும் நீங்கள் நினைவில் கொண்டு அதற்கான பதிவுகளிலும் ஈடுபட்டு செல்ல வேண்டும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். இங்கே பல்வேறு விதமான கிளியரன்ஸ் பொருட்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. குறிப்பாக ஃபைனல் கிளியரன்ஸில் ஒரு மிகச்சிறந்த குயின் மெட்ரஸ் இருக்கின்றது. அது $388 விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. மிக மலிவான விலைகளில் நீங்கள் அவற்றை கொள்ளனவு செய்கின்ற போது கிளியரன்ஸிலும் நீங்கள் பேரம் பேசலில் ஈடுபடலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல நேர்களே, இங்கே 2 பீசஸ் கொண்ட ஏடன் ஸ்லிப்பர் செக்ஷனல் சோஃபா இருக்கின்றது. $799 அது விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பகல் வேளைகளில் அதை இருக்கையாகவும் இரவு வேளைகளில் படுக்கையாகவும் பயன்படுத்தக்கூடிய டே அண்ட் நைட் சோஃபா என்பதை மறந்து விடாதீர்கள். அதை கொள்ளனவு செய்வதன் மூலம் $700 நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் இல்லத்தில் ஒரு சிறிய பகுதியில் ஒரு டைனிங் பேக்கேஜ் ஒன்றை, ஒரு கதிரை மற்றும் டேபிளை நீங்கள் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாட்களாக இருந்தால் 5 பீசஸ் கொண்ட டெவோன் டைனிங் பேக்கேஜ் இருக்கின்றது. நீங்கள் அதை கொள்ளனவு செய்கின்ற போது 7 பீசஸ் கொண்டதாக நீங்கள் அதை கொள்ளனவு செய்ய நினைத்தால் வெறும் $609 மட்டுமே நீங்கள் செலவிடப் போகிறீர்கள். அதுவும் ஒரு டேபிள் 6 சேர்ஸுடன் கூடியது. அது மட்டுமல்ல, அந்த தொகையை நீங்கள் உடனடியாக செலுத்தி முடிக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. நீங்கள் விரும்பினால் மாதாந்த தவணை அடிப்படையில் மிகச்சிறிய $7-$8 ஆக செலுத்தி முடித்து உங்கள் இல்லத்தின் கனவுகளை நீங்கள் நிறைவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். ஓக்லே குயின் ஸ்டோரேஜ் பெட் இருக்கின்றது. 5 பீசஸ் கொண்டது குயின் பேக்கேஜ் $899 விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான மேஜர் அப்ளையன்சஸ் பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் விற்பனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஃப்ரண்ட் கண்ட்ரோல் டிஷ்வாஷர் இருக்கின்றது $379. ஆகவே உங்களுக்கு வீடுகளுக்கு வேண்டிய ஃப்ரீ டெலிவரியினையும் அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம் உங்களது இல்ல கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடை பெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம் பிரியா.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக உங்களை இணைத்து கொள்ள காத்திருக்கிறோம். யார் இந்த நேரம் அழைப்ப? வணக்கம்.
3: மதிய வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
3: பாடல் வந்து சாமி படத்துல இருந்து இதுதானா இதுதானு எதிர்பார்த்தாலும் இதுதானங்க.
0: அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு ரமேஷ். ஏதாவது விசேஷமான நாளா இன்னைக்கு?
3: அந்த பாட்டு பாடின பிறகு தான் தெரியும்.
0: பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி, வணக்கம்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:35 நிமிடமாக இருக்கிறது. பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், அம்ரிக்கா அவுட்லெட் நிறுவனம் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுமே வாடிக்கையாளர்கள் கிளியரன்ஸில் இருக்கும் மேசைகளை கொள்வனவு செய்தபடியினால் புதிய புதிய வரவுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
2: இன்றைக்கு கிளியரன்ஸ் பொருட்கள் எல்லாம் காலி, ஆனால் புதிய வரவுகள் எங்கள் கண் முன்னாலே வந்து
1: வண்ணம் இருக்கின்றன. அதிலும் இப்பொழுது கொண்டு போடுகின்றார்கள். இரண்டு மேசைகள் ஒரே மாதிரி ஊடாலானது, கொஞ்சம் என்னன்னு சொல்வது
2: விரிவுபடுத்தலாம்.
1: ஆமா,
2: கொஞ்சம்
1: அது எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட அந்த அதனுடைய ஹெவி வந்து கொஞ்சம் தரமானது, கொஞ்சம் தரமானதாக இருக்கிறது.
2: 640 தரமானது. இந்த தளவாடங்களை பற்றி அத்துப்படி இரண்டு அடிக்கடி வீட்ட வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி
1: அடிக்கடி இப்படி போய் போய்
2: எல்லாம் போய் போய்
1: தரமானதாக இருக்கின்றது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுதுதான் காட்சிக்காக வைக்கின்றார்கள். 649 டாலர்ஸ்கள் ஊடாலானது. நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஆமா, முந்துபவர்களுக்கு மட்டும்தான். இரண்டு தான் கொண்டு போடுகின்றார்கள். அவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு இருக்க போனது. புத்தம் புதியது பார்க்க அப்படியே பளிச்சென்று புத்தம் புதியதாக இருக்கின்றது. அதை கொள்வனவு செய்ய வேண்டுமென்றால் விரைந்து வாருங்கள். இலக்கம் 11:65 கெனடி ரோட், ஸ்கார்பரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். அது மட்டுமல்ல, மிக சிறந்த தளபாடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். தளபாடங்கள் மட்டுமல்ல, அப்ளையன்சஸையுமே நீங்கள் மிக சிறந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு நீங்கள் வர வேண்டும், வந்து பார்க்க வேண்டும். கிளியரன்ஸில் இருக்கும் பொருட்களுக்கு நேரடியாக வர வேண்டும். வந்தால்தான் அந்த தரம் பார்க்கக்கூடியதாக இருக்கும், விலை பார்க்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கின்றதா என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கிளியரன்ஸில் இருப்பவற்றை நீங்கள் விளம்பரத்தில் பார்க்க முடியாது, விளம்பரப்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே இங்கே வரும் பொழுதுதான் அவற்றை நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். வர வேண்டிய இடம் இலக்கம் 11:65 கெனடி ரோட், ஸ்கார்பரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: தளபாடங்கள் மட்டுமல்ல, அப்ளையன்சஸ் பொருட்களிலும் கிளியரன்ஸ் பொருட்கள் இருக்கின்றன. 60% மேற்பட்ட விலை தள்ளுபடிகளில் நீங்கள் அவற்றை கொள்ளனவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நீங்கள் வருகின்ற போது தளபாடங்களை மட்டுமல்ல அப்ளையன்சஸ் பொருட்களையும் கொள்ளனவு செய்வதன் மூலம் ஒரே கூரையின் கீழ் உங்கள் இல்ல தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு விதமான அப்ளையன்சஸ் பொருட்கள் காணப்படுகின்றன. 17.5 கியூபிக் ஃபீட் கொண்ட ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது. அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டுமென்றால் $1,495 நீங்கள் செலுத்த வேண்டும். அதுவும் சாதாரண ஃப்ரிட்ஜ் அல்ல, 33 அங்குல விஸ்தீர்ணம் கொண்டது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது $1,495 உடனடியாக நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. நேர்களை, நீங்கள் நினைத்தால் மாதாந்த தவணை அடிப்படையில் அவற்றை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அதே போல இங்கே இருக்கின்ற பல்வேறு விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீம் கிளீன் ரேஞ்ச் இருக்கின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்வதானால் $315 மட்டுமே செலவிட வேண்டும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் கண்ட்ரோல் டிஷ்வாஷர் இருக்கின்றது. அதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது வெறும் $945 நீங்கள் அதை கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓவது மைக்ரோவேவ் இருக்கின்றது. அதையும் நீங்கள் கொள்ளனவு செய்வதானால் மிக குறைந்த விலைகளில் அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். இவற்றை எல்லாம் ஒரு பேக்கேஜாக, ஒரு தொகுதியாகவே நீங்கள் கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு தொகுதியாக கொள்ளனவு செய்கின்ற போது மேலும் பல சலுகைகளை வழங்குகின்றார்கள். நீங்கள் அதிகம் கொள்ளனவு செய்கின்ற போது அதிகம் சேமிக்கின்ற நுட்பத்தையும் கற்றுத்தருகின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 1க்கு மேற்பட்ட அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது, அதுவும் 4 அல்லது 5 அப்ளையன்சஸ் பொருட்களை கொள்ளனவு செய்கின்ற போது $600 நீங்கள் சேமிக்க முடியும் என்பதை விட நீங்கள் மேலும் பேரம் பேசல்களில் ஈடுபட்டு பொருட்களின் விலைகளில் குறைப்பை மேற்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு பேரம் பேசலுக்கான பல்வேறு விற்பனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். தமிழிலும் நீங்கள் உரையாடலாம். சிஎம்ஆர் கேட்டு வருகின்றீர்கள் என்றால் உங்களுக்கென்று பல்வேறு விதமான சலுகைகளுடன் காத்திருக்கின்றார்கள். இலக்கம் 11:65 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நன்றி அந்த தகவல்களுக்காக. நேரம் 1:40 ஆகி இருக்கின்றது. இந்த நேரம் யார் அழைப்பில் இணைந்திருக்கிறார்? வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசலாம். வணக்கம், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் என்னவோ பாடல் கேட்டிருந்தார். ஆனால் பேசுவதாகத்தான் இல்லை, ஒலிக்க ஆரம்பிக்கிறது அந்த பாடல் அவருக்காக.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரியமானவளே திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலை தோய்ந்திருக்கிறது. இந்த நேரம் பிரேக் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், பிரேக் அவுட்லெட் நிறுவனம் த பிக் பட் என்ற சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 4 நாட்கள் கொண்ட சலுகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற அந்த சோஃபாவை $2,000 சேமித்துக் கொண்டு ஒருவர் வந்து $1,000 கொள்வனம் செய்திருக்கின்றார். அவற்றை நீங்கள் விளம்பரத்தில் பார்க்க முடியாது. இது சீக்ரெட் சீல் என்று சொல்லுவார்களாம். அவற்றை விளம்பரத்தில் பார்க்க முடியாது. நீங்கள் இங்கே வரும் பொழுதுதான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். $1,399 பெறுமதியான சோஃபா $499. அதே மாதிரி $1,399 பெறுமதியான லவ் சீட் வந்து $499 கொள்வனவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
2: கொள்வனவு செய்த அந்த பெண்மணி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர், கழுகு மாதிரி இந்த இடத்த வட்டமடிச்சு கொண்டிருக்கு.
1: எங்களை கூட எழும்பி சொல்லி அதை வீடியோ மூலம் காட்டி
2: வெண்டுவிட்டார்.
1: அவ்வளவு லாபம், $2,000 சேமிக்க போகிறீர்கள் அப்படி சொல்லி சொல்லும் பொழுது அது அவ்வளவு பெரிய லாபம் இல்லையா? $1,000 கொள்வனம் செய்வதை பார்க்கக்கூடியதாக.
2: இது விளம்பரத்தில் வருவதில்லை என்ன சுதர்?
1: ஆமாம், இது சீக்ரெட் சீல் என்று சொல்லுவார்களாம். விளம்பரத்தில் வராது. நீங்கள் இங்கே வரும்பொழுதுதான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாக அதிர்ஷ்டம் உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் கொள்வனவு செய்ய வர வேண்டிய இடம் இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது பிரிக் அவுட்லெட் நிறுவனம். 40% தள்ளுபடி விலையில் நீங்கள் மெட்ரஸ்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். $349 கெனேடியன் மெட்ரஸாக காணப்படுகிறது. அதே மாதிரி $499, $599 நீங்கள் மெட்ரஸ்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போ மாதிரி $749, $849, $949, $999, $1,099 அப்படி சொல்லி மெட்ரஸ்களினுடைய தரத்திற்கேற்றாற்போல விலைகள் வித்தியாசம் அடைகின்றது. அதையும் நீங்கள் இங்கே அந்த விலை வித்தியாசம் என்று சொல்லி அந்த தகவல்களையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெட்ரஸ்களை கொள்வனவு செய்யும் பொழுது 90 நாட்கள் நீங்கள் விலைக்கான உத்தரவு தருகின்றார்கள். லோவஸ்ட் பிரைஸுக்கான உத்தரவாதம் தருகின்றார்கள். அதாவது இன்றைய தினம் வாங்குகின்றீர்கள், 3 மாதங்கள் அந்த விலை மாறுபடுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தால் அந்த விலைக்கான வித்தியாசத்தை தருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 6 மாதங்கள் நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்க போனது. 4 வருடங்களுக்கு எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதியாக செலுத்தக்கூடிய வாய்ப்பையும் தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். பாருங்கள், இலக்கம் 1165 கெனடி ரோட், ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது பிரிக் அவுட்லெட் நிறுவனம்.
2: ஆமாம், இங்கே டினா டைனிங் டேபிள் இருக்கின்றது. $349 விற்பனையாகின்றது. நீங்கள் வந்து பேரம் பேசலில் ஈடுபடுகின்ற போது மேலும் பல விலை கழிவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். 5 பீசஸ் கொண்ட ஒரு பேக்கேஜாக இதை நீங்கள் கொள்ளனவு செய்ய விரும்பினால், ஒரு டேபிள் 4 சேர்ஸ் கொண்ட ஒரு பேக்கேஜாக கொள்ளனவு செய்ய விரும்பினால் உங்களுக்கு $699 மட்டுமே செலவாகும். இதை கூட நீங்கள் உடனடியாக செலுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. டேபிள் நீங்கள் நினைத்த போது எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வகையில் இங்கே இருக்கின்றது என்பதையும் மறந்து விடாதீர்கள். இந்த டினர் டைனிங் டேபிள் பேக்கேஜ். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு இன்னொரு டைனிங் டேபிள் இருக்கின்றது. $599 விற்பனையாக்கிக் கொண்டிருக்கின்றது. மரத்தாலானது, அதனுடன் கூடிய வகையிலே நீங்கள் அதை 5 பீசஸ் கொண்டதாக கொள்ளனவு செய்ய விரும்பினால், ஒரு டேபிள் 4 சேர்ஸாக கொள்ளனவு செய்ய விரும்பினால் $1,199 நீங்கள் செலுத்த வேண்டி வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் சில வேளைகளில் ஒரு பெஞ்சுடன் கூடியதாக இணைந்த வகையில் இதை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் 6 பீசஸ் கொண்டதாக மாறும். $1,444. அந்த $1,444 நீங்கள் கையில் கொண்டு வர வேண்டும் என்ற தேவையில்லை. கையில் பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் வீட்டிற்கு பொருளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு பிரிக் அவுட்லெட் நிறுவனம் வழங்குகின்றது. 18 மாதத்துக்கு பிந்திய கொடுப்பனவு, அதுவும் 36 மாத தவணை கட்டணங்களின் அடிப்படையில் நீங்கள் செலுத்த முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனத்துக்கு நீங்கள் வருகின்ற போது லோட்டஸ் டைனிங் டேபிள் இருக்கின்றது. $899 விற்பனையாகின்றது. அதை நீங்கள் 5 பீசஸ் கொண்டதாக ஒரு டேபிள் 4 சேர்ஸ் கொண்டதாக கொள்ளனவு செய்ய விரும்பினால் $1,599. அதுவே 7 பீசஸாக இருந்தால், ஒரு டேபிள் 6 சேர்ஸாக இருந்தால் நீங்கள் $1,969 அவற்றை கொள்ளனவு செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது மட்டுமல்ல, இங்கே பல்வேறு விதமான கன்வர்சேஷனல் செட் இருக்கின்றது. பேஷியோ கன்வர்சேஷனல் செட் இருக்கின்றது. இது 3 பீசஸ் கொண்டதாக $299 விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. இருவர் இணைந்து பேசிக்கொண்டு காஃபி குடிக்கக்கூடிய அந்த மூன்று பீசஸ் கொண்ட $299 கொண்ட அந்த கன்வர்சேஷனல் செட் ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய இருவருக்கு தம்பதிகளுக்கு மிக பொருத்தமானது என்பதை மறந்து விடாதீர்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கி மகிழ்விக்கின்றார்கள். இலக்கம் 1165 கெனடி வீதியில் அமைந்துள்ள பிரிக் அவுட்லெட் நிறுவனம். பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்காக. இந்த நேரம் பாடல் தெரிவுடைய யார் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் கதைக்கிறீங்க?
3: மகிழ்ச்சி
0: உங்களோட பேசியது. என்ன பாடல் வேண்டும்?
3: தர்மபத்தினி படத்துல இருந்து இளையராஜா பாடின நான் தேடும் செவ்வந்தி பூ விதான்.
0: அது அழகான பாட்டு. உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக
3: நன்றி.

0: நிறைவு தகவலுக்காக பிரேக்கில் இருந்த நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கிருந்து விடைபெற்றாலும் உங்களுக்கு இன்றைய நாள் 6 மணி வரை இருக்க போனது, நாளைய நாள் முழுவதுமே இருக்க போனது. இந்த சலுகைகளில் பயன்பெறுவதற்கு த பிக் பன் என்ற தலைப்பில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 4 நாட்கள் கொண்ட சலுகைகளாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 4 வருடங்கள், இந்த 4 நாட்களில் நீங்கள் கொள்வனவு செய்தால் மட்டுமே இந்த 4 வருடங்கள் வந்து எந்தவித வட்டியும் இல்லாமல் பகுதி பகுதியாக செலுத்தக்கூடிய வசதியை வழங்குகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அதைவிட பல சலுகைகள், 50% தள்ளுபடி விலையில் பெட்ரூம் செட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோஃபாக்களை கொள்வனவு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1000-1200 டாலர்ஸ்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. இன்ஸ்டோருக்கு வரும்பொழுது சீக்ரெட் சீலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 2000-2500 டாலர்ஸ்கள் கூட நீங்கள் சோஃபாக்களில் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கிளியரன்ஸில் இருக்கும் பொருட்களை தெரிவு செய்யும் பொழுது 60-70% தள்ளுபடி விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புதிய வரவுகள் எங்களுடைய கண்முன்னே இன்றைய தினம் போடப்பட்டிருக்கிறது, ஃப்ளோரில் போடப்பட்டிருக்கிறது. அவற்றையும் கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இலக்கம் 11-65 கெனடி ரோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற பிரிக் அவுட்லெட் நிறுவனத்திற்கு.
2: ஆமாம், பிரிக் அவுட்லெட் நிறுவனத்துக்கள் நீங்கள் வருகின்ற போது பல்வேறு விதமான தளபாடங்கள் பகுதிகள் தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு மிக எளிமையான இலகுவான முறையில் அவற்றை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனத்தினர். அது மட்டுமல்ல, நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கு வேண்டிய பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கி அந்த உங்களது இல்லம், உங்களது இல்லத்தின் நிறம், உங்கள் இல்லத்தின் பரிமாணம், அது மட்டுமல்ல உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை, இவற்றுக்கேற்ப நீங்கள் எந்த தளபாடத்தை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற அந்த வழி வகைகளை காட்டக்கூடிய 25 வருடத்துக்கு மேற்பட்ட விற்பனை அனுபவம் கொண்ட விற்பனை பிரதிநிதிகள் நிபுணர்கள் உங்களை வழிகாட்ட இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் மொழி சார்ந்த எந்த தடங்களும் இல்லாமல் சரளமாக தமிழில் உரையாடி அவர்களுடன் பேரம் பேசலில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் கூட தமிழில் பேசவல்ல விற்பனை பிரதிநிதிகள் உங்களை இங்கே மகிழ்விக்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல நேயர்களே, நீங்கள் வருகின்ற போது கையில் பணம் இல்லையே, நாங்கள் திடீரென்று ஒரு பொருளை கொள்ளனவு செய்ய வேண்டும் என்ற தேவை நீண்டகால எண்ணம் இருந்திருக்கும், ஆனால் திடீரென்று இந்த வழியால் வருகின்ற போது அந்த பொருளை கொள்ளனவு செய்யலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால் கையில் பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. கையில் 0 பணத்துடன் நீங்கள் வருகின்ற போது அதற்குரிய பல்வேறு விதமான வழிவகைகளை 18 மாதங்களுக்கு பிந்திய கொடுப்பனவு, அதுவும் 48 மாதங்கள் தவணை அடிப்படையிலான கொடுப்பனவை நீங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்பை பிரிக் அவுட்லெட் நிறுவனம் ஏற்படுத்தி தருகின்றது. பிரிக் அவுட்லெட் நிறுவனம் என்பது தளபாட உலகின் மிக நீண்ட கால அனுபவம் கொண்ட நிறுவனம் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே நம்பகத்தன்மையான உங்கள் இல்லங்களை நீங்கள் அலங்கரிப்பதற்கும் உங்கள் இல்லத்தின் நீண்டகால தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களை மட்டுமல்ல, புதிய தளபாடங்கள் மட்டுமல்ல, கிளியரன்ஸ் பொருட்களில் இருக்கக்கூடிய தளபாடங்களாக இருக்கலாம், புதிய அப்ளையன்சஸ் பொருட்களாக இருக்கலாம், கிளியரன்ஸ் அப்ளையன்சஸ் பொருட்களாக இருக்கலாம், உங்கள் இல்லம் இனிமையாக இருப்பதற்கு உங்கள் இல்லம் அழகாக இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையை நீங்கள் மனதிலே கொண்டு உங்கள் இல்லத்தை அழகாக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை கூட நீங்கள் கொள்ளனவு செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லம் மட்டுமல்ல, நீங்கள் பயன்படுத்துகின்ற அல்லது உங்களுக்கு குறித்தான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேண்டிய தளபாடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற அலுவலகமாக இருக்கலாம், அவற்றுக்கான தளபாடங்களையும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரிக் அவுட்லெட் நிறுவனம். இலக்கம் 11-65 கெனடி வீதியில் அமைந்திருக்கின்றது என்ற அந்த தகவலை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இன்று நாள் முழுவதும் வருகை தரலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நாளையும் இந்த சலுகை உங்களுக்காக இருக்க போகின்றது. நாங்கள் இப்பொழுது விடைபெற இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் மற்றும் பிரியா வின்சன் ஆகியோருக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சுதர்ஷினி, நன்றி வாசன். இவ்வளவு நேரமும் மிகச்சிறப்பாக அந்த தகவல்களை எங்களுக்கு தொகுத்து தந்தமைக்காக.

0: வசந்த சேனா ஒலைத்து ஓய்ந்து வந்து போயிருக்கிற நேரம் இப்பொழுது 2:07 ஆகி இருக்கின்றது.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
4: 416-993-8443.
5: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
6: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: எஃப்எம் 101.3 அலைவரிசையில் இசையமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷோபா குழுவினர் இணைந்து பாடிய பாடு. இந்த நேரம் ஆயிஷா சிலுக்கு வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ. இதிலே இது குறிப்பாக எங்கே இருக்கிறது சொன்னால், த கோரோட் அண்ட் குயின் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். இதிலே தான் இந்த ஆயிஷா சில்க் அவர்கள் இவருடைய வெஸ்ட் அண்ட் ப்ளோவர் செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மலையுற்பனை இன்று 10 மணியோடு நிறைவுக்கு வர இருக்கிறது. எனவே இந்த மலையுற்பனையில் கலந்து கொள்ள வருபவர்கள் நீங்கள் விரைந்து வரலாம். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான ஆடைகள் எல்லாம் இங்கே குவிந்து இருக்கின்றன. ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தெரிவு செய்வதற்கு நீங்கள் நேரடியாக பிராம்டன்லேயே இருக்கின்ற இந்த கிராண்ட் எம்பி

0: தங்கள வந்து இன்று இறுதி நாளாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது மே 22, 23, 24 இன்று இறுதி தினமாக உங்களுக்கு அனைத்தினையுமே 30 விதத்தில் இருந்து 75% தள்ளுபடி விலையில் மிக பிரமாண்டமான செயலாக போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஆரவாரமாக போய்கொண்டிருக்கிறது. எங்களை கடந்த மாதம் நடந்தது அந்த சேல்ஸ் வந்து மிக வெற்றிகரமாக அமைந்தது. அதே போன்று இந்த முறையும் இது நிச்சயமாக வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. கிரான் என்பயர் என்ற பேங்கிற்கோல வந்து ஒரு பிரமாண்டமான செயலாக போய்கொண்டிருக்கிறது. 100 நெக்ஸஸ் அவென்யூ, அதாவது பிரம்டன்ல உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் த கோர் அண்ட் குயினுக்கு இன்டர்செக்ஷனோட வரையக்குள்ள நீங்க 100 நெக்ஸஸ் அவென்யூ அதுல வரையக்குள்ள இந்த பாண்டி கோல் வந்து இருக்கிறது. அந்த பேங்கிற் கோல் வந்து கிராண்ட் எம்பையர் பேங்கிற் கோல் முதல் வந்து அவன் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கள் கடந்த செயலில் வந்து பெருந்தொகையான மக்கள் கலந்து கொண்டவை அவைக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அதே பேங்கிற் கோலில் தான் இந்த சேலம் போய்கொண்டிருக்கின்றது. மிக மிக மலிவாக உங்களுக்கு இன்று 10 மணி வரையும் காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் 50 வீத தள்ளுபடி விலையில் போட்டிருக்க. ப்ரைஸ் வந்து 600 போட்டிருந்தா 300, 500 போட்டிருந்தா 250 அடிப்படையில் உங்களுக்கு 50 வீத தள்ளுபடி விலையில் இந்த சேல் தொடர்ந்து 10 மணி வரை இருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் வந்து புதிய டிசைனாக வந்து உங்களுக்கு டேர்னிங் போர்டர் சாரீஸ் வந்துருக்கின்றன. டிசைனர் காஞ்சிபுரம் சாரீஸ், கிராம் கோல்ட் ஜரி சாரீஸ், வைர ஊசி டிசைன் சாரீஸ், வெண்டேஜ் போர்டர் சாரீஸ், டிஷ்யூ சாரீஸ், டிஷ்யூவில் வந்து டிசைனர் டிஷ்யூ காஞ்சிபுரம் சாரீஸ், இப்படி பல விதமான காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சொப்சுக் சாரீஸிலும் வந்து பல புது புது புத்தம்புடைய டிசைனில் வந்து உங்களுக்கு டேர்னிங் போர்டர் சாரீஸ் இருக்கின்றது. வெண்டேஜ் போர்டர் சொப்சுக் சாரீஸ் டிசைனர் சொப்சிக் சாரீஸ்ன்னு சொல்லி பெருந்தொகையான செலெக்ஷன் வந்து சொப்சிக் சாரீஸிலும் இருக்கின்றன. ஃபேன்சி சாரீஸும் வந்து உங்களுக்கு $50 இருந்து விதமான டிசைன்ஸில் வந்து நீங்கள் 50 வித தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காட்டன் சாரீஸ் வந்து $30 ஆரம்ப ப்ரைஸாக பெருந்தொகையாக இருக்கின்றன. செமி காஞ்சிபுரம் சாரீஸும் இருக்கின்றது. ஆரம்ப ப்ரைஸ் வந்து $50 இருந்து உங்களுக்கு அது வந்து 120 மட்டும் வரும். பெருந்தொகையான செமி காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிபுரம் மாதிரி இருக்கும் ஆனால் செமி சில்க் பெரிய செலெக்ஷன் உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆர்ட் சில்க் சாரீஸும் வந்து $20 இருந்து ஆரம்ப ப்ரைஸாக போய்கொண்டிருக்கிறது. நார்மல் பிரிண்டட் சாரீஸ் எல்லாம் வந்து $10 இருந்து போய்கொண்டிருக்கிறது. சட்டன் சாரீஸ் எல்லாம் $25. இப்படி பெருந்தொகையான ஐட்டம் உங்களுக்கு மிக மிக மலிவாக இன்று 10 மணி வரை தொடர்ந்து இருக்கும். சல்வார் பஞ்சாபி செக்ஷனில் வந்து உங்களுக்கு சைஸ் வைஸ் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்டு 5XL மட்டும் இங்கேயும் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கின்றன. அவற்றினையும் நீங்கள் இப்போ $150 போட்டிருந்தா உங்களுக்கு $75, $100 போட்டிருந்தா $50 என்ற அடிப்படையில் பெருந்தொகையான ஐட்டம் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. டிசைனர் சல்வார் இருக்கின்றது, சராரா சல்வார் இருக்கின்றது, அனார்கரி சல்வார், கொட்டன் சல்வார் எல்லாமே இருக்கின்றன. குருதி டாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு $10 இருந்து போய்கொண்டிருக்கிறது. லெக்கின்ஸ் வந்து 2415 என்ற அடிப்படையில் பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக மலிவாக உங்களுக்கு ஹவுஸ் கோட் வந்து $15 போன ஹவுஸ் கோட் இங்கே வந்து 2415 போய்கொண்டிருக்கிறது. இண்டோனேஷியன் ஃப்ராக் வந்து $10, விஸ்கோஸ் ஃப்ராக் வந்து 15, பெட்டிக் ஃப்ராக் வந்து $20, லேடிஸ் பேண்ட்ஸ் வந்து $20, சாரி லேடிஸ் பேண்ட்ஸ் வந்து $10, லேடிஸ் சம்மர் பிளவுஸ் வந்து $15, சம்மர் ஸ்கர்ட் எல்லாம் வந்து $15-$20 என்ற அடிப்படையில் பெருந்தொகையான ஐட்டம் நிச்சயமாக பெருந்தொகையான ஐட்டம் நீங்கள் மிக மிக மலிவாக இந்த சேலில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். நன்றி.
1: நன்றி. ஆமாம், இந்த அனைத்து விதமான பொருட்கள் இதோடு இந்த குறிப்பாக இந்த எக்கோ பிளஸ் தான் இருக்குது. எக்கோ பிளஸ் இருக்கிறது 150, ஸ்டீல் இருக்கிறது 190, மீடியம் இருக்கிறது 140, பிரீமியர் 140, பிரீமியர் ஃபைபீஸ் இருக்கிறது 190, மீடியம் ஃபைபீஸ் இருக்கிறது 275, 2 லிட்டர் கிரைண்டர் இருக்கிறது, வெட் கிரைண்டர் வித் கோகனட் ஸ்கேப்பரோடு 275. இப்படி ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அனைத்துக்குமே நீங்கள் வர வேண்டிய இடத்தை தருகிறோம். இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன். இது த கோரட்டன் குயின்ஸ் சந்திப்பு அருகிலே அமைந்திருக்கின்ற கிராண்ட் எம்பியர் பேங்க் கோலில் நடைபெறுகிறது. ஆயிசா சில்கின் மலிவு விற்பனை வெஸ்ட் எண்ட் செயல்மீன் வரை இன்று 10 மணியோடு நிறைவுக்கு வருகிறது என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்கப் போகின்றோம். நன்றி பிரியா, மீண்டும் அடுத்த பொழுதே சந்திப்போம். நன்றி.
2: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். நான் இணைந்திருக்க மாட்டேன், அவ்வளவுதான்.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD. CMR FM 101.3.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
1: Everything okay, no problem and dinam
2: bar kalamu closing da adikira nadi
3: customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradeep Selvam 416 268 0155,
1: 416 268 0155.
4: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 2:24 இருக்கிறது. நான் நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறுகிற நேரம் வந்தாச்சு. சரி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகட்டும். இந்த வாரம் முழுக்கவுமே நீங்கள் ஓடி ஓடி வேலை செஞ்சு ஒரு 2 நீங்கள் ஓய்ந்திருக்கிறதுக்கான ஒரு நாளாக இருந்திருக்கும். அதுவும் மழை வந்து கெடுத்துருச்சேன்னு நிறைய பேருக்கு முறைப்பாடு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் வெளியில் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அடுத்த கிழமையிலேருந்து ஜாம் ஜாமண்டி இருக்க போது வெதரெண்டு. வழக்கமாக நான் அப்படி சொல்லும் போதெல்லாம் மனசுக்குள்ளே யோசிப்பேன், ஐயோ யார் பேச போகிறாங்களோ நாளைக்கு மழை வந்தாண்டு. நாளைய நாளையும் லேசான மழைக்கான எதிர்வு குரல் விடுக்கப்பட்டிருக்குமென்று நினச்சா இல்லை, அது இண்டியோடு முடிஞ்சிருது. நாளைக்கு வந்து 24 பாகை செல்சியஸில் வெப்பநிலை இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை லேசாக மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தான் மழையோடு போச்சுது. ஆனால் வார சனி ஞாயிறு நல்ல வெளிச்சமாக இருக்க போகுது, 25 பாகை செல்சியத்தில் வெப்பம். ஆனால் செவ்வாய் புதன்கிழமைகளில் மழைக்கான எதிர்வு குரல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகட்டும். மழையோ வெயிலோ என்னவாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறதும் செய்து தான் ஆக வேணும் இல்லையா? ஆனால் நேற்றைய மழை யாரும் அந்தளவு மழை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் காலையில் இருந்து 401 ஒரு சில பகுதிகள் வந்து ஒரு வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு தண்ணி வீதிகளிலெல்லாம் வாகனங்கள் போகிற போது தண்ணி தெரிச்சு கொண்டு போகிற அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னா, அந்த அளவுக்கு நேற்றைய நாள் அடித்து பெஞ்ச ஒரு மழை. இங்கே வந்து பெரிதாக இந்த மழை பெய்கிற சத்தத்துக்கு கேளாது, ஊரில் என்ன சோ என்ன அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நேற்று நல்ல மழை சத்தம் கேட்டது. நீங்கள் வாகனத்தில் பயணித்தாலும் சரி, வெளியில் வீட்டில் இருந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக நேற்றைய விடவும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்கிற மகிழ்ச்சி போதும். சரி, இந்த வாரம் அடுத்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கட்டும். மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கட்டும். ஒரு ஆரோக்கியமான ஒரு கோடை காலத்தை நல்லா உணரக்கூடியதான ஒரு வாரமாக இருக்கட்டும் என்ற வாழ்த்தோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்தும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.

நேரம் சரியாக 2:30. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் கனடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 இந்திய முன்னணி தொழில் அதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கீரன் கார்ட் கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி பிரியா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனை ராஜ்குமார். ஒளிபரப்பாகின்ற பாடல் சிவாஜி த பாஸ் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சின்மயன் குரலில்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 2000. உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
11: நோ. முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677. VKRH.com.
12: CMR 101.3. More music, more fun. Yeah.
13: நேர்களே, இப்பொழுது 2:41. ஒளிபரப்பாகின்ற பாடல் சித்தா திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் மற்றும் சந்தோஷ் நாராயணன் தாவணி கைலாசன் குரலில்.

0: தற்போது ஆயிஷா சில்க் தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி. வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம். சரி, இப்பொழுது இந்த வெஸ்டர்ன் சேல், ஃப்ளவர் சேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஆயிஷா சில்க் நிறுவனம் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ஸ் அந்தப்பியில் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய மறைவிப்பில் அந்த நிறுவனத்திலும் நடைபெறுகிறது. இங்கே இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன்லே பேங்க் கோல் இருக்கிறது. எங்கு என்று சொன்னால் குயினன் த கோர் ரோட் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. கிராண்ட் எம்பியர் பேங்கட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், இங்கு தான் இந்த கிராண்ட் வெஸ்ட் அண்ட் ப்ளவர் சேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று தான் அந்த சேலுக்கான நிறைவு நாள். இன்று இரவு 10 மணி வரை இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுதலாகவே ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தெரிவுகள், இங்கே மிக மிக ஏராளமான தெரிவுகள் வந்து குவிந்திருக்கின்றன, குவித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இன்று 10 மணியோடு இந்த பலவீப்பினை நிறைவுக்கு வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நேர்களே. இப்பொழுது தூய காஞ்சிபுரம் சாரிகள் என்று பார்த்தால் 125 பெற்றுள்ள அப்படி சேர்ந்த சாரிகள் 275, ட்யூனிங் பார்டர் சாரிகள் இருக்குது 150, ஸ்மால் பார்டர் காஞ்சிபுரம் சாரிகள் இருக்குது 150, பிக் பார்டர் சாரிகள் இருக்குது 225, ஃபேன்சி சாரிகள் 50 பெற்றுள்ளதால் நார்மல் சாரிகள் $10 இருக்கும், காட்டன் சாரிகள் $30 இருக்கும், ஆர்டிசல் சாரிகள் $20 இருக்கும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றன. இதை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஞ்சாபி ஷூட் இருக்கிறது $35 இருக்கும், பிரைடல் லெஹங் இருக்கிறது 150, நார்மல் லெஹங்கா இருக்கிறது 50, குர்த்தி டோப் இருக்கிறது $15 இருக்கும், ஹவுஸ் கோட் இருக்கிறது $10 இருக்கும், ஆண்களுக்கான ஷர்ட் இருக்கிறது $10 பெற்றுக்கொள்ளலாம், டி ஷர்ட்டையும் நீங்கள் $10 பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாகவே சாரிகள், சல்வார் மற்றும் பிரைடல் லெஹங்கா, நார்மல் லெஹங்கா, அதை விட டிசைனர் லெஹங்கா, ஆண்களுக்கான பட்டு வேட்டி, சல்வானி, குர்தா மற்றும் கிட்ஸுக்கான வேர் அனைத்துமே 50% தள்ளுபடியில், அத்தனை ஜுவல்லரிகளையும் நீங்கள் 50% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதோடு இந்த பிராசஸ் இருக்கிறது, வெல்கம் செட் இருக்கிறது, இது 140, $175 விற்பனை செய்கிறார்கள். கோகனட் ஸ்கேபர் இருக்கிறது பெரியது 140, இதை விட ப்ரெஷர் குக்கர் இருக்கிறது $40 இருந்து, மில்க் பாயில் $10 இருக்குது, ஹாட்பட் இருக்கிறது $15 இருக்கும், கரம்போட் இருக்கிறது சிறியது $40 இருக்கும், பெரியதையும் நீங்கள் $50 இருக்கும் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை விட இந்த கிரைண்டர் எக்கோ பிளஸ் இருக்கிறது $150 இருக்கும், ஸ்டீல் $190, மீடியம் இருக்கிறது $140, ப்ரீமியர் இருக்கிறது $140, ப்ரீமியர் 5 பீஸ் இருக்கிறது $190, மீடியம் 5 பீஸ் இருக்கிறது $275, 2 லிட்டர் வெட் கிரைண்டர் இருக்கிறது வித் கோகனட் ஸ்கிராப்ரோடு $275, இதை விட ரொட்டி மேக்கர் $60 இருக்கும், இடியப்ப மிஷின் இருக்குது $85 இருக்கும், ரைஸ் குக்கர் $30 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், 23 கப் கொண்ட ரைஸ் குக்கர் வரை இங்கே இருக்கின்றது. இதை விட அப்பச்சட்டி இருக்கிறது $20 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சாரி வகைகள் என்று பார்க்கும்போது ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன, ஒரு சில விவரங்களை மீண்டும் தருகின்றோம். காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கின்றன 150, டியூனிங் பார்டர் சாரிகள் இருக்கிறது 275, டிசைனர் காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 290, கிராம் கோல்டு செம் சாரிகள் இருக்கிறது இது கரைவித்தது $390 விற்பனை செய்கிறார். வைரோசி சாரிகள் இருக்கின்றன 250, டிஷ்யூ சாரிகள் இருக்கின்றன 290 பெற்றுக்கொள்ளலாம், டிசைனர் டிஷ்யூ காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 350, சப்சல் சாரிகள் இருக்கிறது $120, சல்வார் செட்டாக இருக்கிறது சில்க் இருக்கிறது $75 இருக்கும், டிசைன் சல்வார் இருக்கிறது $90, இதை விட அனார்கலி சல்வார் இருக்கிறது $50, கொட்டன் சல்வார் இருக்கிறது $30, குர்த்தி டாப் இருக்கிறது $10 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட பெண்களுக்கு தேவையான அந்த ஹவுஸ் கோட்டுகள் இருக்கிறது $15 இருக்கும், இன்டர்நேஷனல் ஃப்ராக் இருக்கிறது $10 இருக்கும், இதோட பேட்ரிக் ஃப்ராக் இருக்கிறது $20 இருக்கும், லேடிஸ்க்கான பேண்ட்ஸ் $10 இருந்தும், லேடிஸ் சம்மர் பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும், லேடிஸுக்கான சம்மர் ஸ்கர்ட் $15 இருக்கும் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது, சாரி ஸ்கர்ட் $15 இருக்கும், சட்டன் ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும், ஸ்லிம் ஸ்கர்ட் இருக்கிறது $15 இருக்கும், சட்டன் ஸ்கர்ட் இருக்கிறது $20 இருக்கும். இப்படி ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. இந்த ஆயிஷா சில்க் தருகின்ற இந்த மாபெரும் மலிவினை ப்ளோ அவுட் சேல், வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் இன்று இரவு 10 மணியோடு நிறைவுக்கு வருகிறது. எனவே பரவடி இடத்தை தருகிறோம். பல வாடிக்கையாளர் இணைந்தவண்ணமே இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது த கோரோட் அண்ட் குயின் சந்திப்பு அருகிலே இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன்லே த கிராண்ட் எம்பையர் பேங்க் கோல் அண்ட் கன்வீனியன்ஸ் சென்டர்லே இந்த மலையுற்றை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இரவு 10 மணியோடு நிறைவுக்கு வருகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த தகவலை நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன், மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 2:49.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Westin blow out sale.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்,
8: 4
0: ஒளிபரப்பாகின்ற பாடல் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமானின் இசையில் சங்கர் மகாதேவனின் குரலில்.
9: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் சரியாக 3 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தாம் அனைத்து வழிகளிலும் தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இபோலா அச்சுறுத்தல் காரணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாண தலைநகர் அருகே ரயில் பாதை அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளனர். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
2: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
9: இங்கு குட்டி
8: ஆண்ட்ரியா
9: சொல்றியா
8: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் கிளிக்கூட் CA.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

www.cmr.fm. நேர்களை நேர்மை பொழுது 3:06 ஒளிபரப்பாகின்ற பாடல் லஜமான் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SPP மற்றும் சித்ராவின் குரலில்.

நேர்களே, இந்த வாரத்தின் வானிலையை நாங்கள் பார்க்கலாம். தற்போதைய வானிலை 11°C இருக்கின்றது. இன்றைய நாள் மிருதுவான மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைய இரவு பொழுது 13°C அமையப்போகின்றது. மழைக்கான சாத்தியங்கள் 60% இருக்கின்றது. நாளை 24°C இருக்கும். மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு நாளாக அமையும். இரவு பொழுது 13°C இருக்கும். செவ்வாய்க்கிழமை 28°C இருக்கப் போகின்றது. சூரிய ஒளியும் மேகமூட்டமும் இணைந்த ஒரு நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 30% இருக்கின்றது. இரவு பொழுது 13°C இருக்கும். மீண்டும் மழைக்கான சாத்தியங்கள் 30% இருக்கும். புதன்கிழமை 25°C இருக்கும். மீண்டும் சூரிய ஒளியும் மேகமூட்டமும் சார்ந்த ஒரு நாளாகத்தான் அமையப்போகின்றது. மழைக்கான சாத்தியங்கள் 30% இருக்கும். அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் முட்டை கலக்கி என்ற பாடல். இந்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஜே வி பிரகாஷ் மற்றும் கென் கருணாசன் குரலில்.

0: மீண்டும் ஆயிஷா சில்க் தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை அணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஆயிஷா சில்க் ஸ்காப்ரோவிலேயே மார்னிங் சைட் அண்ட் ஃபீல்ட் சந்திப்புகளில் அமைந்திருக்கிறது. அங்கு மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சிறப்பாக வெஸ்டர்ன் பிளவர்ஸ் மலிவு விற்பனை சேல் இது பிராம்டன்லேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிராம்டன்லே த குயின் அண்ட் த கோரோட் சந்திப்பு கருகிலே இலக்கம் 100 நெக்சஸ் அவென்யூலே கிராண்ட் எம்பையர் பேங்க் ஹால் அண்ட் கன்வென்ஷன் சென்டரிலே இந்த மலிவு விற்பனை நடைபெறுகிறது. 3 நாட்கள் இந்த மலிவு விற்பனை என்று தெரிவித்திருந்தார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்று ஞாயிற்றுக்கிழமை 10 மணியோடு இந்த மலிவு விற்பனை நிறைவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 30 to 75% தள்ளுபடியிலே அனைத்தையுமே விற்பனை செய்கின்றார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $200 மேல் கொள்வன மேலதிக சலுகைகளாக $10 ஓபம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. அவை அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாரிகளாக இருக்கலாம், சல்வாராக இருக்கலாம், பிரைடல் லெஹங்கா, நோமல் லெஹங்கா, டிசைனிங் லெஹங்கா, ஆண்களுக்கான பட்டு வேட்டிகள் மற்றும் சர்வாணி, குர்தா மற்றும் கிட்ஸ் வேர், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அனைத்துமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது $300 என்று சொன்னால் $150 அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். எனவே அனைத்தையுமே நீங்கள் 50% பாதி விலையில் வாங்க வாய்ப்பு உங்களுக்கு தருகிறது. இதை விட பார்த்துக்கொண்டால் ஏராளமான இந்த கிச்சன் ஐட்டம் எல்லாம் இருக்கின்றன, இந்த கிரைண்டர் வகைகள், அவற்றை கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையிலே வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சில ஆடை விவரங்களை பார்க்கும் பொழுது பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 150, டிசைனர் லெஹங்கா இருக்கிறது 125, நார்மல் லெஹங்கா இருக்கிறது $50, ஃபேன்சி ஃப்ராக் இருக்கிறது $50, ஹவுஸ் கோட் 2 $15, இன்டர்நேஷனல் ஃப்ராக் இருக்கிறது $10, பேட்டிக் ஃப்ராக் இருக்கிறது $20, லேடிஸ்க்கான பேண்ட்ஸ் $10 வந்து விற்பனை ஆகி கொண்டது, லேடிஸ்க்கான சம்மர் பிளவுசஸ் $10, $15, $20, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, $10, இருக்கிறது 390 வைரோசி சாரிகள் சொல்லி 250 டிஷ்யூ சாரிகள் இருக்கின்ற 290 டிசைனர் டிஷ்யூ காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 350 சாப்சில் சாரிகள் இருக்கிறது 20 இருக்கும் ஃபேன்சி சாரிகள் 50 இருக்கும் பட்டன் சாரிகள் 30 செமி காஞ்சிபுரம்

0: சாரம் 3-10 டாலர் இருக்கும், 2-15 டாலர் இருக்கும். வெயிட் பிரஸ் இருக்கிறார்கள். அதோடு ஆண்களுக்கான பேண்ட்ஸ் 20-25-30 டாலர் இருக்கு. வெயிட் பிரஸ் இருக்கிறார். டெனிம் ஜீன்ஸ் இருக்கிறது 20 டாலர் இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்கிறது, இப்படி கோடை காலம் இருக்கிறது, ஷார்ட்ஸ் இருக்கிறது 15 டாலர் இருக்கும். குரக்கடல் டிஷர்ட் 18 டாலர் இருக்கும். பிரிண்டட் டிஷர்ட் இருக்கிறது 10 டாலர் இருக்கும். டிஷர்ட் 2-15 டாலர் இருக்கும். வெஸ்ட் இருக்கிறது 3-10 டாலர் கொண்ட பேக்கெட்டையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அளவுகளிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு நீங்கள் வாங்குகின்ற இமிட்டேஷன் ஆக நாடுகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஹேண்ட் பேக்ஸ் இருக்கிறது, பாதணிகள் இருக்கின்றன. இவற்றை விட பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகள் இருக்கின்றன, இந்த சுவர் படங்கள் இருக்கின்றன. இப்படி ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. இந்த மலை விற்பனை இன்று 10:00 நிறைவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். குடும்பத்தோடு இங்கே வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவையை போது புதுசெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான சமையலறை பாத்திரங்கள் கூட நீங்கள் அந்த அதாவது உபகரணங்கள் கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையிலே வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இந்த வழியில் வந்து தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொண்டிருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10:00 முன்பதாக வர வேண்டிய இடத்தை தருகிறோம். இது பிராம்டன்லே கோரோட் அண்ட் குயின் சந்திப்புக்கு அருகிலே இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது. த கிராண்ட் எம்பையர் பேங்குட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் இந்த மண்டபத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவலை தந்து கொண்டு இப்பொழுது நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி செந்தல்நாதன், மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 3:20.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 4168042365 4168042365 அஜிந்தன் தவராஜா.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 6 கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். Grand Home Furniture 9053029494 Grand Home Furniture.
6: Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 4162847000, 4162847000.
1: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து SPP மற்றும் வைஷாலியின் குரலில்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: ஒளிபரப்பாகின்ற பாடல் சாய் அபியங்கரின் இசையில் மற்றும் சாய் அபியங்கர் சாய் ஸ்மிருதியின் குரலில்.

0: நேரம் சரியாக 3 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். மெனிக்கவும் 3:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். முடிந்தால் பசல் ராஜபக்ஷவை மீண்டும் இலங்கைக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிரதமைச்சர் பிரசன்ன குணசேனா சவால் விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வன் சில்வா தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் உள்ள 3 வணிக ரீதியிலான கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் கொண்டு வர முயற்சிக்கும் புதிய குடியேற்ற மாற்றங்களின் கீழ் கீரன் கார்டு வழங்கும் விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா அன்று நடத்திய தாக்குதல்களில் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக பாயக்கூடிய ஓஷ்னிக் என்ற சூப்பர்சானிக் அதிவேக ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக யுக்ரைன் ஜனாதிபதி வால்டிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222 J.CA.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
5: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
7: CMR Tamil FM. இனிக்கும் இனிய பாடல்களும் CMR Tamil FM 101.3 FM.
0: நேர்களே, இப்பொழுது 3:35. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மற்றும் இளையராஜா ஜானகியின் குரலில்.

0: மீண்டும் ஆயிஷா சில்க் தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஐசோ செல்க் தருகின்ற இந்த மாபெரும் மலிவுப் பணியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்றிரவு 10 மணியோடு இந்த மலிவுப் பணி நிறைவுக்கு வருகிறது வெஸ்ட் எண்ட் பிளவர் சேல். ஆனால் தொடர்ந்து காபரூவில் அமைந்திருக்கும் அவர்களுடைய நிறுவனத்திலே இந்த மலிவுப் பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மார்னிங் சைட் அண்ட் பீச் அனுப்பியர்களே ஷெல் கேஷியஸ் கட்ட துறையில் அமைந்திருக்கிறது ஐசோ செல்க் நிறுவனம். அவர்களுடைய இந்த வெஸ்ட் எண்ட் பிளவர் சேல் இன்று இரவு 10 மணி வரை நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது வரவேண்டிய இடம் த கோரோட்டன் குயின் சந்திப்புக்கு அருகிலே இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ பிராம்டன்லே அமைந்திருக்கின்றது. த கிராண்ட் எம்பையர் பேங்கட் ஹால் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் இங்குதான் இந்த மலிவுப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்தவுடனே இருக்கிறார்கள். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 30% 75% தள்ளுபடியிலே நீங்கள் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட நீங்கள் 200 டாலருக்கு செலவு செய்தீர்கள், 200 டாலருக்கு நீங்கள் கொள்வது செய்தீர்கள் என்றால் $10 ஓஃபம் மேலதிகமாக கிடைக்க போகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாரிகள், சல்வார், பிரைடல் லெஹங்கா, பெற்ற நோமல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா இருக்கிறது, ஆண்களுக்கான பட்டுவட்டி இருக்கிறது, சர்பானி இருக்கிறது, குர்தா இருக்கிறது, அதோடு கிட்ஸ் வேர் மற்றும் ஜுவல்லரி அனைத்துமே 50% தள்ளுபடியிலே இவர்கள் வழங்கி கொண்டிருக்கார்கள். என்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு குடும்பத்தோடு நீங்கள் இங்கே வந்தீர்கள் சொன்னால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆண்களுக்கான ஆடைகளும் இங்கே கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்கின்றன. மலிவு விலையிலே ஏராளமான ஷர்ட்டுகள் இருக்கின்றன. ஷர்ட் அதாவது ஒவ்வொரு நிறத்திலே இருக்கின்றன, ஒவ்வொரு விதமான ஷர்ட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சாதாரண ஷர்ட்னு சொன்னால் $10 இருக்கும். பாக்ஸ் ஷர்ட் இருக்குது $14 இருக்கும். பிரிண்டட் ஷர்ட் இருக்கிறது $15 இருக்கும். செக் ஷர்ட் இருக்கிறது $15 இருக்கும். சில்க் ஷர்ட் கூட இருக்கிறது $20 இருக்கும். அதோடு வேட்டி இருக்கிறது. வேட்டிக்கேற்றவாறு இந்த சில்க் ஷர்ட்டுகள் வேட்டிக்கேற்ற நிறத்திலே, அதாவது என்னென்ன நிறத்தில் வேட்டிகள் இருக்கின்றனவோ அந்த வேட்டிகளின் நிறத்திற்கே இங்கே நீங்கள் அந்த ஷர்ட்டுகளையும் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு சாரம் இருக்கிறது. 3 10 ரூபாய்க்கு இருக்கிறது ஒரு விதமான சாரம். 2 $15 வேட்டி செய்கிறார்கள். ஆண்களுக்கான பேண்ட்ஸ் இருக்கிறது. 20 25 $30 பெற்றுக்கொள்ளலாம். டெனிம் ஜீன்ஸ் இருக்கிறது. $20 இருக்கும். ஷோர்ட்ஸ் இருக்கிறது. கோடைக்காலம் படியாக ஷோர்ட்ஸ் $15 வேட்டி செய்கிறார்கள். குரக்கட்டோயில் டிஷர்ட் இருக்கிறது $18 இருக்கும். பிரிண்டட் டிஷர்ட் இருக்கிறது $10 இருக்கும். டிஷர்ட் 2 $15 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு வெஸ்ட் இருக்கிறது 3 கொண்டது ஒரு பாக்ஸில் இருக்கிறது, அது $10 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு லேடிஸுக்கு வந்து பார்த்தால் ஹவுஸ் கோட் இருக்கிறது $15 இருக்கும். இன்டர்நேஷன் ஃப்ராக் இருக்கிறது $10 இருக்கும். அதோடு பெட்டிக் ஃப்ராக் இருக்கிறது $20 இருக்கும். லேடிஸுக்கான பேண்ட்ஸ் $10 இருந்து தொடங்குறது. லேடிஸுக்கான சம பிளவுசஸ் இருக்கிறது $15 தொடங்குறது. ஸ்கர்ட் இருக்கிறது $15 இருக்கும். மற்றும் சாரி ஸ்கர்ட்டுகள் இருக்கிறது $15 சட்டன் ஸ்கர்ட்ஸ் இருக்குது $10 இருக்கும். ஸ்லிம் ஸ்கர்ட் இருக்கிறது $15. இதை விட குறிப்பாக அந்த பெட்ஷீட் மற்றும் பிளாங்கெட் வகைகள் அவை கூட இங்கே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த கிரைண்டர் வகைகளும் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்குமே வாங்க முடியாத விலையிலே இந்த கிரைண்டர் வகைகளையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏராளமான ஆடைகளை இங்கே வந்து குவித்து வைத்திருக்கிறார்கள். பல பல நிறைய டேபிள்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு விதமான சாரிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாரியிலே என்ன விலை குறிக்கப்பட்டிருக்கோ அந்த விலையிலிருந்து பாதி விலையில் நீங்கள் அவற்றை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு $300 கொண்டு பெறுவது கொண்ட சாரி என்று சொன்னால் நீங்கள் $150 அதை வாங்கிக் கொள்ளலாம். $400 $200 $200 $200 $50 எப்படி ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கிறது. இந்த கிரைண்டர் என்று பார்க்கும் பொழுது எக்கோ பிளஸ் இருக்கிறது 180 ஸ்டீல் இருக்கிறது 190 பிடிஎம் இருக்கிறது 140 பிரீமியர் இருக்கிறது 140 பிரீமியர் 5 பீஸ் இருக்கிறது 190 பிடிஎம் பிடிஎம் 5 பீஸ் இருக்கிறது 275 2 லிட்டர் வெட் கிரைண்டர் இருக்கிறது வித் கோகனட் ஸ்கேப்ரோடு 275 ருசி மேகர் $60 இத்தாலி மெஷின் இருக்குது $85 பிப்ளஸ் ஏன்னா ரைஸ் குக்கர் $30 தொடங்குறது 23 கப் கொண்ட ரைஸ் குக்கரும் இங்கே இருப்பதாக தெரிவிக்கப்படுது. அனைத்துமே சரி உங்களுக்காக இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஐசா செல்க் நிறுவனம். இது ஸ்காப்ரூவிலே இருக்கின்ற நிறுவனம், மார்னிங் சேர் பெஞ்சிலே இருக்கின்ற நிறுவனம். இங்கே அதாவது வெஸ்ட் எண்ட் பிளவர் சேல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு 10 மணியோடு இந்த சேல் நிறைவுக்கு வர இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இது த கோரோட் அண்ட் குயின் சந்திப்புக்கு அருகிலே த 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற இந்த பேங்க் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையானவற்றை அழிச்செல்லுங்கள் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன், மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நிமிப்பொழுது 3:45 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165 3005
2: Everything okay? No problem undichu nam.
3: Bar kalamu closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155. 0155.
2: Last minute le closing jeda Pradhis chellathukku thanks ah.
3: Chellam illa da Selvam.
2: Sari sari.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
7: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
9: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசரிய மெலிகா மண்டலாம் பாக்குறேன் டீன் கலி
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
11: 905-270-8800
0: ஒளிபரப்பாகின்ற பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹேரஸ் ஜெயராஜன் இசையில் அனுராதா ஸ்ரீராமின் குரலில்

பிரம்ப்டன் மிசிசாகா வாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள் $3 10, $10 பிரீத்தி எக்கோ பிளஸ் $150 Best 10 Blowout Sale.

நேரம் சரியாக 4 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். முடிந்தால் பசல் ராஜபக்ஷவை மீண்டும் இலங்கைக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பிரசன்ன குணசேனா சவால் விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் உள்ள மூன்று வணிக ரீதியிலான கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய குடியேற்ற மாற்றங்களின் கீழ் கிரண் கார்டு வழங்கும் விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று நடாத்திய தாக்குதல்களில் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக பாயக்கூடிய ஆர்ஷனிக் என்ற சூப்பர்சானிக் அதிவேக ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக யுக்ரைன் ஜனாதிபதி வால்டிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4635300555 எங்களுடைய முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன், கதை ஆரணி.
0: வணக்கம் காசிநாதன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: இன்றைக்கு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். பிள்ளைக்கு சொல்றேன் என்னண்டா, தாயும் தாய் மொழிக்கும் தொண்டு செய்வன தெய்வத்துக்கு செடி பிள்ளைக்கு. நன்றி அம்மா.
0: நன்றி, மிகவும் அழகாக கூறினீர்கள். இது உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: கடவுள் மனிதனாக என்ற பாடல் வனம்படி என்ற திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது. இது உங்களுக்காக.
2: கடவுள்

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: காலையிலே அது சீமாதியப்பம் 101.3 கேட்கிற பொழுது அது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அருமை அருமை.
2: மிகவும் அழகான ஒரு பாடல். எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களா?
2: வணக்கம் தேவகுமா, நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கின்றோம்.
2: சரி சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
3: எனக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்திலிருந்து போகட்டும் ஒரு பாடல்.
2: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி நன்றி, வாய்ப்பு. நன்றி.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி 4 மணியிலிருந்து 5 மணி வரை இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-553-0055. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ஆதி, நான் வந்திருக்கின்றேன். எனக்கு இந்த படம் தாங்க, உன்னை கண்ட நாள் முதல் அந்த படம்.
1: சரி, சலீம் படத்தில், திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி,
1: வணக்கம்.

0: நேர்களே, நேர் இப்பொழுது 4:17 எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் செல்லகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
0: வணக்கம், நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு வித்லா படத்துல என்னை போலவே என்ன அந்த பாட்டு.
0: நன்றி நன்றி. இணைந்து கொடுமைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எஃப்எம் 101.3.
1: நேர்களை நேர்மைப்பொழுது 4:26. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4165530055. உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் ராம் கதைக்கிறேன்.
1: வணக்கம் ராம், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: நான் புதுப்பாட்டு படத்திலிருந்து நேற்று ஒருத்தர் பாட்டு.
1: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமேக்கு இன்னொரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம்.
2: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: நேர்களே, இப்பொழுது 4:31 உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் முடிக்கிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: நான் கேட்கிற பாட்டு நிலத்தாயின் நிறம் சரணம்.
1: சரி, இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி, வணக்கம்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை கேட்க தவறாதீர்கள். விழிகூடா இரவு இரவு 9 மணி முதல் 12 மணி வரை கலகலக்கும் நிகழ்ச்சிகளோடு விழிகூடா இரவு இரவின் இன்பகுலா உங்கள் சுயமார் தமிழ் எஃப்எம்இல் விழிகூடா இரவு.
1: நேர்களே, உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திலகாவதி அமிர்தராஜா பேசுறேன். உங்களோட ஆராதனி தான் கிடைக்கிறீங்க?
1: ஆராதனி, வணக்கம். திலகா, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: மாலை வணக்கம் மேடம், நலமா இருக்கிறீங்களா ஆராதனி?
1: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கா? சனி ஞாயிறு சிஎம்ஆரோட நிகழ்ச்சிக்குள்ளா நடக்கும், அதை நாங்கள் தவற விடக்கூடாது.
1: நன்றி நன்றி.
2: அந்த பாடல்கள் கொண்டு சிஎம்ஆர் பேசலே பழைய பாடல்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த சிஎம்ஆர்ல வேலை செய்த காலத்துல உதயன் இருந்தவர், அவர் இந்த பகுதி பண்ண வேண்டிய 50-60 மேலே எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் பாடல் இடைக்கால் பாடல்களோடு விரும்பி கேட்பேன். இன்று நான் கேட்கும் பாடல்னா கண்ணாலனம்மா படத்துல மலரி மௌனமா என்ற பாடல். அனைத்து சிஎம்ஆர் மக்கள் நம்ம நாட்டு பக்கம் இன்றைக்கு லீவில் அனுப்பி என்ஜாய் பண்ணி கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி. மிகவும் அழகான ஒரு பாடல். இன்னொரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

காலையில் அது சிஎம்ஆர்யப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை அருமை.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: நேர்களே, 5 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 416-553-0055. எங்களுடைய அடுத்த நேரோட நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நாங்களும் சுகமா இருக்கிறோம்.
1: சந்தோஷம்.
2: எனக்கு சேரபாண்டியன் படத்திலிருந்து காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா என்ற பாட்டுல எல்லோரும் கேட்போம்.
1: சரி, உங்களுக்கு அந்த கடிதம் வந்ததா இல்லையா?
2: கடிதம் முன்பு வந்தது.
1: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த கொடுமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.

0: www.cmr.fm. நேர்களே, நேர்மைப்பொழுது 4:53. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் குயின்சன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: தமிழ் எந்த ஊர் படத்துல காதல் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சன்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி, இணைந்து கொண்டமைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
1: சந்திக்கலாம், நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 5 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாசுவிற்கும் கனடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழில் அதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கீரன் கார்ட் கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. சீமா தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
3: Verco Vets Law 416-993-8443.
4: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
13: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

நேர்களை நேர்மை பொழுது 5:04 ஒளிபரப்பாகின்ற பாடல் லியோ திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் அனிருத்தின் குரலில் மற்றும் அனிருத்தின் இசையில்.

0: தற்போது ஆயிஷா சில்க் பற்றிய நிறைவு தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஆயிஷா சில்க் தருகின்ற இந்த மாபெரும் வலிவீர்ப்பினை வெஸ்டர்ன் பிளவுட் சேல் இன்று இரவு 10 மணியோடு நிறைவுக்கு வர இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நேரடியாக இங்கே வருவதன் மூலம் நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறார்கள் ஆயிஷா சில்க் நிறுவனம். இப்பொழுது மீண்டும் புஷ்பா அவர்கள் இணைந்திருக்கின்றார்.
2: வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நிச்சயமாக எங்களுடைய இந்த செயல் வந்து நாங்கள் உங்களுக்கு மூன்றாவதமாக பிரம்மாண்டம் தந்து கொண்டிருக்கின்றோம். வெஸ்டர்ன் பிளவுட் செயல் கடந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான செயலாக உங்களுக்கு இருந்தது. பெருந்தொகையான புதிய வரவுகளோடு இந்த செயல் வந்து உங்களுக்கு ஆரம்பித்து 22, 23, 24 இன்று இறுதி நாளாக இரவு 10 மணி வரை உங்களுக்கு அனைத்தினையும் 30% to 75% தள்ளுபடி விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் கூடுதலான ஐட்டம் வந்து உங்களுக்கு 50% தள்ளுபடி விலையில் இங்கே போய்கொண்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் வந்து இப்போ 600 போட்டிருந்தா உங்களுக்கு $300, $400 போட்டிருந்தா $200 அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கு சாரி எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்தொகையான காஞ்சிபுரம் சாரீஸ் நியூ செலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ சாரீஸில் வந்து டேர்னிங் பார்டர் சாரீஸ், டிசைனர் காஞ்சிபுரம் சாரீஸ், கிராம் கோட் ஜரி சாரீஸ், வைர ஓசி டிசைனர் சாரி, வெண்டேஜ் பார்டர் சாரீஸ், டிஷ்யூ காஞ்சிபுரம், டிசைனர் டிஷ்யூ காஞ்சிபுரம் வந்து பெருந்தொகையான சாரீஸ் எல்லாம் இப்போ என்னென்ன நியூ டிசைன் அனைத்தினையும் நீங்கள் இங்கே 50% தள்ளுபடி விலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்ல, சொப்சல் சாரியிலும் இப்போதைய புது டிசைன் எல்லாமே உங்களுக்கு 50% தள்ளுபடி பெற்றுக்கொள்ளலாம். ஃபேன்சி சாரியும் நீங்கள் 50% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட கோட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து $30 இருக்கின்றது. செமி காஞ்சிபுரம் எல்லாம் $75 இருந்து ஆரம்பமாகின்றது. ஆர்ட் சில்க் சாரி $20, நார்மல் பிரிண்டட் சாரீஸ் எல்லாம் $10 இருந்து ஆரம்பமாகின்றது. இப்படி பெருந்தொகையான சாரீஸ் வந்து நீங்கள் மிக மிக மலிவாக இன்று இரவு 10 மணி வரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட உங்களுக்கு சல்வாரிலும் வந்து பெருந்தொகையான சல்வார் செலெக்ஷன் இப்போ என்னென்ன புதிய ஐட்டமோ அவற்றினை எல்லாம் இங்கே கொண்டிருக்கின்றோம். சில்க் சல்வார், டிசைனர் சல்வார், சராரா சல்வார், அனார்கலி சல்வார், கோட்டன் சல்வார் அண்ட் பெருந்தொகையான செலெக்ஷனில் உங்களுக்கு வந்து அவற்றினையும் நீங்கள் 50% தள்ளுபடி விலையில், அதாவது $120 போட்டிருந்தா உங்களுக்கு $60 வரும், $100 போட்டிருந்தா $50 வரும். அப்படி அந்த 50% ஆஃபில் நீங்கள் இன்று இரவு 10 மணி வரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதை விட குர்தி டாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு $10 போய் கொடுக்கிறது. லெக்கின்ஸ் வந்து 2-4 போய் கொடுக்கின்றது. அதை விட உங்களுக்கு பெருந்தொகையான கிச்சன் வேர் ஐட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டிருக்கின்றோம். அவற்றினையும் நீங்கள் மிக மிக மலிவாக எக்கோ ப்ளஸ் எல்லாம் வந்து $150, ஸ்டீல் வந்து $190, மீடியம் $140, பிரீமியர் $140, பிரீமியர் 5 பீஸ் வாரதும் $190, மீடியம் அது வந்து $250 போகிறது இப்போ உங்களுக்கு $190, மீடியம் 5 பீசஸ் வந்து உங்களுக்கு $350 போகிறது இப்போ வந்து $275. 2 லிட்டர் வெட் கிரைண்டர் வந்து வித் கோகனட் ஸ்க்ரப்பரில் வந்து $350 போகிறது வந்து இப்போ $275க்கும், ரொட்டி மேக்கர் வந்து $60, இடியப்ப மிஷின் வந்து $85க்கும், ரைஸ் குக்கர் உங்களுக்கு $30 போய்கொண்டிருக்கிறது. அதை விட ஒரு பெரிய ரைஸ் குக்கர் வந்துருக்கிறது இப்போ 23 கப்ஸ் ரைஸ் குக்கர் அவற்றையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட மென் செக்ஷனில் வந்து பெருந்தொகையான ஷர்ட் எல்லாம் உங்களுக்கு $10, பாக்ஸ் ஷர்ட் வந்து $14, பிரிண்டட் ஷர்ட் எல்லாம் வந்து $15, செக் ஷர்ட் வந்து $15, சில்க் ஷர்ட் வந்து $20, சாரம் வந்து 3-4-10, 2-4-15 போய்கொண்டிருக்கிறது, மென்ஸ் பேண்ட்ஸ் 20-25 போய்கொண்டிருக்கிறது, டெனிம் ஜீன்ஸ் வந்து $20, ஷார்ட்ஸ் வந்து $15 போய்கொண்டிருக்கிறது, கொரக்கடை டி ஷர்ட் வந்து $18, பிரிண்டட் டி ஷர்ட் எல்லாம் வந்து $10, அதை விட டென்ட் டி ஷர்ட் $15 போய்கொண்டிருக்கிறது. அதை விட மூன்று வெனியன் வாரது உங்களுக்கு $10 போய்கொண்டிருக்கிறது. அப்படி பெருந்தொகையான ஐட்டம் உங்களுக்கு மிக மிக மலிவாக இரவு 10 மணி வரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹவுஸ் கோட்டில் வந்து $15 போன ஹவுஸ் கோட் வந்து இப்போ 2 ஹவுஸ் கோட் உங்களுக்கு 15 வருகின்றது. இந்தோனேஷியன் ஃப்ராக் வந்து $10, விஸ்கோஸ் ஃப்ராக் வந்து $15, பட்டிக் ஃப்ராக் வந்து $20, லேடிஸ் பேண்ட்ஸ் இருக்கிறது $10, லேடிஸ் சம்மர் பிளவுஸ் எல்லாம் இருக்கிறது $15. பெருந்தொகையான ஐட்டம் நீங்கள் மிக மிக அதாவது பிரைடல் லங்கா, டிசைனர் லங்கா, நார்மல் லங்கா, ஃபேன்சி ஃப்ராக் அப்படி அவைட்டம் இருக்கிறனே கிட்ஸுண்ட கேர்ள்ஸுண்ட சல்வார்லேருந்து லங்காலேருந்து $20 கேர்ள்ஸுண்ட பஞ்சாபி லங்காலாம் இருக்கின்றன. அவைட்டினும் மிக மிக மலிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிகின்றேன். நன்றி.
1: நன்றி. இந்த வேளையில் இந்த குழந்தைக்கு ஆமாம், அதாவது இந்த வெஸ்டர்ன் பிளவுட் சேலின் மலிவு, அந்த சோயலின் நிறைவு நாள் இன்றைய நாள் 10 மணி வரை இந்த சலுகைகளை பெருக்கலாம். இப்பொழுது பண்டிகைகள் மற்றும் திருமண விழாக்கள் எல்லாம் வர இருக்கின்றன. அவற்றுக்கு தேவையான ஆடைகளை இப்பொழுது நீங்கள் குறைந்த விலையில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் ஆயிஷா நிறுவனம். நீங்கள் வர வேண்டிய இடம் இது பிராம்டன்லே, குயின் அண்ட் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவிலே அமைந்திருக்கிறது. த கோரோட் அண்ட் குயின் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற கிராண்ட் எம்பிஏ பேங்கட் ஹால் அண்ட் கன்வென்ஷன் சென்டரிலே இந்த மலையீட்டு நடைபெறுகிறது என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே இந்த சந்தர்ப்பம். தொடர்ந்து இந்த மலையீட்டுப்பினை ஸ்காபுரில் அமைந்திருக்கின்ற இவர்கள் நிறுவனத்திலே நடைபெறும். இன்று இங்கு பிராம்டனில் நடைபெறுகின்ற மலையீட்டுப்பினையின் நிறைவு 10 மணியோடு நிறைவடைய இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அங்கே சென்றீர்கள், ஸ்காபுரில் இருக்கிறது, மார்னிங் சேட்டன் பின் சந்திப்புகளில் இருக்கின்ற ஐசாசிலுக்கு சென்றிருக்கிறதுனால் இந்த மலையீட்டுப்பினை நீங்கள் அங்கேயும் ஆடைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவலை தந்து கொண்டு விடைபெறப் போகின்றோம். எனவே இவ்வளவு நேரமும் இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கும் புஷ்பா மற்றும் அவருடைய பணியாளர்களை நன்றி கூறிக்கொண்டு அதனை உங்களுக்கும் நன்றியை கொடுக்கொண்டு சரி மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்க போறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தல்நாதன் இணைந்து கொண்ட தகவல்களை வழங்கியமைக்கு. நேர்களை நேர்மை பொழுது 5:16.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
4: Nissan Head to Head Event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி
3: ஆண்ட்ரியா
5: சொல்றேன்,
3: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
6: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
3: Markham & Progress 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

வாழ்வில் அனுபவ கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நான் படித்ததில் பிடித்த ஒரு கவிதை. இதோ நாம் முத்துக்குமாரின் வரிகளில். தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு. அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கும். அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமானின் இசையில் மற்றும் குரலில்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் பெற்றோரிடம் தமிழக முதல்வர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க அல்பர்டாவில் கூடுகின்றனர். ஈரானுடன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள அமைதி பேச்சு ஒப்பந்தத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள்.
0: 2025 கல்வி பொதுத்தராத்தர சாதாரணத்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் சாதாரணத்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் வெளிவர வாய்ப்புள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். 2025 சாதாரணத்தர பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 14 முதல் 26 வரை நடைபெற்றன. இந்த நிலையில் குறித்த பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாகியுள்ளதாக கடந்த வாரம் முதல் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வெளியாகி வருகின்றன. எனினும் 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாத நடுப்பகுதிக்குள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் கழுகங்கை அண்மித்த சில தாழ்நிலப் பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இங்கிரிகிரிய, ஹொரண, தொடங்கொட, மில்லனிய, கழுத்துறை, புலத் சிங்கள, மதுராவல மற்றும் பரிந்துனுவர ஆகிய பகுதிகளில் இந்த நிலைமை உருவாகும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்நிலப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் புதிய ஒருங்கிணைப்பு அலுவலக திறப்பு விழாவிட்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்காக ஆண்மைய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் தேர்தல்களுக்காக ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் டித்வா புயலின் தாக்கத்தால் பேரிடர் நிவாரணத்திற்காக அரசு 500 பில்லியன் ரூபாயை ஒதுக்க வேண்டி ஏற்பட்டது. எனவே இந்த ஆண்டு தேர்தல்களை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் காலத்தில் தேர்தல் நடைமுறை தொடர்பாக நிலவிய சட்ட கட்டமைப்பில் ஏற்பட்ட இடையூறுகளின் காரணமாகவே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் ஒரு புதிய பிரச்சனையும் உருவாகியுள்ளது என்றும் அவர் மேலும் விளக்கினார். இரு அரசாங்கங்களின் அழைப்பின் பேரில் இலங்கையின் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் தஹேரத் எதிர்வரும் மே மாதம் 26 முதல் ஜூன் 3 வரை நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த பயணத்தின் போது அமைச்சர் நியூசிலாந்தின் வெளிவகார அமைச்சர் வின்சென்ட் பீட்டர்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளிவகார அமைச்சர் பெனி வாங் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறார். மேலும் அவர் இரு நாடுகளிலும் உள்ள சிரேஷ்ட அரசாங்க பிரதிநிதிகள், அதிகாரிகள், வணிகத் தலைவர்கள், கல்வியாளர்கள், சிந்தனை குழுக்கள் மற்றும் இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என்று இலங்கை வெளிவகார அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. நியூசிலாந்து பயணத்தின் ஒரு முக்கிய அம்சமாக வெலிங்டனில் உள்ள இலங்கை உயராணையத்தின் சம்பிரதாய திறப்பு விழாவிலும் அவர் பங்கெடுப்பார். இந்த பயணம் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடனான இலங்கையின் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: இந்திய செய்திகள்.
0: கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குடும்பத்திற்கு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். முன்னதாக அமைச்சர்கள் பார்த்திபன் மற்றும் சம்பத்குமார் ஆகியோர் சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து தமிழக அரசு சார்பில் 700,000 ரூபாய் நிவாரண காசோலையை வழங்கினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுமியின் குடும்பத்தினரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். எபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்ததைத் தொடர்ந்து கொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. கொங்கோ மற்றும் உகாண்டாவில் பரவி வரும் புண்டிபுகியோ வகை எபோலா பாதிப்பு காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடுகளில் உள்ளவர்கள் உள்ளூர் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். May 21 நிலவரப்படி கொங்கோவில் 746 சந்தேக பாதிப்புகளும் 176 உயிரிழப்புகளும் பதிவாகியிருக்கின்றன. கொங்கோ மற்றும் உகாண்டாவில் மொத்தம் 85 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அதில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்மின் செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க அல்பர்டாவில் கூடுகின்றனர். இந்த மாநாடு கால்கரிக்கு அருகில் இருக்கின்ற கரனாஸ்கிஸ்கில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுகிறது. அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி தொடர்பான விவகாரங்கள் முக்கியமாக பேசப்படவிருக்கின்றன. இதற்கிடையில் அல்பர்டா கனடா கூட்டமைப்பிலிருந்து விலக வேண்டுமா என்பது குறித்து October 19 அன்று பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று டேனியல் ஸ்மித் அறிவித்திருக்கிறார். மாகாணம் கனடாவில் தொடர வேண்டுமா அல்லது பிரிவினை குறித்து கட்டாய வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமா என்பதே மக்களிடம் கேட்கப்படவிருக்கின்றது. இந்த அறிவிப்பு கனடிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாகாணத்தில் பிரிவினை விவகாரமும் முக்கிய பேச்சுப் பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் ஒட்டோவா மேயர் பதவிக்கு போட்டியிடும் அலெக்ஸ் லாசன் 2022 நடைபெற்ற பாரவூர்தி வாகன பேரணி போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்காக எடுத்துச் செல்லக்கூடிய கழிப்பறைகளை வழங்கியதாக தெரிவித்திருக்கிறார். தனது தேர்தல் அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் தெருக்களில் மற்றும் வாளிகளில் மலத்தை கழித்து வீசுவதாக தகவல் வந்ததால் அந்த பிரச்சனையை தீர்க்கவே கழிப்பறைகள் கொண்டு சென்றதாக தெரிவித்தார். ஆனால் தான் போராட்ட அமைப்பாளர்களுக்கு நேரடியாக எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் அந்த போராட்டம் பின்னர் அளவுக்கு மீறி போனது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கு முன்பு இந்த போராட்டத்திற்கு எந்தவிதமான பொருளாதார அல்லது நேரடி ஆதரவும் அளிக்கவில்லை என்று அவரது குழு தெரிவித்திருந்தது. ஒட்டோவா மக்களின் நலனுக்காகவே கழிப்பறைகள் வைக்கப்பட்டன என்று அவரது தேர்தல் குழுவும் விளக்கம் அளித்திருக்கிறது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்தம் மற்றும் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய அறிவிப்பை அமெரிக்கா இன்று வெளியிடக்கூடும் என அந்த நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் உலகின் முக்கிய கடல்வழிப்பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சர்வதேச பொருளாதார தடைகளின் கீழ் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் வெளிநாட்டு நிதியில் ஒரு பகுதியை விடுவிக்கவும் ஈரான் துறைமுகங்களுக்கான கப்பல் முற்றுகையை தளர்த்தவும் அமெரிக்கா முன்வந்துள்ளதாக ஈரான் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதில் ஒப்பந்தத்தை நோக்கி அவசரமாக நகர வேண்டாம் என்று அவர் தெரிவித்ததுடன் தற்போதைய சூழ்நிலை அமெரிக்காவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காலம் நமது பக்கமே உள்ளதென்றும் ட்ரம்ப் தனது பதிவில் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த அறிவிப்பு அமெரிக்கா ஈரான் உறவுகளில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பார்க்கப்படுவதுடன் மேற்காசிய அரசியல் சூழ்நிலையிலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி பெரும் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. இதில் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக பாயக்கூடிய ஒரேஷ்னிக் என்ற ஹைப்பர்சோனிக் அதிவேக ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பல குடியிருப்பு மற்றும் அரச கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொள்ளப்பட்ட 10 வயது சிறுமியின் பெற்றோரிடம் பேசி தமிழக முதல்வர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேற்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு பிரதேசங்களின் முதல்வர்கள் வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க ஆல்பர்ட்டாவில் கூடுகின்றனர். ஈரானுடன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவுறுத்தியிருக்கிறார். இத்துடன் CMR தமிழகமின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
1: நேர்களை அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் அனேகன் திரைப்படத்திலிருந்து பவதாரிணி, தீபு மற்றும் தனுஷ் அவர்களுடைய குரலில்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற 1, 2, 3.

நேர்களே ஒளிபரப்பாகின்ற பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து, எஸ்பிபி மற்றும் ஆஷா பொன்சாலியின் குரலில். இது உங்களுக்காக.

இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இணையத்தை நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் எமது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனை ராஜகுமார். நன்றி, வணக்கம்.